என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிறதை

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

அப்பா, உங்க இல்லம் எங்களுக்கு வெள்ளமாக மாறட்டும் அப்பா. அப்பொழுது எத்தனை வெள்ளம் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய வியலாதே அப்பா. வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை வந்து பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம், அது அஸ்திபாரத்தை கண்மலையின் மேல் போட்டிருந்த வீட்டை போல. அப்பா, ஒரு நாளும் மணலின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கை அல்ல, கண் மலை மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கையாக. வார்த்தையின்படியே வாழ்கிற மக்கள் வாழ்க்கையில் எத்தனை வெள்ளம் புரண்டு ஓடி வந்தாலும் அவற்றின் மத்தியிலேயும் அவர்களை எழும்பி பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரமாகவே நீர் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க இல்லம் எங்களுக்கு வெள்ளமாக இருக்கட்டுமா. தேனிலும் இனிய வேதம், தேனிலும் இனிய வேதம். அந்த வேதத்தின் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அந்த வேத வசனங்களை உட்கொண்டு தேனை விட சுவை அப்பா, கரும்பை விட சுவை அப்பா, தங்கத்தை விட மேலான உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வார்த்தை மனிதர்களாக வார்த்தை மனுஷியாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உன்னத பணிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா ஊழியத்திலேயும் நீர் மகிமையாய் எழுந்தருளி வெற்றி சிறந்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ளுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நடந்து கொண்டிருக்கிற நடந்து முடிந்த எல்லா ஊழியங்களும் உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்பட்டதாக உயர்த்தப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவரே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை தொடர்ந்து உமக்குள் படர்ந்து கனிதருகிற மரங்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இந்த கூடுகைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இயல்பொருள் ஆக்குகிறோம். உங்க அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை சூழல் வந்தாலும் அவருக்குள் தொடர்ந்து அவருக்குள் படர்ந்து பக்கத்தில் பார்த்து தொடர்ந்து படர்ந்து அப்படி வாழும்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஏதோ மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக அல்ல, தன் மலை மேல் கட்டப்பட்ட வீடாக அவரே கரம்பிடித்து நடத்துகிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புத்தி உள்ள மனிதர்களாக புத்தி உள்ள கன்னிகைகளாக எப்பவுமே நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் ஜொலிக்க உதவி செய். ஆயத்தமாக இருங்க, எப்பவுமே ஒன்று நினச்சிங்க, ப்ரிப்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு அஸ் வேரஸ் Presentation is always belongs to the Holy Spirit. ஒரு நாள் ஆண்டவர் அதான் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது போல ஒவ்வொரு நாளும் எங்க நேரத்தை நாங்க வேஸ்ட் பண்ணாம அதை ஒவ்வொரு நாளும் டேஸ்டா மாத்திக்க. காலம் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்புறம் காலம் வா வா என்றாலும் வராம போயிடும். கைரோஸ் மூமெண்ட் எப்ப வேணாலும் வரலாம். குரோனோஸ் பீரியட்ல அப்பா
நேரத்தை சரியா ஆண்டவரே நாங்க முதலீடு செய்ய உதவி செய்யுங்க. த க்ரோனோஸ் கைரோஸ் அருமையான ஜான் ரூபன் பாஸ்டர் கோயம்புத்தூர்ல இதே சப்ஜெக்ட்ல அழகாக ஆவியானவர் அவர் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படியே க்ரோனோஸ் கைரோஸ் வரும்போது பிளீரோன்னு ஒன்று இருக்கு, அதான் பருவம். பருவத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்பா, பருவத்தை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்கள் கரெக்டாக எங்கள் க்ரோனோஸில் எப்படி யோசேப்பு அவர் வேலையில் பிஸியாக இருந்தாரோ அது போல கிங்டம் பிஸ்னஸில் நாங்கள் மூழ்கி திளைக்க உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே ஓடிக்கிட்டே உங்களுக்காக காத்திருக்கிற நேரம் ஆண்டவரே வரும்போது கைரோஸ் வரும் அப்பா. ஆண்டவரே அந்த நேரம் அந்த பருவ காலம் கரெக்டாக வந்து அப்படியே உங்கள் கைரோஸ் வரும்போது கையில் ஒவ்வொருவருக்கும் ரோசை கொடுத்து நீங்கள் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வம் கையில் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எதுவுமே எங்களால் செய்ய முடியாது, உங்களை பிரிஞ்சு ஆண்டவர் எதையும் எங்களால் செய்ய முடியாது அப்பா. பாடல் முடியாது.

ஏசையா சொல்றாங்க, பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ, நான் பிதா கிட்ட எதை பாக்குறனோ அதை தான் செய்வேன். அவர் தனி, அவர் என்னை விட்டு தனித்து இருக்கிறது இல்லை, நானும் அவரை விட்டு தனித்துறேன். ஒவ்வொரு நாளும் பிதாவில் இயேசு ஒன்றாய் இருந்தது போல கடைசி ஜெபம் பண்றார், பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருந்தது போல என்னை பின்பற்றுகிற இவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளோ பெரிய ஜெபம் தெரியுமா? ஒன்றா இருந்தா நீங்க நன்றாய் இருப்பீர்கள். நீங்க ஒன்றாய் அவரோடு இரண்டர கலந்து விட்டால் நாம் நன்றாக இருப்போம், சந்தோஷமா. அப்பா சமூகத்துல கரங்களை தட்டி முடிந்தால் எழும்பி நின்று பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த

அவர் தள்ளுவாரா? அள்ளி கொள்ளுவார், உங்களை தள்ள மாட்டார். அவரோடு இணைந்து வாழ்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அணைந்து போவது இல்லை. இணைஞ்சிட்டீங்களா? நீங்க அணைந்து போவது இல்லை. அவரோடு இணைந்த வாழ்வு அணையாத வாழ்வு. அவன் மக்களின் மனதில் நிற்பவன். சந்ததிகள் எந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அவரோடு இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் அணையா விளக்காய்.

ஒரு கோல்டன் போட்டோ போட்டு ஜாப்பனீஸ் அழகா உடஞ்ச பாத்திரத்துல அப்படியே தங்கத்தை அப்படியே பூசி விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவது போல உடைந்த பாத்திரம் என்று உங்களை அவர் தள்ளாம அவருடைய குளோரி கோட்டிங்கால்

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாம ஆண்டவருக்காக நாம காத்திருக்கிற அந்த காலத்துல நமக்குள்ள காணப்பட வேண்டிய பொறுமையை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இடையில ரெண்டு நாளாக ஹோசூரில் அங்கே வெளி ஊழியம், கேரளாவில் ஊழியம், அதெல்லாம் அங்கே நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். அந்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சனிக்கிழமையும் ஹோசூரில் யூத்துக்கு எடுத்த மெசேஜ் வந்து நாங்கள் லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முந்தினதில் நாம் பிரேக் பண்ணலிருந்து நாம் தொடரப்போகிறோம். நாம் பொறுமையாக இருக்கிறப்போ தேவன் ஆச்சரியமான விதத்தில் அந்த நம்முடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ அவர் வந்து நாம் சொன்னது போல் சட்டுப்புட்டுன்னு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுறார்.
1: ஆமென்.
0: ஸோ வி ஆர் நாட் வேஸ்டிங் அவர் டைம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காட். நம்ம எல்லாருக்குமே ஒரு காட்ஸ் டைம்னு ஒன்று உண்டு, எல்லா மனுஷனுக்கும். உலகத்தில் தேவன் படைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, கொய்யாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு,
1: பூசணிக்கு ஒரு சீசன் இருக்கு,
0: எல்லாத்துக்கும் ஒரு சீசனை கொடுத்த ஆண்டவர் அவருடைய படைப்பின் மணிமகுடமாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சீசனை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த மனுஷனுக்கான அவருடைய நேரம்னு ஒன்று இருக்கு.
1: அல்லேலூயா.
0: ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்கு. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிற அந்த மனுஷன் அவன் காரியத்துக்கு நல்ல நேரம் பார்க்குறான், நல்ல காலத்தை குறிக்கிறான் அப்படி. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளுடைய நேரம், அவனை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனிதனுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அவருடைய நேரம், அவருடைய வேலை.
1: ஹல்லேலூயா.
0: அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனால் கண்டிப்பா அந்த வேலை நம்ம வாழ்க்கையில வரும். இந்த நாட்கள்ல நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற செய்தியினுடைய மையக்கர் என்னன்னா, திஸ் இஸ் யுவர் சீசன். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் உனக்கான தேவனுடைய நேரம் அப்படின்னு சொல்லி நாம இந்த நாட்களில் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ இன்னைக்கு கலாத்தியர்களின் நிருபம் 6:9-10, கலாத்தியர் அதிகாரம் 6:9-10 வாசிக்கலாமா?
1: நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆமேன்,
1: ஆமேன்.
0: நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க,
1: அறுப்பீங்க.
0: இதே இதை 2 தெசலோனிக்கே இருக்கிறது நிருபம் 3:13 அவள் இதே காரியத்தை திரும்ப வலியுறுத்துறாரு.
1: சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
0: நீங்கள் நன்மை செய்வதிலே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: Never get tired of doing good. NLT arum irukku.
1: Hallelujah. Hallelujah.
0: Galatians kuanga 6:9 la nanmai seigiradil soorndu pogamal irpomaga inge ividan. So let's not get tired of doing what is good. Hallelujah.
1: Hallelujah.
0: Message varga, at the right time we will harvest a good crop. If you don't give up, or quit, at the right time. At the right time. NKJV for in due season. For in due season.
1: Hallelujah. Hallelujah.
0: இந்த ஏற்ற காலத்தை தான் நான் கைரோஸ் ஆண்டவருடைய டைம்னு ஒன்று வச்சிருக்கிறார்ல, நாம் விதைச்சதுக்கான ஒரு ரிவார்டை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, அந்த அந்த அந்த நேரம் வர்றப்ப உனக்கு கட்டாயம் என்ன உண்டுன்னா ஒரு அறுவடை உண்டு. அதனால் நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக நாம் நன்மை செய்ய கடவோம். தொடர்ந்து நன்மை செய்ய மனுஷனுக்கு பொறுமை வேணும். தொடர்ந்து நன்மை செய்ய மனிதனுக்கு
1: பொறுமை வேண்டும்.
0: பொறுமை மட்டும் இல்ல, தேவன் மேல நமக்கு விசுவாசமும் வேணும்.
1: ஆமென்.
0: அப்ப நன்மை செய்யணும் அப்படின்னா மெனுசின் வர்றப்ப ஆண்டவரை பயன்படுத்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை. ஊழியம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணியில ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்தினார் அப்படிங்கறதான் மினிஸ்ட்ரி.
1: ஹல்லேலூயா.
0: இது ஆதாய தொழில் இல்லை. ஊழியம் என்பது தொழில்
1: அல்ல.
0: அல்ல, ஊழியத்தை ஒரு தொழில் செய்யற மாதிரி நாம செய்ய முடியும், ஆனா செய்யக்கூடாது. We can but we shouldn't.
1: Yes.
0: அதான் ஆர் ஸ்டான்லே அருமையா ஒரு வார்த்தை, அவங்களுடைய ஃபேமஸான கோட் ஒண்ணு, தொண்டு தொழிலாகிவிடக்கூடாதே அப்படின்னு
1: சொன்ன.
0: எவ்வளவு சாரமான வேர்டு பாருங்க, தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகிவிடக்கூடாது,
0: தொழிலாகிவிடக்கூடாதே. அதனாலதான் ஒன்னு தீமுத்தையில வசனம் 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று
1: எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
0: தேவ பக்திய ஆதாய தொழில என்ன செய்யக்கூடாதுன்னா
1: எண்ணக்கூடாது.
0: எண்ணக்கூடாது. தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகி விடக்கூடாது.
0: தேவனை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்தி இன்னைக்கு என்ன ஆதாயம் அடையலாங்கிறது இல்லை. மன்னிக்கணும், ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற பணியில கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் கூட்டி தாங்க. எனக்கு இப்ப நாம எதை செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோட செய்யாம நாம கத்திற்காக செய்யணும்.
1: ஆமென்.
0: தொழில வந்து லாப நோக்கத்தோட செய்யலாம், ஆனா ஊழியத்தை வந்து
1: எந்த லாப நோக்கத்துக்காக செய்யக்கூடாது,
0: செஞ்சிடக்கூடாது,
1: கூடாது.
0: இத செய்யறதுனால எனக்கு என்ன ஆதாயம், இத செய்யறதுனால எனக்கு என்ன
1: லாபம்,
0: லாபம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அது வியாபாரம் ஆயிடுது. உபகாரத்தில் என்ன வந்துடுது,
1: வியாபாரம்,
0: வியாபாரம் வந்துடுது. இப்ப கிங்டம் தாட் என்ன எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னா, இந்த பணியை செய்வதன் மூலமாக எவ்வளோ பேரை தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக என்னால் ஆதாயம் பண்ண முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் நம்முடைய அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா இருக்கணும், பியூரான மைண்ட் செட். இது
1: ஹல்லேலூயா.
0: இந்த எவ்வளவுடா நமக்கு ஆதாயம்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நன்மை செய்வதற்கு தேவைப்படுற எனர்ஜி லெவலே நமக்கு போயிடும்.
1: எஸ்.
0: ஏன்னா போறதே நான் என்ன நோக்கத்தை மனசுல வச்சு நான் போறேன்னா,
1: ஆதாய நோக்கத்தை மனசுல வச்சு போறேன்.
0: அதாவது பயன்படுத்தியும் என்னை கத்தர் வல்லமையா கையில எடுத்து, பயன்படுத்தியும் என்ன இல்ல ஒரு பலன் எனக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்லைங்கிறத நினைச்சு நாம டல்லாயிடக்கூடாது.
1: எஸ்
0: நாம எப்பவும் போல ஃபுல்லாவே இருக்கணும்.
1: ஆமென்.
0: அது மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். இத்தனை காலம் நான் உமக்கு ஊழியம் செய்தும் நான் என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் என்ன செய்யவில்லை,
1: கொடுக்கவில்லை,
0: அவர் சொல்லே. அப்ப இவ்வளவு நாளா நீ ஆட்டுக்குட்டிய மனசுல வச்சாடா எனக்கு நீ ஊழியம் பண்ண, நான் கூட என்னைய மனசுல வச்சு என் கூட இருக்கேன்னு நினைச்சா நீ எதை மனசுல வச்சு என் கூட இருந்திருக்கிற,
1: ஆட்டுக்குட்டிய
0: ஆட்டுக்குட்டிய விளாடா மனசுல வச்சு நீ எனக்கு ஊழியம் பண்ணி இருந்திருக்கிற. இது வந்து மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். அது கர்த்தர் நம்மளை வந்து வல்லமையா பயன்படுத்தியிருப்பார். ஆண்டவருடைய நாமம் பலமா என்ன செய்யப்பட்டிருக்கும்னா
1: மகிமைப்பட்டிருக்கும்,
0: மகிமைப்பட்டிருக்கும். ஆனா அதனால அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அளவு பலன் என்ன பண்ணிருக்காதுன்னா
1: கிடைச்சிருக்காது.
0: இந்த இடத்துலதான் நாம தடுமாறிடக்கூடாது. தரிசனக்காரர்களுடைய கவனத்திற்கு இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது,
1: தடுமாறி விடக்கூடாது,
0: டல்லாயிடவே கூடாது,
1: டல்லாயிடவே கூடாது.
0: நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையவே
1: கூடாது.
0: என்ன இந்த இடத்துல போனோம் நமக்கு பெருசா எந்த பலன் என்னன்னா
1: கிடைக்கல,
0: மெட்டீரியலா ஒன்றும் இல்லை. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா ஒரு பெரிய அறுவடை இந்த இடத்துல நடந்திருக்கு. என் ஆண்டவரோட அநேகர் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, அநேகருடைய இருதயம் வந்து சீர்பொருந்தி இருக்கு, அநேகருடைய வாழ்க்கை அற்புதமான விதத்துல தொடப்பட்டிருக்கு. பெரிய மாற்றத்தோட என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. ஆண்டவரை இறங்கி வந்த உங்க மகிமைக்காக, எங்களை வல்லமையா நீங்க பயன்படுத்தினதுக்காக உமக்கு கோடி
1: ஸ்தோத்திரங்கள்,
0: ஸ்தோத்திரங்கள்,
1: ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா.
0: சில இடங்கள்ல நம்ம போய் விதைச்சிட்டு நம்மளே பயன்பட்டு வர்ற மாதிரி இருக்கும்.
1: ஆமென்.
0: சில இடங்கள்ல
1: நம்மளே
0: நம்மளே கையில பணத்தை எடுத்துட்டு போய் நாமளே அந்த ஊழியத்தை செஞ்சு கர்த்தர் நம்மளையே வல்லமை என்ன செஞ்சிருப்பாருன்னா
1: பயன்படுத்தி இருப்பார்,
0: பயன்படுத்தி இருப்பார். எங்களுடைய மினிஸ்ட்ரியில எங்க கேம்ப்ல வந்து பல ஆண்டு கால எங்களுடைய அனுபவம் இது மட்டும்தான்.
1: எஸ்
0: இது மட்டும்தான். நாங்களே காசை கையில கொண்டு போவோம், கர்த்தர் எங்களையே வல்லமை என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்,
0: எல்லாத்தையும் முடிச்சுட்டு தோல்ல துண்ட போட்டு வந்துடும் அப்படி.
1: என்னடா
0: உங்களுக்கு இதுல பலன் அப்படின்னு பார்த்தா ஒரு பலன் என்னன்னா
1: இல்ல,
0: ஃபுல் எனர்ஜி. ஒவ்வொரு செஷன்லயும் ஆண்டவருடைய ஃப்ளோ வந்து பயங்கர ஹெவியா இருந்திருக்கும்.
1: பண்றது ஒண்ணுதான், தண்ணீர் மேல ஆகாரத்தை போட்டுட்டு வருவோம் அவ்வளவுதான்.
0: அப்ப சில இடங்களுக்கு நான் போனேன், கத்திரனை வல்லமையா பயன்படுத்தினாரு, எனக்கு போதுமான அளவு எனக்கு காணிக்கைகளை கொடுத்து என்ன கனம் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் வேணாம்.
1: எஸ்
0: அவங்க எனக்கு செஞ்சாங்க செய்யலைங்கிறது ரெண்டாவது, கத்திர என்ன பயன்படுத்தினார்,
1: கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்.
0: மகிமை வந்து அற்புதமான விதத்துல ஆலயத்தை மூடியது, அநேகர் மனம் திரும்பினார்கள், மிகப்பெரிய அறுவடைய கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்கு என்ன ஒரு கருவியாக
1: பயன்படுத்தினார்,
0: அவ்வளவுதான். நோபலான ஒரு தாட் இது.
1: எஸ்
0: இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி தான் நான் சொன்னது, நம்மளே காசு எடுத்துட்டு போய் நம்மளே கர்த்தர் பயன்படுத்தி நம்மளே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க தானே பணத்தையே போடணும், உங்களுக்கு யாரு பணம் கொடுப்பா? அந்த மாதிரி எத்தனையோ எங்களுடைய முகாம்கள்ல நாங்க திரும்பி வந்தப்ப அன்றுவரே எங்க எல்லாரையும் நீங்க அற்புதமான விதத்துல பயன்படுத்தினீர், எவ்வளவு பலத்த கிரியைகளை நீங்க இந்த கேம்ப்ல நீங்க செஞ்சீங்க, அதுக்காக நாங்க உங்களை துதிக்கிறோம். எங்க மனசுல அப்படி ஒரு திருப்தி ஆண்டவரே,
1: அல்லேலூயா.
0: மனசுல அப்படி ஒரு
1: திருப்தி ஆண்டவரே.
0: நம்மளை கர்த்தர் பயன்படுத்தினாருங்கிறது தான் நமக்கு திருப்தி.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை பயன்படுத்தினார் என்பதற்கான சாட்சிகளை நாம கண்ணார பார்க்கிறதுனால, காதார கேட்கிறதுனால வருகிற திருப்தி வந்து தெய்வீகமானது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவருக்காக நாம காத்திருந்து ஊழியம் செய்கிற நாட்கள்ல இதெல்லாம் நம்மளை தேவன் நடத்துறார்.
1: ஆமென்.
0: என்ன எனக்கு செஞ்சாரு, எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நான் இவ்வளவு தூரம் நான் வந்து கத்தர் என்ன பயன்படுத்தி இருந்தோம், எனக்கான எந்த ரிவார்டு என்னன்னா
1: கிடைக்கலையே
0: இல்லையே அப்படின்னு சொல்லி நாம தளர்வடைய கூடாது. காலில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள், ஏனென்றால் உங்கள் காரியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: அல்லேலூயா.
0: திரும்ப சொல்லுங்க, நான் தளர்ந்து போவதில்லை
1: ஏனென்றால்
0: என் காரியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல காரியம் வளருதுன்னா முடிவு என்ன? வளர்ச்சியினுடைய முடிவு என்ன?
1: விளைச்சல்.
0: வளர்ச்சியின் முடிவு அறுவடை. அதான், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல
1: அறுப்போம்.
0: டியூ சீசன்ல ரைட் டைம் வர்றப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு அறுவடைய வச்சிருக்கிறார்.
1: விதைச்சிருக்கிறீங்களா?
0: இதுதான் உங்க சீசன்.
1: Yes.
0: This is your Kairos moment.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. அப்பாவுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறப்ப அப்படியே கையை தூக்கி சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் விதைச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க.
0: நன்மை செஞ்சு சோர்ந்து போனவங்களும் இருக்காங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க.
1: எஸ்,
0: சிலர்கிட்ட போய் கேட்டா, ஏயா இவ்வளவு சோர்ந்துட்ட, நல்லா செஞ்சுட்டு இருந்தேன் தானே, எவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இவ்வளவு சோர்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, நல்லதுக்கு காலம் இல்லைங்க. நன்மை செஞ்சு என்னத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்தோம், ஒரு பிரயோசனம் என்னன்னா
1: இல்ல.
0: அதனால இப்ப நல்லது செய்யறதே நான் என்ன செஞ்சிட்டேன்னா
1: நிறுத்திட்டேங்க
0: அப்படின்னு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போனவங்களும் இருக்கிறாங்க, ஆனா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
1: எஸ், அல்லேலூயா.
0: யோசேப்ப கத்தர் பயன்படுத்தி, யோசேப்ப கத்தர் கருவியா பயன்படுத்தி போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சாரா?
1: ஆசீர்வதித்தார்.
0: சிறைச்சாலைக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியா இருந்தாரா?
1: உதவியாக இருந்தார்.
0: யோசேப்ப கருவியா பயன்படுத்தி பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியம் செஞ்சாரா?
1: செய்தார்.
0: இவ்வளவு தூரம் கத்தர் யோசேப்ப கருவியா பயன்படுத்தி இருந்தோம், யோசேப்புக்கு அதனால ஒரு பலன் என்னன்னா
1: இல்லை.
0: என்னடா, நம்ம நன்மை செஞ்சு வாழ்க்கையில எதை நாம பார்த்தோம், நன்மை செய்யறதுனால நாம எந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, பார்க்கவே
1: முடியல.
0: இன்னும் ஒரே பழிச்சொல்லா இருக்கு, அவதூறா இருக்கு, தூஷணமா இருக்கு, புரட்டுறாங்க, நாம செஞ்ச நன்மையவே திரிச்சிடறாங்க. எனக்கு எதுவுமே என்னன்னா சுத்தமா விடு அப்படின்னு ஒரு விரக்தி அடையில அந்த மனுஷன் டல் ஆகல, அவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா. மன்னிக்கணும், ஆனா ஏற்ற காலம்னு ஒண்ணு வந்தது இல்ல, வர்றப்ப அறுவடை ஆற்றம் வந்துச்சு, கத்தட்டம் வந்துச்சு.
1: ஆமென்.
0: அதான் செய்தி இன்னைக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம மைண்ட் எப்படி தடுமாறுது அப்படின்னா, நாம செய்த நன்மைக்கான பலனை நாம நன்மை செஞ்ச இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறோம். அதுதான் நிறைய பேருடைய விரக்திக்கு காரணம். நாம
1: செய்த
0: நன்மைக்கான பலனை நாம நன்மை செய்யற இடத்துல என்ன செய்யறோம்னா
1: எதிர்பார்க்கிறோம்.
0: அப்படி எதிர்பார்த்து நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நமக்கு செய்ய வேண்டிய பதில் நன்மையை செய்யல அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு விரக்தி வருது, நமக்கு ஒரு சோர்வு வருது. அங்கதான் நன்மை செய்யறதுல நம்ம தளர்வடைகிறோம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ராஜ்யத்துல காரியங்கள் இப்படி நடக்கிறது இல்லை. நன்மை செஞ்ச இடத்துல இருந்தே சில நேரம் நன்மை வரும். ஆனா அது வராத பட்சத்துல அதை நினைச்சு கலங்கி விரக்தி அடைஞ்சு சோர்வடைஞ்சு கசப்படைஞ்சு நாம முடங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: இங்க விதைச்சிங்களா, ஆண்டவர் வேற இடத்துல உங்களுக்கு அறுவடை என்னன்னா வச்சிருக்கிற.
1: ஆமென்.
0: ஆண்டவரை குறிச்சு அந்த சோம்பலான ஊழியக்காரன் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னான் தீர்க்க தரிசனமா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும்
1: தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான்.
0: எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும். அப்படின்னா இங்க விதைச்சிட்டு இன்னொரு இடத்துல அறுக்கிறது.
1: எஸ்,
0: ஆக்சுவலா நார்மலா உள்ள பிரின்ஸ் எங்க விதைச்சோமோ அங்கதான் அறுக்கணும்.
1: எஸ்
0: ஆண்டு சொல்ல இங்க விதைச்சிரு, ஆனா உனக்கு அறுவடை வேற இடத்துல
1: வச்சிருக்கிறேன்.
0: இங்க தெளிச்சிட்டு போயிரு, ஆனா உனக்கு நான் வேற இடத்துல சேர்த்து
1: கொடுப்பேன். 25-24
0: நான் தெளிச்சிட்டு சேர்க்க விரும்புறேன், விதைச்சிட்டு அறுக்க விரும்புறேன். ஆனா கிங்டம் பிரின்சிபல் எப்படி வருதுன்னா, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. அப்போ நான் இங்க ஊழியம் செஞ்சேன், இங்க நான் ரொம்ப நன்மை செஞ்சேன், இவங்களுக்காக நான் பயங்கர நான் பிரயாசப்பட்டேன், அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கல, என்னை தாங்கல, எனக்கான தேவைகள் இவங்க என்னென்ன சந்திக்கல அப்படிங்கிற அங்கலாய்ப்பு வருத்தம் ஒருவேளை உங்க மனசுல இருக்கும்னா, இந்த காலை வேளையில அதை விட்டு கத்தர் உங்களை வெளியே கொண்டு வர்றார். சவுலுக்கு தீமை செஞ்ச சவுலுக்கு தாவீது நன்மை செஞ்சார்ல, திரும்ப திரும்ப நன்மை செஞ்சார்ல. நன்மை செஞ்சு என் வாழ்க்கையில என்ன நான் பெருசா நான் பார்த்தேன், பழி சொல்லு, துரோகிங்கிற பட்டம், தேச துரோகிங்கிற பட்டம், தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடுறானுங்க, ஓட ஓட துரத்துறானுங்க, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிற அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் என்ன செய்யறேன், ஓடுறேன். நான் இன்னும் ஏன் நன்மை செய்யணும்? இத்தனை கஷ்டம் எனக்கு நடக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு எதிரிய ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்சு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தாவீது பயன்படுத்தினாரா?
1: ஏ,
0: கிடைச்ச அந்த சமயத்தை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு பெரிய நன்மையை சவுலுக்கு என்ன செய்யறார் தாவீது? ஒன்னு சாமுவேல் 24:17 இருந்து வாசிக்கலாமா? தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுல் சொல்றார், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை.
1: ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால்
0: அவனை சுகமே போக விடுவானோ?
1: இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர்
0: உனக்காகவா? ஓகே, நன்மைக்காக
1: கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்போ நன்மை செஞ்சது யாருக்கு? சவுலுக்கு. நன்மை செஞ்ச சவுல்கிட்ட இருந்து தாவீதுக்கு பதில் நன்மை என்னன்னா வரல. ஆனாலும் தாவீது தொடர்ந்து சவுலுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். சவுலுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை சவுல்கிட்ட இருந்து வரலன்னா சவுல என்ன சொல்றாருன்னா, ஏப்பா உனக்கு அது கத்திட்ட இருந்து வரும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கத்திட்டிருந்து
1: கர்த்தர்கிட்ட இருந்து வருது,
0: கர்த்தர்கிட்ட இருந்து உனக்கு வருதுங்கிறார். இதே இதுதான் அபிகாயிலும் சொல்லுவா தாவீதிட்ட. 25வது அதிகாரத்துல வசனம் 30-31 வாசிக்கலாமா?
1: கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம்
0: இனி என் ஆண்டவனுக்கு செய்து
1: இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது
0: நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும்
1: என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும்
0: இருந்ததுண்டானால்
1: அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது.
0: கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது
1: உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள்.
0: எங்க ஐயா நன்மை செஞ்ச உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாரு, ஆனாலும் விட்டுருங்க எங்க ஐயாவை. எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மையை எங்க ஐயா செய்யலன்னு தானே உங்களுக்கு கோபம். என் வீட்டுக்காரன் புத்தி எனக்கு தெரியும் சாமி, நீங்க போங்க, உங்களுக்கு ஆண்டவர் பதில் நன்மை செய்வார்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இங்க விதைச்சிங்க, விதைச்ச இடத்துல உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் அறுவடைய.
1: ஹல்லேலூயா.
0: அறுவடை யார் வச்சிருக்கிறா?
1: ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
0: அதனால நன்மை செய்ததுல சோர்ந்து போகாதீங்க.
1: ஆமென்.
0: உங்க கைரோஸ் நேரம் வருது.
1: ஆமென்.
0: அந்த மொமெண்ட் வருது.
1: எஸ்.
0: அப்போ உங்களுக்கு நிறைய அறுவடைய கத்தர் என்னென்ன வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இப்ப உங்க வேல்யூ என்னன்னு என் வீட்டுக்காரனுக்கு தெரியல, அதனால உங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க கேவலமானவர் என்னன்னா இல்ல. இப்ப நாம வாசிச்ச இந்த ரெண்டு பேசேஜ்லயும் ஒரு இன்னொரு மெசேஜ் இருக்கு, அதை நான் அடுத்து நான் உங்களுக்கு நான் எடுத்துறேன். ஸ்டுவர்ட்ஷிப், அதுக்குள்ள போனா வேற செய்தி போயிடும், அதனால அதுக்குள்ள இப்ப நான் போல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன், ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யறேன், அதுக்கு கர்த்தர் என்ன கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு,

0: அல்லேலூயா.
1: அப்ப இங்க வந்து உன்னை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை நான் விதைச்சிருக்கிறேன், ஆனா இதற்கான பலனை, இதற்கான அறுவடைய நான் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன்.
0: எஸ் அல்லேலூயா.

0: அதனால நான் முகமுகமா சந்திச்சு ஊழியம் செஞ்சவங்க அவங்களுக்கு என் வேல்யூ என்னன்னா
1: தெரியல
0: தெரியல. ஆனா எங்கேயோ இருந்து எங்களை பார்க்கிற நபர்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: காரியத்தை கத்தர் விளங்க பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை தொலைதூரத்திலிருந்து கத்தர் வரவழைப்பார்.
1: ஆமென்.
0: சமீபத்திலிருந்து வரலைன்னா
1: தொலைதூரத்தில்
0: தொலைதூரத்திலிருந்து வருதுன்னு நினைச்சுக்கேன்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு தேவையான சப்ளை எங்க இருந்து வருதுன்னா
1: தொலைதூரத்துல
0: இருந்து.
1: அல்லேலூயா.
0: ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிசயங்களை உங்களுடைய ஊழியத்துல உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க என்னன்னா பாப்பீங்க. தேவைய மனசுல வைக்காம சேவைய மாத்திரம் மனசுல வைப்போம்னா தேவைய மனசுல வைக்காம
1: சேவையை மாத்திரம் மனதில் வைப்போம் என்றால்
0: தேவைக்காக செய்யறதில்ல ஊழியம். ஐயோ இவ்வளவு தேவை இருக்கு என்னை யார் கூப்பிடுவா, எங்கேயாவது என்ன கூப்பிட்டு பயன்படுத்தினா தானே என் தேவை என்ன செய்யப்படும்,
1: சந்திக்கப்படும்
0: சந்திக்கப்படும் சொல்லி நாம தேவைக்காக நாம போய் செய்யறது இல்லை ஊழியம். ஜனங்களுக்கு தேவை இருக்கு.
1: எஸ்,
0: ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறது தான் நாம செய்யற பெரிய சேவை.
1: ஆமென்.
0: என் தேவை சந்திக்கப்படுங்கிறத விட நான் தேவையோட தான் இருக்கிறேன், என் தேவை சந்திக்கப்படலை. ஆனா கத்தர் என்ன பயன்படுத்தின பொழுது ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது.
1: எஸ்,
0: அவங்க பலப்பட்டாங்க, அவர்களை தூக்கி நிறுத்தினார். இந்த சேவைய மனசுல வச்சு நாம அந்த ஊழியத்தை நாம செஞ்சுட்டு வர்றப்ப நம்முடைய தேவைய ஆண்டவரே ஆச்சரியமான விதத்துல சந்திக்கிறார்.
1: ஆமென்.
0: அப்படி வர்றப்ப இது சாட்சியா மாறிடுது.
1: ஆமென்.
0: என்ன மாறியது?
1: சாட்சியாக,
0: சாட்சியாக மாறிவிடுகிறது. தேவை இருந்தாலும் தேவையை மனசுல வச்சு நாம என்ன செய்யக்கூடாது, ஊழியமே
1: செய்யக்கூடாது.
0: என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஜனங்களுடைய தேவை என்ன செய்யப்படட்டும், சந்திக்கப்படட்டும், ஜனங்கள் நிரம்பட்டும், ஜனங்கள் பலப்படட்டும், கலக்கம் நீங்கி ஆறுதலோடு அவங்க என்ன செய்யட்டும் போகட்டும் அப்படிங்கிற காரியத்தை மனசுல வச்சு நாம காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை கத்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஓரமா கத்தர் பயன்படுத்தினாரா, முடிச்சமா துண்ட தூக்கி தோல்ல போட்டு வந்துகிட்டே இருக்கணும்.
1: ஆமென்.
0: துண்ட அப்படி உதறி அப்படி உதறி அப்படி போட்டு நம்ம
1: வந்துட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும்.
0: என்ன வேலை என்னன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: ரொம்ப நோபலான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு.
1: எஸ்,
0: இதை நாம பயிற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை என்னன்னா ஆச்சரியமான விதத்துல என்னன்னா
1: சந்திக்கிறார்,
0: சந்திக்கிறார்.
1: 120 கிலோமீட்டர் அப்பால விதைக்கிறது, 14,627 கிலோமீட்டர்ல விளைய செய்யறார் தொலைதூரத்துல இருந்து. அல்லேலூயா.
0: இப்ப நான் எப்படி இருக்கேன், எந்த அதிருப்தி எனக்கு இல்லை ஆண்டவரே.
1: எஸ்,
0: நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். ஏன்னா நற்செயல்கள் செய்ய தேவையான எல்லாத்தையும் எனக்கு நீங்க
1: மிகுதியா
0: மிகுதியா தருவீங்க.
1: அல்லேலூயா.
0: அதனால உங்க பூசத்துல நான் என்ன

0: அந்த நேரம் வர்றப்ப, ஒரு அதிகம் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரம் வர்றப்ப, ஊழியத்துக்கு அதிகமாய் செய்கிற நபர்களை கர்த்தர் உங்க எல்லைக்குள்ள கொண்டு வருவார். நீங்க ஊழியம் செய்யற ஸ்தல சபைக்கு அந்த தேவையை சந்திக்கக்கூடிய திராணி இருக்கா திராணி இல்லையாங்கிறதுல ரெண்டாவது. ஆனா எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, அதை சந்திக்கக்கூடியவர் தரிசனத்தை கொடுத்த தேவனால ஆகும்
1: ஆகும்.
0: சபைக்கான பட்ஜெட் வந்து 10,000 ரூபாயா இருக்கும், ஆனா தரிசனத்துக்கான பட்ஜெட் வந்து 10 கோடியா இருக்கும். அவளே படாதீங்க சாமி,
1: 10,000 அவர் தான் சந்திப்பார், 10 கோடி அவர் தான் சந்திப்பார்.
0: அந்த நேரம் வரல உங்களுக்கு, அந்த டைம் வர்றப்பதான் அதுக்கான காரியங்களும் சர்ஃபேஸ் ஆகுது, மேல வருது. நமக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் ஆவியானவர் கொப்பளிக்கிறத போலவே, அப்படின்னா ஊற்றெடுக்கிறத போலவே, நம்முடைய தரிசனத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய உறவுகளையும் ஆண்டவர் தர்றார்.
1: ஆமென்.
0: விஷன் பார்ட்னர்ஸ், எத்தனை டிவைன் கனெக்ஷன்ஸ் கொண்டு வரேன். அல்லேலூயா.
1: தெய்வீக தொடர்புகள்,
0: தெய்வீக தொடர்புகள், விஷன் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்.
1: ஆமென்.
0: தொடர்புகள், டிவைன் கனெக்ஷன், தெய்வீக தொடர்பு எப்படி ஆகும்னா,
1: உறவா,
0: அது உறவா மாறும்,
1: உறவாக மாறும். அல்லேலூயா.
0: சில உறவுகள் வந்து நமக்கு வெறும் தொடர்பா போகுதுன்னா நீங்க பயப்படாதீங்க, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளா தருவார்.
1: ஆமென்.
0: மனுஷில இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்தா தான் ஊழியாது.
1: ஆமென்.
0: இப்படி நடந்தா தான் நம்மளும் பக்குவப்படுவோம்.
1: ஆமென்.
0: அதனாலேயே சில உறவுகளை ஆண்டவர் தொடர்புகளாக்கி, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளாக தர்றார்.
1: அதற்காக கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம்.
0: ஊழியத்துல நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வினோதங்கள், விசித்திரங்கள்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ் வந்து டிவைன் மொமெண்ட்ல தான் வருது. தேவன் குறிச்சிருக்கிற அந்த காலத்துல தான் புதிய புதிய தொடர்புகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்,
1: தருகிறார்,
0: அருளி செய்கிறார,
1: அருளி செய்கிறார்.
0: முன்னாடியே நான் சொன்ன செய்தியில தான் இதெல்லாம், அந்த வேர்ட்லாம் வருது. இவங்க உறவுகள் மட்டும் இல்லை, தரிசனத்தின் தேவையை மீண்டும் மீண்டும் சந்திக்கிற துறவுகள்.
1: ஆமென்.
0: உறவா கொடுக்காம ஊற்றா கொடுக்கிறாரு.
1: ஆமென்.
0: இவங்களை ஆண்டவர் உறவாய் கொடுக்காமல்
1: ஊற்றாக கொடுக்கிறார்,
0: ஊற்றாக கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் கொடுக்கிறதுக்கு, மீண்டும் மீண்டும் தரிசனத்தை தாங்கும்படி இவங்க தூண்டப்படுறாங்க. தரிசனம் வந்து பெருசா இருக்கிறப்ப அதனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஊற்றுகளையும் வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அவங்களுக்குள்ள இருந்து ஒரு தரிசனத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய நன்மைகள் வந்து அப்படியே கொப்பளிக்குது, ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: எப்படி உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் கொப்பளிக்குதோ, அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி தேவன் எழுப்புகிற நபர்களுக்குள்ள இருந்தும்
1: ஊற்றுகள் கொப்பளிக்குது,
0: தேவையை சந்திக்கக்கூடிய நன்மை கொப்பளிக்குது,
1: கொப்பளிக்கிறது.
0: எப்படி உங்களுக்குள்ள ஊற்று கொப்பளித்த பொழுது, கிறிஸ்துனுடைய ஜீவன் கொப்பளித்த பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிச்சுச்சோ, அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு நன்மை கொப்பளிக்கும் பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: ஆமென்.
0: இது திரளான நபர்கள் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நான் இன் டீடைலா நான் அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு போறேன். இன்னைக்கு இதோட நான் மூல சர்ஃபேஸ் நான் ஸ்கிராச் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வர்றாங்க, என்ன மாதிரி அவங்கள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதை குறிச்சு இன்னைக்கு இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. விதைச்சது இங்க, ஆனா அறுவடை
1: தொலைதூரத்தில் இருந்து.
0: அவளே கூட சொல்லுவார் இல்லையா, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளை நான் கொள்ளையடிச்சேன்னு சொல்லுவார்ல. புரிஞ்சது என்ன? ஆமா, அந்த வசனம் தொடங்க. நான் வந்து மற்ற சபைகளை நான் என்ன செஞ்சேன்னா, பொருந்தியரா தெசலோனிக்கேரான்னு எனக்கு தெரியல. அப்படி அந்த மாதிரி இங்க ஊழியம் செஞ்சிருக்கு ஆண்டவர் எங்க கொள்ளையடிக்க விடுறாருன்னா, எந்த விதமான ஒரு வருத்தமோ ஒரு சங்கடமோ எதுவுமே யாருக்கு இல்லைன்னா, பவுலுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன ஒரு கருவியை என்ன செய்யறாருன்னா, பயன்படுத்துகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் வந்து சந்தோஷத்தோட நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல தான் அவர் திருப்தி பட்டாரே ஒழிய, எனக்கு நான் செஞ்ச என்னை பயன்படுத்தினதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எனக்கு என்ன செய்யல, எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு வருத்தமோ சஞ்சலமோ யாருமேல அவருக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை
1: எஸ்
0: எடுத்தீங்களா எடுக்கலையா
1: இருக்கலாம்.
0: மற்ற சபைகளை கொள்ளையடித்தேன். நமக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு
1: மற்ற சபைகளிடத்தில்
0: சம்பளத்தை பெற்று
1: அவர்களை கொள்ளையிட்டேன்.
0: பவுல் அப்போஸ்தலனுக்கே அந்த நிலைமை என்ன, எல்லா அப்போஸ்தலனுக்கும் அந்த நிலைமை தான்.
1: எஸ்
0: என்ன அர்த்தம், I could serve you at no cost.
1: Yes.
0: உன்கிட்ட எதுவுமே வாங்காம நான் உனக்கு நான் பணி
1: செய்யறேன்.
0: Other churches I have robbed by accepting support for my ministry to serve you. Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு பணி செய்ய தேவைப்படுகிற உதவிய நான் வந்து மற்றவங்கள்ட்ட வந்து நான் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார்.
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: அப்ப சாப்பிடுறது ஒருத்தர், பில்லு கொடுக்கிறவர் வேற ஒருத்தர். சாப்பாட்ட
1: சாப்பிடுறவர் ஒரு,
0: சாப்பிடுறது ஒரு கூட்டம், ஆனா பில்ல பே பண்றது
1: இன்னொரு கூட்டம்,
0: இன்னொரு கூட்டம். உங்களுக்கு சமைச்சு போறேன் நல்லா, நீங்க என்ன செய்யுங்க
1: சாப்பிடுங்க.
0: இலவசமா என்ன செய்யுங்கன்னா
1: சாப்பிடுங்க.
0: பில்லு வந்து எங்க இருந்தாவது யாராவது என்ன செய்வாங்கன்னா, அதனாலதான் இத்தனை வருஷம் ஊழியத்துல 10 பைசா கடன்
1: இல்லை. அல்லேலூயா.
0: மீண்டும் மீண்டும் சொல்றேன், இத்தனை ஆண்டு ஊழியத்துல
1: 10 பைசா கடன் இல்லை.
0: தரிசனத்து நிமித்தம் நாங்க கடனே இல்லை எங்களுக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம சேவையை மனசுல வச்சு நாம ஊழியம் செய்யறப்ப நம்முடைய தேவைகளை கத்தரே சந்திக்கிறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வர்றப்ப, ஏற்ற காலம் வர்றப்ப அந்த அறுவடை கண்டிப்பா வந்து என்னன்னு நிக்கும்.
1: எஸ்
0: தந்தையவர்கள் சொல்ற அந்த வேர்டு ஜூடா முதலே சொன்னதான், நாங்க சேமிச்சிருக்கிறோங்கிற தைரியத்துல இல்ல ஆண்டவரே, நாங்க விதைச்சிருக்கிறோம் அப்படின்னு.
1: விதைச்சிருக்கிறோம்
0: ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒண்ணு பிடிசி அப்படிங்கிற அந்த பைபிள் ட்ரைனிங் சென்டர் ஒண்ணு கட்டினப்போ பெரிய தேவை அதுக்கு. அப்ப 1 கோடிக்கு மேல அதனுடைய நீடு. இப்ப நானும் ஜூடாம இருக்கிறப்பதான் அப்பா ரூம்ல இருந்து ஜம்ப் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள்ட்ட சேவிங்ஸ் இல்ல, ஆனா நாங்க நிறைய விதைச்சிருக்கிறோம்.
1: சோ பண்ணிருக்கோம்ப்பா, சேவிங் இல்லப்பா.
0: கடகடன்னு கட்டி முடிக்கப்பட்டது.
1: எஸ்
0: முடிச்சாச்சு அதெல்லாம் வந்துட்டு.
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, கர்த்தருக்காக விதைக்கிறது வேற.
1: எஸ்,
0: நமக்காக சேமிக்கணுங்கிற விருப்பம் தான் மைண்ட்ல ஓங்கி நிக்குது. சேவிங்ஸ் மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்?
1: சேவிங்ஸ் மைண்ட் செட்.
0: ஆனா கர்த்தருக்காக விதைக்கணுங்கிற பாரம் நமக்குள்ள இல்ல. சோயிங் மைண்ட் செட்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: உலகம் அப்படித்தான் கேக்குது. பெரிய காரியத்தை எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, என்ன சேவிங்ஸ் இருக்கு, எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க, அதானே கேக்குறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற, என்ன எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, என்ன இந்த மாதிரி புதுசா லேண்ட் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்றீங்க, எவ்வளவு சேவிங்ஸ் என்னென்ன
1: வச்சிருக்கீங்க
0: இருக்கு அப்படின்னு கேட்டா, டு பி ஃப்ராங்க், ஆனஸ்டா சொல்லணும்னு சொன்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு சேவிங்ஸ் என்னன்னா இல்லை. என்னடா நீங்க பாட்டில் இடத்த வாங்க போறேன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணாமா அப்படின்னு கேட்டா, சேவிங்ஸ் இல்லையா, ஒன்லி சோயிங்ஸ் தான்.
1: ஆமென்.
0: நாங்கெல்லாம் எந்த கேம்ப் நடத்தாம, எந்த தரிசனத்துக்கும், வாலிபர் தரிசன முகாம் வேண்டாம், 21 நாள் முகாம் வேண்டாம், லீடர்ஸ் முகாம் என்னன்னா
1: வேண்டாம்
0: வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்க ஒரு 13 வருஷமா எதுவுமே பண்ண வேணாம். விடு, உடன் ஊழியர்கள் அதிகமா என்னன்னா
1: வேணாம்,
0: யாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணவே
1: என்னன்னா
0: வேண்டாம், நமக்கு எதுக்கு, நம்ம மட்டும் இது வேணா போதும்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் ஓடி இருந்தோம் சொன்னா சுருங்கி போயிருந்திருப்போம். சேமிச்சிருக்க மாட்டோம், சுருங்கி போயிருந்திருப்போம். கத்தர் நம்பி இருந்திருக்கே மாட்டாரு. ஏண்டா அதுக்குள்ள முளைச்சு ரெண்டேல விடல, அதுக்குள்ள இவ்வளவு சுயநலம் உனக்கு, என்ன வருங்காலத்து குறிச்சு இவ்வளவு சிந்திச்சு நீங்க எவ்வளவு சேவிங்ஸ் என்ன செய்றீங்கன்னா
1: பண்றீங்க, என்ன
0: பண்றீங்க, என்ன அப்ப மைண்ட் செட் எப்படி போகுதுன்னா, தனக்காக சேமிக்கணும், தான் குடும்பத்துக்காக என்ன செய்யணும், சேமிக்கணும் இருக்க வெளிய, கத்திற்காக விதைக்கணுங்கிறது வந்து கிங்டம் தாட். அது வந்து தேவன் ஒரு மனிதனுடைய மனதில் அருளி செய்கிற பாரம்.
1: ஆமென்.
0: பாரம்,
1: பாரம்
0: கத்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறாரா?
1: எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
0: ஆனா எல்லாரும் கத்தர் கொடுக்கிறமா?
1: எல்லாரும் கத்தர் கொடுக்கிறது இல்ல.
0: எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்,
0: அவன் திராணிக்கு தக்க எல்லாருக்குமே கத்தர் கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்,
0: ஆனா எல்லாரும் கத்தருக்கு என்ன செய்யறது இல்ல,
1: கொடுக்கிறது இல்ல.
0: கொடுக்கிறதுக்குன்னு, கத்தருக்கு கொடுக்கிறதுக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு இருக்கு.
1: எஸ்,
0: கட்டாயம் இருக்கு.
1: எஸ்,
0: ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் தான் என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல. ஆனா சேமிக்கணுங்கிற விருப்பம் இருக்கு.
1: எஸ்,
0: நமக்காக
1: சேமிக்கணும்,
0: கத்தர் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு நமக்காக என்ன செய்யறோம்,
1: சேமித்து வை,
0: சேமிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பேர்டன் என்னன்னா இல்ல, பேர்டன் இல்லாமலே பிளஸ்ஸிங்ஸ் என்ன செய்யறோம்னா சேமிக்கிறோம். சேவிங்ஸ் மைண்ட் செட். நீங்க சேமிங்க, அதை நான் தவறுன்னு நான் என்ன செய்யலன்னா
1: சொல்லல.
0: உங்களுக்கு வருகிற வருமானத்தை அதை முறையான விதத்தில் அதை ஸ்டுவர்ட்ஷிப் பண்றதுன்றது அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி. ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட், அது இதெல்லாம் போய் நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற காரிய அந்த பணத்தை வந்து முறையான விதத்தில் அதை கையாள்றது வந்து அதுக்கு ஒரு விஸ்டம் வேணும். அதெல்லாம் இன்னொரு டாபிக் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல கத்தர் நமக்கு கொடுத்ததுல இருந்து கத்தருக்கு கொடுக்கிற ஒரு பேர்டன நமக்கு என்ன செஞ்சு ஆகணும், உள்ளத்துல
1: இருந்து ஆகணும்.
0: ஆகாரத்தை 10 மூட்டை ஆகாரத்தை கொடுத்தவரு ஒரு மூடை தானே விதைக்க சொல்றாரு.
1: எஸ்,
0: அல்லது 100 மூடை ஆகாரம், 99 மூட்டையும் நீ வச்சுக்க, ஒரு மூடையும் நீ என்ன செய்யணும், நீ விதைக்கணும்னு ஆண்டவர் என்னன்னா
1: சொல்றார்,
0: சொல்றார். அப்ப எனக்கு என்னன்னா கொடுக்கிறதுக்கு ஒன்னு இருக்கு என்கிட்ட, ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் எனக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல
1: அல்லேலூயா.
0: ஒரு ஐயா வந்து சமீபத்தில் ஒரு உபகாரத்தை செஞ்சிருந்தார். அவர் வந்து மிக எளிமையான ஒரு தொழிலை செய்கிறாரு. அவரோட வியாபாரமும் ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சொற்பமான வருமானம் உள்ள வியாபாரம். ஆனால் அவர் செஞ்ச உபகாரம் வந்து ரொம்ப பெருசு. ஒரு 21,000 ரூபா காணிக்க அனுப்பி, ஐயா இந்த தரிசன பூமி கோயிலெலாம் கட்ட போறீங்களாமே, அதுக்காக கொடுக்க சொல்லி எனக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த பாரத்தை தர்றாரு அப்படின்னு அந்த ஐயா வச்சிருக்கிறார். அவர் யாருன்னா ஒரு இந்து மனுஷன். 2 வருஷமா இயேசு கிறிஸ்து மேல அவருக்கு ஒரு பற்று வந்திருக்கு.
1: அதிகாலம் 3:30 எழும்பி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாருங்களா? எந்த சபைக்கும் போலையா?
0: எந்த பாஸ்டரும் தெரியாது, ஞானசானம் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
1: இயேசு மேல எனக்கு ஒரு பாசம்.
0: எதை அர்த்தமா, அவர் யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம லைவ் மெசேஜ் பார்த்துருக்காரு. அதுல இருந்து மெசேஜை கேட்டு ரொம்ப பிடிப்பு வந்துருச்சு ஜீசஸ் மேல. அந்த பழைய பேப்பர்கள் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுவார் போல இருக்கு. அதுல தானே ஒரு பழைய பைபிள் கிடைச்சா,
1: பழைய பைபிள் கிடைச்சா,
0: அதுல அந்த பழைய பேப்பர்ல பாருங்க, பைபிள் ஒருத்தன் பழைய பேப்பர் கடையில போட்டிருக்கா. நான் என்னத்த சொல்ல, அத போட்டவனுக்கு வேல்யூ தெரியல, வாங்கினவருக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கு.
1: ஆமென். அது வீட்டம்மா கையில கொடுத்திருக்காரு, நீ படிமா இத அப்படின்னு.
0: பழைய பேப்பர்ல வாங்கினதுல ஒரு பைபிள் இருந்திருக்கு. அவர் பேப்பரோட பேப்பர்ல இடையில போடாம அவருக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதை இந்த ஐயா வாசிச்சு அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வந்து நம்ம மெசேஜஸ் கேட்க ஆரம்பிச்சு, அந்த தொழில இருக்கிற அந்த நபர் வந்து இவ்வளவு பெரிய தொகையை வந்து ஒரு தரிசனத்துக்காக விதைக்கிறார்னா, தேவன் அவருடைய உள்ளத்துல வச்ச பாரம். நாங்க தான் ஒரு நல்ல பைபிள் வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஐயாவோட பேசி பெரிய போல் லெட்டர்ல ஒரு பைபிள் வந்து நாங்க சென்ட் பண்ண போறோம் அவருக்கு. இன்னும் அவரை பார்த்ததே
1: இல்லை.
0: வருமானம் சிறுசா இருந்தோம், பெரிய உபகாரங்களை செய்யறவங்களும் இருக்காங்க. தேவன் தங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தோம், தேவனுக்காக கிள்ளி கூட கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க,
1: அப்படியும்
0: இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப ஒரு எளிமையான ரோட்டில் கடை போட்டிருக்கிற தம்பி. இளநி வெட்டி கொடுக்கறது,
1: ஜூஸ் போட்டு கொடுக்கறது,
0: மாவு அரிசி மாவு ஆட்டி அந்த அரிசி மாவு பாக்கெட் பண்ணி ஒரு 100 பாக்கெட் வந்து ஈவினிங்கில் கொண்டு போய் கொடுக்கறது. இதை தான் அவனுடைய தொழில். பகலெல்லாம் நிற்கணும், அந்த
1: தள்ளுவண்டியை
0: வச்சுட்டு நிற்கணும். சாயந்தரத்தில் அவன் வெளியில் போய் இந்த மாவு விற்கணும். வார வாரம் வந்து நின்று ஒரு பொட்டணம் போட்டிருப்பான். அந்த பொட்டணத்தில் தான் அவனுடைய அந்த வாரத்துக்கான காணிக்கைகளை வச்சுருப்பான். ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் அவனும் அவனோட ஒய்ஃபும் அந்த பொட்டணத்தோடு தான் வந்து என் கையில் கொடுத்து இந்த ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை உடச்சி உடச்சி உடச்சி ஐஸ்லேயே அந்த கை பழகுனதுனால அப்படி இந்த இடம்லாம் அப்படி கருப்பு கருப்பாக அப்படி பாறை மாதிரி இருக்கும். வந்துட்டு காய்ச்சி போய் அந்த கை வந்துட்டு விரலெல்லாம் கால் விரல் கை விரல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உழைக்கிறவனுடைய உடல்ங்கிறது பார்த்தாலே தெரியும் அப்படி. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப கத்தர் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் என்ன செய்கிறேன், கத்தருக்கு
1: கொடுக்குறேங்கிறத
0: லெவலில் இருந்து எந்த லெவலுக்கு போனான் அப்படின்னா, ஆண்டவரே உங்களோட நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், தகை வந்து தன்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தானா? அந்த மாதிரி நானும் உங்களோடு ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், இனிமே என்னுடைய வருமானத்துல பாதி உங்களுக்கு, அத நான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவனுடைய தசமமாக காணிக்க போக அவனுடைய வருமானத்தினுடைய பாதியை யாருக்கு எடுத்து வைக்கிறான்னா ஏழைகளுக்கு எடுத்து வைக்கிறான். செய்யறான் தம்பி.
1: ஆமென்.
0: எப்படி உனக்கு இந்த மாதிரி மனசுன்னு நான் கேட்டேன். அண்ணே சகையை செஞ்சார்ல பாதி ஏழைகளுக்கு தர்றேன்ற மாதிரி
1: எத்தனையோ
0: பேர் போட்டி பொறாமல் என்னென்னமோ பண்ணாங்க,
1: அடிச்சிருக்காங்க.
0: அவன் காட்டல மழை கத்தர் உன்னோட இருக்கிறார், உன்னை ஒருத்தரும் உன்னோட யாரும் என்ன செய்ய முடியாது, போட்டி
1: போடவே முடியாது.
0: அல்லேலூயா.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இவங்க பர்டன் என்ன ஆச்சரியப்படுத்துது, அள்ளி கொடுத்தோம், சிலர் கிள்ளி கூட கொடுக்கல. ஆனா சிலர் என்னன்னா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற கொஞ்சத்தில் எப்படி கொடுக்கறான்னா அள்ளி கொடுக்கறான்.
1: அள்ளி
0: சில பேர் இருக்கிற கொஞ்சத்தையே கொடுத்துறான்.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அப்போ ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற விருப்பத்தை தேவன் கொடுக்கிறாரு.
1: ஆமென்.
0: ஊழியத்துக்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணமே தேவன் தங்களுக்கு கொடுத்தத கொடுக்க முன்வராததான் காரணம். இங்கதான் ஸ்டுவர்ட்ஷிப் வருது. அடுத்த டாபிக்ல அந்த சப்ஜெக்ட் நான் தொடறேன். ஹவ் யூ ஆர் ஸ்டுவர்டிங் யுவர் மணி. கொடுத்த பணத்தை எப்படி நாம் என்ன செய்கிறோம்,
1: கையாளுகிறோம்.
0: கையாளுகிறோம். மிகப்பெரிய அளவில் உபகாரம் செய்த ஒரு நபர், அவரோட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, பெரிய அளவு ஊழியத்துக்கு விதைச்சிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நான் தேங்க் பண்றப்போ சொல்றாரு, இவ்வளவு பெரிய தொகை என் பேங்க்ல இருந்திருக்கும்னா அது வெறுமனை பணமா தான் இருந்திருக்கும். ஆனா இதை நான் ஊழியத்துக்காக நான் விதைக்கிறப்போ அதனால ஒரே ஒரு ஆத்மா ஆண்டவருக்காக ஆதாயமாக்கப்படும்னா எனக்கு திருப்தி தான் அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சிங்கிள் சோல். எனக்கு அந்த அந்த வால்யூம், அந்த டென்சிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த ஒரு அடர்த்தி.
1: அல்லேலூயா.
0: அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னார். நம்ம என்ன கொடுக்கறோம், கத்தர் கொடுத்தது தானே கொடுக்கறோம். நம்ம அம்மால கொடுத்தோம், எங்க ஆசையா கொடுத்தேன்
1: இல்லையே, அவர் கொடுத்த
0: அவற்றை வாங்கி அவருக்கே நான் கொடுத்துருக்கிறேன். சிம்பிள். இத வந்து மனுஷன் பண ஆசை பிடிச்சா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா என்ன செஞ்சிட்டான்னா
1: மாத்தி
0: ஆழ்த்திட்டான். அப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அவற்றை நான் பேசினப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்ட ஒரு சிந்தை எப்படி திங்க் பண்ணுதுன்னா, இப்பாரு நான் அதிகமா அறுக்கணுங்கிறதுக்காக நான் விதைக்கல, 10 ரூபாய கொடுத்தா 100 ரூபாய் தருவாருங்கிறதுக்காக நான் விதைக்கல. அப்படின்னா அது பிசினஸ் ஆயிருது, வட்டி கணக்கு ஆயிருது. அப்படி இல்லை, மைண்ட் செட் எப்படி போகுது, நான் கொடுக்கிறது கொடுக்க தேவையானத கத்திரி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். எனது நோக்கம் இதை கொடுக்கிறதுனால எனக்கு தேவன் செய்வாருங்கிறது இல்ல, என்னுடைய நோக்கம் இதை நான் விதைக்கிறதுனால ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படணும்.
1: ஆமென்.
0: நான் பணத்தை விதைச்சு பணத்தை அறுவடை செய்யறதுக்காக நான் விதைக்கல, நான் பணத்தை விதைச்சு ஆத்துமாக்களை அறுவடை செய்ய விரும்புறேன்.
1: ஆமென்.
0: ஆட் எவ்வளவு ஹோலியா இருக்கு பாருங்க, நோபலா இருக்கு பாருங்க.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அப்ப ராஜ்யத்தை குறித்த சிந்தனை நம்மளால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய மனசை விசாலமாக்குது.
1: எஸ், ஆமென்.
0: செய்யணுங்கிற விருப்பத்தை கத்தர் கொடுத்துட்டாரா, உடனே செஞ்சிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா மனசு காஞ்சிரும், இல்லைன்னா வேற பக்கம் சாஞ்சிரும்
1: சாஞ்சிரும்.
0: திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வருதா, உடனே ஒபே பண்ணிடணும். ஒபே பண்ணலன்னா அந்த எண்ணம் எடுபட்டுரும். ஒரு கிராம பகுதியில் ஊழியர் செய்யற ஒரு ஊழியர் நேற்று என்னோட வந்து பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து அவருடைய ஊழியத்தில் ஜிப்சி இன மக்கள் அதிகமாக வர்றாங்க. நம்ம ஆவிக்குரிய மகன் தான். இப்போ சொன்னேன், எங்கள் மக்கள் எப்படி அவங்க கொடுக்குற காணிக்கைகளை பார்க்குறப்ப எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்குண்ணே. ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்க தான் பாருங்க, அவன் பாக்கெட்டில் ஒரு கவரே வச்சுக்கிறாங்கண்ணே. விற்ற உடனே கடவுளுக்குரிய காசை அந்த கவரில் வச்சுட்டு நேர சர்ச்சுக்கு வந்து கொடுத்துட்டு தானே வீட்டுக்கு போகிறானுங்க. ஏண்டா நீ வீட்டுக்கு போயிட்டு கொண்டாந்து கொடுக்க வேண்டியதானே நான் சொல்கிறேன்னு அதுக்கு எங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க. வீட்டில் போனால் மனசு மாறிடுச்சுன்னா, அதனால் நாங்கள் விற்ற உடனே அந்த பைசாவை கடவுளுக்குரிய காசை உள்ளே வச்சு நாங்கள் அவருக்கு நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்களாம்.
1: ஆமென்.
0: எவ்வளவு தேவனுக்கு எடுத்த காரியத்தில் ஒரு உண்மை பாருங்களேன். தேவன் செஞ்ச நன்மை எனக்கு இருக்கு, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடிய உண்மை என்கிட்ட இல்லை. இதை சொன்னால் பாஸ்டர் வந்து கெட்டவன், காசாசு பிடிச்சவன்,
1: காசு பற்றியே பேசுறாரு.
0: நல்லவேளை இன்னைக்கு நான் பேசணும்னு பேசலை, எனக்கு டாபிக் அவரே கொடுத்தார்.
1: ஆமென்.
0: இதெல்லாம் நான் காங்கிரிகேஷன் வச்சு நான் பேசியிருப்பேன். என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் பேச முடியும்.
1: ஆமென்.
0: தேவன் எனக்கு செஞ்ச நன்மை என் வீட்டில் இருக்கு, ஆனா தேவனுக்கு செய்யணுங்கிற உண்மை என்கிட்ட என்னன்னா
1: இல்ல.
0: இல்ல, தேவன் தந்த நன்மையை வச்சிருக்கிறோம், தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? இங்கதான் ஓனர்ஷிப், ஸ்டுவர்ட்ஷிப்,
1: உக்ராணத்துவம்.
0: அதை தொட்டா இன்னும் உள்ள போகும், நிறுத்திக்கிறேன் இதோட.
1: எஸ்,
0: அவ்வளவு முக்கியம் அது. அப்ப நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஐஸ்வர்யவான்கள் கொடுக்கிற விஷயத்துல தரித்திரரை போல நடக்கிறப்போ, தரித்திரரை ஆண்டவர் கொடுக்கிறதுல ஐஸ்வர்யவான்களா மாத்திர.
1: அதனால
0: நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருப்போம். வளர்ந்து போகாம இருப்போம்னா ஏற்ற நேரத்துல சேமிப்பு செய்யாதத அறுவடை செஞ்சு முடிச்சிரும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சேமிப்பால செய்ய முடியாதத
1: அறுவடை
0: செஞ்சு முடிச்சிரும். சேமிப்புல நம்ம ஒண்ணு செஞ்சா அது சாட்சி இல்லையே. தேவன் சந்திச்சாரு, நான் செஞ்சேன்னா தானே சாட்சி.
1: ஆமென். அல்லேலூயா.
0: சேமிப்பில் நான் வீட்டை கட்டினேன், சேமிப்பில் நான் அதை செஞ்சேன், சேமிப்பில் நான் லேண்டு வாங்கினேன், சேமிப்பில் இந்த தரிசனத்தில் இந்த கேம்பை நடத்தி என்ன செஞ்சேன்னா முடித்தேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. விசுவாசத்தில் நாங்கள் செஞ்சோம், விதைச்சிருக்கிறோம் நிறையா. ஏற்ற நேரம் வர்றப்ப தேவன் தேவை என்னன்னா சந்திச்சார். இது ஊழியக்காரனுக்கே உள்ள ஒரு விஷயம்.
1: ஆமென்.
0: நான் க்ரௌடை நான் மனசில் வைக்கல, ஊழியக்காரங்களுக்கு.
1: எஸ்,
0: நாங்களும் தான் லேண்டு விஷயத்தில் எங்களுக்குன்னு எந்த சேமிப்பு என்னன்னா
1: இல்லை.
0: ரொம்ப நாளாக மனசில் அது ஒரு எண்ணமாகவே என்னென்ன இருந்துச்சு. கடைசியில் நம்மளும் சேமிக்கணும்ல அப்படின்னு நினச்சிட்டு நானும் தம்பி மாட்டி எல்லாம் சொல்லி வர்ற காணிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு சேமித்து வச்சு அந்தான்னு பண்ணால் இது லேண்டுக்கான காரியம் எங்கேயோ போய் என்னென்னா நான் சிரிச்சுக்கிறேன். தம்பி மாட்டி சொல்லி போங்கடா, நீங்களும் உங்கள் சேமிப்போம். கத்தர் சிரிக்கிறார் மேலே உட்காந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, வருஷ கணக்காக எந்த சேமிப்பும் இல்லாமல் விஷனுக்குன்னு ஒரு புக்கை நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம விஷனுக்கான நேரம் வர்றப்ப தேவன் ஒரு அறுவடைய வச்சு சடுதியில காரியத்தை செஞ்சு முடிக்கிறாருங்கிறதுக்கு நாங்க சாட்சி.
1: அதனால
0: இன்னும் அதிகமா விதைப்போம், அதிகமா அறுவடை செய்யணுங்கிறதுக்காக இல்ல, அதிகமான ஆத்துமாக்களை அறுவடை செய்யணுங்கிறதுக்காக.
1: ஆமென்.
0: நான் எனக்கு கொடுத்த பணத்தை நான் விதைக்கிறேன்
1: ஆண்டவரே. எஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya.
0: அத செய்யறப்ப எனக்கு மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது.
1: ஆமென்.
0: அவ்வளவுதான். நீங்க செஞ்ச நன்மையை வீட்ல இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய உண்மையிட்ட எல்லாம் இருக்குண்ணா. இன்னைக்கு அதை நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு நீங்க சொல்ற ஆலோசனைக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நாங்க மீட்டிங்லாம் நான் முடிச்சிருவோம், நானும் யூதாவும் புல்பிட்ல எங்க ரெண்டு பேரும். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே பீட்டரும் ஏஞ்சலும் தான். அந்த கணக்குலக்கெல்லாம் செட்டில் பண்ணி 5வது நாள் கேம்ப் முடியிறப்ப, 11 நாள் முடியிறப்ப அப்படி பிபிலாம் எகுறோம். என்னையா கரெக்டா வருதா இல்லை, ஏதாவது டெபிசிட் வருதா அப்படின்னா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு பாருங்க, அப்படி எட்ஜில் தான் வந்து நிற்கும். அப்படியே சில தலையெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சலும் பீட்டரும் தான் வருவாங்க. ஒரு வழியாக முடிச்சுட்டோம்ப்பா எல்லாத்தையும் அப்படின்னு. முடிச்சிங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை. ஆமாம், கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு, அதையும் என்னென்ன தூக்கி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கையில் கொண்டு வந்தோம்ல காசு, அதை என்ன செஞ்சோம்னா போட்டோம். ஆயா துண்ட தூக்கி தோலை என்னன்னா போடியா அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையா பயன்படுத்தி இருப்பாரு. அவன் உருண்டு புரண்டு ஹெவியான ஃப்ளோ என்ன செஞ்சிருக்கோம் போயிருக்கோம். அதுக்கான எந்த இதுவுமே எங்களுக்கு என்னன்னா இருக்காது. முடிச்சுட்டு நாங்க அனுபவிக்கிறது என்னன்னா, அப்படியே ராம்நாட்டில் வந்து அருமையான ஒரு கடை இருக்கு அனிஃபாவா, அனிஃபால போய் உட்காந்து புள்ள ஊட்டியோட போய் உட்காந்து நல்லா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கி கொடுத்து, சிக்கன் சாப்பிடியா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸா, ஃப்ரைட் ரைஸ்
1: சாப்பிடு,
0: எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
1: மட்டன் சூப் குடி,
0: மட்டன் சூப் குடி, இவ்வளவுதான்டா நமக்கு வாங்கடான்ட்டு வந்துடும். ஆண்டவர் அது ஏமாளித்தனம் இல்லையே, அது ஞானம் இல்லாம நடக்கலையே. கர்த்தருக்காக நாம செய்யறப்ப நமக்குன்னு ஒரு தேவை வர்றப்ப ஆண்டவர் பல மடங்கு நமக்கு செஞ்சுட்டு போயிடுறாரு.
1: ஆமென்.
0: எந்த இடத்துல போயும் ஆதாயத்தை மனசுல வச்சு ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: யாருடைய பொண்ணு வெள்ளியும் இச்சிக்கவும் என்னன்னா
1: கூடாது.
0: கொடுத்தாங்க கொடுக்கலங்கிற வார்த்தை எனக்கு என்னன்னா இருக்க
1: கூடாது.
0: கூடாது. நான் நன்மை செய்யறேன், நான் சமைச்சு போடுறேன், ஆனா எனக்கான பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தோ வரவழைப்பார். இத பிராக்டிஸ் பண்ணுவோம், இந்த ட்ரூத் அப்பியாசிப்போம், இதன் மூலமா வருகிற சாட்சியை வந்து 4 பேருக்கு சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: வாழ்நாள் முழுசும் நமக்கு ஒரு குறையும் வராது. சில 1000 சில 1,00,000 சில 1,00,000,000 பல கோடி வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய லெவல் மேல போக போக போக அத தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல ஆண்டவரே நிற்பாரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவன் அவருடைய நன்மையை என்கிட்ட தந்திருக்கிறாரு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அந்த நன்மையை பரிமாறுறதுல நான் உண்மையா இருப்பேன். பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தாலும் எனக்கு செய்வார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வெறுப்போட விரக்தியோட கசப்போட வருத்தத்தோட செய்ய வேண்டாம் ஊழியத்தை, சந்தோஷமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு நான் விதைச்சிருக்கிறேன்யா, என் முகம் கர்த்தரே நோக்கி என்னன்னா
1: பார்க்கிறது,
0: பார்க்கிறதுன்னு அவரே நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விடவே
1: மாட்டார்.
0: தரிசனத்துக்காக நீங்க விதைக்கிறப்ப ஒருவேளை சபையாறுல சிலரை எழும்பி ஏயா இந்த வீண் செலவு பண்ணிட்டுற, நாலு காசை சேர்த்தேன்னா நம்ம வாட்ட இடம் வாங்கலாம், கோயில கட்டலாம், உன்னை யாரையா புத்தகம் எழுத சொன்னா, உன்னை யாரையா கேம்ப் நடத்த சொன்னா, இதெல்லாம் அனாவசிய செலவு, வெட்டி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க இடம் கொடுக்காதிருப்பீர்களாக.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஒதுங்க சொல்லிருங்க.
1: எஸ்.
0: ஆசை கேட்டேன் நான் உங்ககிட்ட வந்து, நான் கேட்கல இல்ல
1: கோசாமி,
0: கோசாமி இது எனக்குன்னு தேவன் கொடுத்த தரிசனம்,
1: என்
0: தேவையை கர்த்தர் என்ன செய்வார்?
1: சந்திப்பார்.
0: சந்திப்பார். இந்த தரிசனத்துக்கு எடுத்த காரியத்துல நீங்க முதலீடு செய்கிறதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம பாத்துங்க.
1: ஆமென்.
0: அதுக்காக தான் இந்த ஊழியம்.
1: எஸ் ஆமென்.
0: எங்க அண்ணன் எல் ஜோசப் அண்ணன் கேட்டீங்கன்னா எவ்வளவு புத்தகம், எவ்வளவு புத்தகம் அள்ளி இறைச்சிட்டு தான் இருப்பார் அண்ணன் வந்து.
1: எஸ்.
0: புத்தகத்துக்கு மேல என்னன்னா
1: புத்தகம், எந்த பிரதிபலனும் அண்ணன் பார்க்க மாட்டாங்க.
0: எதையும் பார்க்கறது கிடையாது.
1: அல்லேலூயா.
0: சபையில ஒரு ஆள் கேள்வி கேட்க முடியாது அண்ணன்ட்ட. ஏயா அப்படி காசு போற வெள்ளி என்ன வெளியில என்னன்னா
1: ஒருத்தருடைய வெள்ளியும் பொண்ணு நான் இச்சுக்கல.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த காலத்துக்கு இந்த மாதிரியான யூனிக்கான மினிஸ்ட்ரிஸ் தேவை.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இந்த பேட்டர்னுக்கு வாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தரிசனத்தையும் பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி ஆண்டவர் எழுப்புவார். சத்தியம் ஒரு நாளும் பொய்யா போவது என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை.
1: ஆமென்.
0: தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.
1: ஆமென்.
0: பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான இந்த டீச்சிங்ஸுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்க கரத்துல நாங்கள் விழுகிறோம் சுவாமி. நீங்க நீங்க எவ்வளவாய் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல அக்கறை உள்ளவர். எங்க சேமிப்புல இருந்து இல்லை, அங்க விதைச்சோம். தேவன் தந்த அறுவடை இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எங்களுக்கு துணை செய்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் நிக்கிறப்ப வாழ்நாள் முழுசு எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை ஆண்டவரே. இந்த கிருபைக்காக, இந்த தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கையேந்த விடாம, கடன்படாம, எந்த விதத்திலும் அவமானப்படாம ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொண்டு செல்லுகிற விதத்துல எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற மிகப்பெரிய தயவுகளுக்காக உமக்கு நன்றி. நீங்க செஞ்ச எங்களுக்கு செஞ்ச நன்மை எங்க வீட்டுல இருந்தோம், உங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய உண்மையை நாங்க தொலைச்சிட்டு நிப்போம்னா எங்களோட நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஸ்டுவர்ட்ஷிப்பை குறிச்சும் ஓனர்ஷிப்பை குறிச்சும் நீங்க அடுத்து எங்களோட நீங்க பேச போறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். நல்ல
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

0: 11 things I have shared with you.
1: பதினோரு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now I am going to share with you 2 more things tonight.
1: இன்னைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
0: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
1: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் ரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
0: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
1: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
0: Heavenly joy is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டா இருக்கிறது.
0: Now let us look at these 2 things tonight.
1: இப்பொழுது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்ப்போம்.
0: We must confess these things.
1: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: See, we must know it in order to confess.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
0: You see, knowing always goes before confession.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
0: That is why it is important for us to know tonight.
1: ஆகவே தான் இந்த இரவு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
0: Turn with me to Hebrews chapter 9.
1: திருப்போம் எபிரேயர் 9 அதிகாரம்
0: verse 15.
1: 15 வசனம்.
0: Hebrews 9:15.
1: எபிரேயர் 9:15.
0: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
1: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார்.
0: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
1: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
0: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
1: எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
0: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
1: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: You see, it is talking about the testator and the will that he has left.
1: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
0: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
1: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
0: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
0: The new covenant is the last will and the testament.
1: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
0: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
1: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
0: What is the proof of death?
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
0: I told you the life is in the blood.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
1: ஆகவே தான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
0: God goes by the book.
1: தேவன் தம்முடைய வார்த்தையின் படி தான் செய்கிறவர்.
0: You can't just go there and report saying the death has taken place.
1: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
0: You have to bring the blood.
1: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
0: Blood must be kept there in the presence of God.
1: தேவன் சமூகத்தில் அந்த ரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
0: The atoning blood.
1: பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம்.
0: Forever speaking there saying that the sins have been atoned.
1: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
0: The presence of the blood indicates the fact that death has taken place.
1: ரத்தம் அங்கே இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
0: The blood is the proof that death has taken place.
1: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த ரத்தம் தான்.
0: And that is why the blood was presented before the Father.
1: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த ரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
0: Now the necessity of the death of the testator is indicated here.
1: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is important that he must die.
1: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
0: So that the inheritance may belong now to the inheritance.

0: சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
1: He says in verse 3.
0: மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார்.
1: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
1: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
0: அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
1: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
0: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Verse 6 he says, wherein we greatly rejoice.
0: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
1: You see, there is this eternal inheritance is something very real.
0: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
1: Peter describes it as a not just an eternal inheritance but an inheritance that is incorruptible and that fadeth not away.
0: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
1: Reserved in heaven for us.
0: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Heaven for us who are kept by the power of God today.
0: தேவனுடைய வல்லமையினால் இன்னை காக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்காக தான் பரலோகம்.
1: Through faith for the last day in which it will be given to us.
0: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
1: Now it is a wonderful description I think.
0: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
1: We are kept by the power of God.
0: நாம் தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிறோம்.
1: God is keeping us in his hand.
0: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
1: He protects us.
0: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
1: He's got a plan and a purpose for us.
0: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
1: He's given us an inheritance.
0: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
0: Yesu Christuvin maranam avade ratham sindapattade adu namakku saathyamagumbadi seidirukkirathu.
1: We are living for that inheritance.
0: Andha sondrathukkagave nam vaazhndu varugirom.
1: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
0: Andha nithya sondrathai nam sondrathukollumbadiyaga dhaan inge nam paadhukaakkappattu bathramai kaakkappattu varugirom.
1: And we while we are in this earth we rejoice over that inheritance.
0: Indha bhoomiyile nam vaazhumbodhu andha nithya sondrathai kande nam manamagizhugirom.
1: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
0: அந்த சோதனத்தில் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
1: Now there is much talk about the persecution that is going on everywhere.
0: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
1: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
0: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
1: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
0: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோடு கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
1: They were written to encourage them.
0: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
1: Encourage the persecuted Christians.
0: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியாக.
1: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
0: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
1: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
0: இந்த பிரச்சனைகளை நித்திய சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
1: Turn with me to 2 Corinthians.
0: திருப்பும் 2 கொரிந்தியருக்கு.
1: 2 Corinthians.
0: 2 கொரிந்தியர்
1: chapter 4.
0: 4 அதிகாரம்.
1: And verse 17.
0: 17 வசனம்.
1: For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory.
0: மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது.
1: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
0: எப்படி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
1: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
0: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
1: We are not looking at the things that are seen but we are looking and believing at the things that are promised to us.
0: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
1: Verse 18.
0: 18 வசனம்.
1: While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are

0: eternal.
1: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
0: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார், இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம், அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we are to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய்விடக் கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are, you know, saying, well, we don't want anything from this world.
1: இந்த உலகத்திலிருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல ஆட்கள் அல்ல.
0: We are not saying we are giving up this, we are giving up that.
1: இதை விடுறோம் அதை விடுறோம் சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No, we already have enough trouble.
1: கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that, we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல, அங்கே நமக்காக வைக்கப்பட்டு இருக்க அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே, அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
0: If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above, not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்க.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்றதை குறித்து போதிக்கப்பட்டது. அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: Turn with me to Romans chapter 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுற வார்த்தையை படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And we are accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace, it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: What does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கியிருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கியிருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: It says we have access into this grace wherein we stand.
1: பாருங்கள், இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டா இருக்கிறது.
0: So grace is there.
1: அது கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: And in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now, he gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கும் வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார். எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், ரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதனை மூலமாகவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் என்று சொல்கிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the Father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தார் அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ, it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பானைகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்க சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனம் கடைசி சொல்லுகிறார் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார் நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்.
0: In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார் பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கேயே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம்
0: என்று சொல்கிறார். Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோமே, அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்கிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: ஆகவே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலகத்திலே பிரச்சனைகள் உட்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் கூறுகிறார்.
0: He says, and not only so, but we glory in tribulation also, knowing that tribulation worketh patience.
1: அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையுடன் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து.
0: Now we glory in tribulations also, he says.
1: என்ன சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: You see, what are these tribulations?
1: இந்த உபத்திரவங்கள் என்றால் என்னது?
0: These are tribulations that has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள் பாடுகள்.
0: You know, they were despised and they were troubled and treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாகடிக்கப்பட்டார்கள்.
0: And they said, we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேற எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
1: இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினுமத்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
1: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம் பாடுங்க, நான் ஊடே கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை.
0: They say if they're sick, they say this is the tribulation that I'm going through. And I glory in my tribulation.
1: யாரி பட்டா என்ன சொல்றாங்க, இது எனக்கு வந்த உபத்திரவம், இதுல நான் மேன்மை பாராட்டுறோம் அப்படின்றாங்க.
0: This is this kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about.
1: பாருங்க, எந்த விதமான உபத்திரவம் இல்லாம ரொம்ப சொகுசா வாழ்ந்த சபை இருக்கிறதே, அந்த சபை தான் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்குது. உபத்திரவம்னா என்னன்னே தெரியாதவர்கள்.
0: They look at themselves, they have no trouble.
1: தங்களே பாக்குறாங்க, எந்த உபத்திரமும் இல்ல.
0: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
1: இயேசுவின் நிமித்தம் யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
0: So they say all my troubles are the tribulation that I'm going through.
1: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படிங்க.
0: அடி கொடுத்தவனே இன்டர்பிரேஷன் கரெக்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes
1: properly. அடி வாங்குனவனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க.
0: Once the persecution comes, then you interpret it right.
1: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க.
0: ரெண்டு போட்டவுடனே, ஓஹோ இந்த உபத்திரம் தானா, இதுல தான் சந்தோஷமா இருக்கும். This is what I must be rejoicing in.
1: இதிலே தான் நான் களி கூற வேணும்.
0: You see, we must be straightened out.
1: பாருங்க, நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
0: I believe the church is getting straightened out these days.
1: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
0: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
1: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்.
0: They have been glorying about the tribulations that Jesus suffered on the cross of Calvary for you and I to get rid of it so that we won't have it.
1: உபத்திரங்களோட நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையில தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
0: They were calling everything a trouble and a tribulation.
1: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம் போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
0: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith.
1: உபத்திரம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினவத்தை நாம் அனுபவிக்கிறோமே பாடுகள் கஷ்டங்கள் அவைகள் தான்.
0: What do we do in that?
1: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
1: உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
1: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
1: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
1: வெளியே இருக்க மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமா இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him.
1: மக்கள் என்னை சுட்டி காண்பித்து இவர் இயேசுக்கு சொந்தமானவர் ஆகவே இவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
1: நீங்கள் உபத்திரவங்களையும் வேதனையை அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
0: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, that is the greatest proof that you are sons and daughters of God.
1: Yes, Christ nimittam avar meedhu neengal vaithirukkira viswasathu nimittam neengal upathrapadathapattal neengal devude pillaigal endradhukku aduve migapperiya aadharam.
0: If the world could not tell the difference, they will not be persecuting you.
1: Ulagam anda vithyasathai ungalile kaana mudiyavittal ungale upathrapadatha maattargal.
0: If they see no difference between you and the world, they won't do anything to you.
1: Ungalkum ulagathukku idaye vithyasathai kaana vittal ungale ondru seiya maattargal.
0: It is because they see something in you that they persecute you.
1: Ungalile edho ondrai kaangirabadinaale dhaan ungale upathrapaduthugirargal.
0: My dear friend,
1: அருமை நண்பர்களே,
0: it says we glory in tribulation.
1: வசனம் சொல்லுகிறது உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in tribulation?
1: ஏன் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because no tribulation can separate us from the love of Christ.
1: ஏனென்றால் எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது.
0: Nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with
1: எந்த ஒரு காரியமும் நமக்கும் தேவனுக்கும் இடையுள்ள அந்த உறவை துண்டிக்க முடியாது.
0: When we are troubled, our hope keeps us going.
1: நாம் உபத்திரப்படுத்தும் போது, நாம் உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கிறது.
1: வாசிக்கட்டும்.
0: But after that the kindness and love of God our Savior toward man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost.
1: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
1: அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: Being justified by his grace we should be made heirs according to the hope of eternal life.
1: ஆறாம் வசனம், நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
1: இங்கே மீண்டும் ஆய் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
1: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: How?
1: எப்படி?
0: How has that been made possible?
1: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
1: நமக்கிடைத்திருக்க இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி நம்முடைய நீதியுள்ள கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். What a wonderful thing.
1: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
1: அவர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
1: அதின் மீது உங்கள் கண்களை
0: வைத்திருக்கிறீர்கள். When troubles come, let hope increase.
1: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
1: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
1: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
1: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
1: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
1: அது மட்டுமல்ல, அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
1: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
1: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்பமா?
0: Look to Jesus and where he is.
1: இயேசுவை பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
1: அவரை நோக்கி பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர்பற்றுக எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
0: I like Ephesians 1.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப
0: பிடிக்கும். Because it tells me where I am headed.
1: ஏனென்றால் நான் எங்க போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
0: Where my place is.
1: என்னுடைய இடம் எங்க இருக்கிறது.
0: That is where I am headed.
1: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
1: Amen.
0: I don't know if I told you about this.
1: இது குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனான்னு தெரியல.
0: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
1: ஒருமுறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்தில் நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
0: His father's picture was there.
1: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
0: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
1: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி ஹிப்பி மாதிரி வச்சிருப்பாரு.
0: And his father is bald.
1: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கு.
0: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
1: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "John, இது உங்களுடைய அப்பாவான்னு."
0: Said, "Yeah, that's my father."
1: அதோ நாமமா எங்க அப்பா.
0: And the preacher looked at him and said, "You know where you're headed?"
1: பிரசங்க உடனே பார்த்தா, "நீங்க எங்க போறீங்க இப்ப எனக்கு தெரியும் அப்படி."
0: நீங்க எப்படி இருக்க போறீங்கறத நல்லா பாத்துங்கன்னு. This is where you are headed.
1: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
0: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
1: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போய்டும், அப்புறம் உங்க அப்பா மாதிரியே தலை வழுக்கையா இருக்கும்.
0: Just take a good look at it, John, you're headed there.
1: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படி தான் ஆக போகுது.
0: I look at Jesus.
1: நான் இயேசுவை நோக்கி
0: பார்க்கிறேன். My Lord and my Savior.
1: என்னுடைய ஆண்டவர், என்னுடைய
0: இரட்சகர். Seated at the right hand of God.
1: தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
0: In power and in glory.
1: மகிமையிலே வல்லமையிலே.
0: At far above everything.
1: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
0: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
1: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கே தான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Keep looking at that.
1: அதையே நோக்கி பார்த்துக் கொண்டிருங்கள்.
0: Set your affections on things above.
1: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
0: This is not your destination.
1: இது உங்கள் முடிவு அல்ல.
0: Your destination and your destiny is not in the hands of this government.
1: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
0: வருகிறோம். Not by the power of anybody.
1: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
0: We are kept by the power of God.
1: தேவனுடைய வல்லமையினாலே.
0: And kept for an eternal inheritance.
1: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: It is an eternal inheritance that never fades away.
1: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
0: It is incorruptible.
1: அது அழியாதது.
0: It cannot be snatched away from me.
1: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
0: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
1: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
0: It has been determined by my God.
1: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
1: என்னுடைய உயிரை எழுதினாரே, அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையின் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: My destination and destiny is sealed and guaranteed and sure.
1: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
0: So rejoice.
1: ஆகவே களி கூறுங்க.
0: That's why we sing.
1: பாடுகிறோம்
0: புரியல. The man says, They were beaten in the first place because these people are singing so loud and singing crazy, you know.
1: ரொம்ப சத்தம் போட்டு பைத்தியக்காரங்க மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. ஆகவே தான் அடி வாங்குனாங்க.
0: They always tell us that's what your problem is.
1: எப்போ சொல்வாங்க உங்க பிரச்சனையே அதுதான்.
0: You don't keep your religion to yourself. You ought to always come out with those songs and sing it out.
1: உங்க மதத்தை உங்களோட நீங்க வச்சுக்கிறதுல எப்ப பார்த்தாலும் வெளியில வந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க.
0: Our thing is this is in this way that you can't help but sing it. It's a joy. It's a song is in our hearts. We must sing it. We can't help it.
1: ஆனா நம்மை பாருங்கள். இது ஒரு சந்தோஷம். இது ஒரு பாடல். இதை அடக்கிக் கொள்ள முடியாத கண்டிப்பா பாடிதான் ஆகணும். வெளியே வந்துதான் ஆகணும்.
0: It is the song of the redeemed.
1: இது மீட்கப்பட்டவர்களின் பாடல்.
0: Therefore the redeemed of the Lord shall come unto Zion with singing, the Bible says.
1: வேதம் சொல்லுது ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடலோடு கூட சீயோனுக்கு திரும்ப வருவார்கள்.
0: Singing is our trademark.
1: பாட்டு தான் நம்முடைய trademark.
0: You throw us in the jail, there we'll sing.
1: ஜெயில போடுங்க அங்கேயும் பாடுவோம்.
0: You bring us out, there we'll sing.
1: வெளியே கொண்டு வாங்க அங்கேயும் பாடுவோம்.
0: We sing because something is there for us to rejoice.
1: நம் கலிகூரும்படி ஏதோ ஒன்று இருக்கிறது ஆகவே பாடுகிறோம்.
0: The world does not understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை பாருங்க.
0: Sometimes it is sad that the Christians don't understand
1: it. சில சமயத்துல கிறிஸ்தவர்களுக்கே புரியல அதுதான் வருத்தமா இருக்கு.
0: The people of God don't understand
1: it. ஜனங்களுக்கு இது புரியவில்லை.
0: We sing because we rejoice in the hope of our glory.
1: நம்முடைய மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே நாம் பாடுகிறோம்.
0: We sing because of what is kept as our eternal inheritance.
1: நம்முடைய நித்திய சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை கண்டு பாடுகிறோம்.
0: We sing because joy fills our heart when we think about how much God has loved us.
1: தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது. ஆகவே பாடுகிறோம்.
0: Song is in our hearts, my friend.
1: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
0: Amen.
1: Amen.
0: In our heart and goes all the way to the feet.
1: அது நம்ம இதயத்தில் இருந்தா கால் வரைக்கும் போயிடுது பாருங்க.
0: Goes everywhere. So our hands clap.
1: நாம் கையை தட்டுறோம், காலில் தாளம் போடுறோம், முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்.
0: Amen. It has gripped us, this great love of God and what he has done.
1: தேவனுடைய மாபெரும் அன்பு அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
1: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on to the next one.
1: சரி அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
1: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, the blood of Jesus is not only recognized here on earth but it is recognized in heaven and valued in heaven.
1: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
1: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
1: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது, இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
1: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாதமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
0: Cried with a loud voice saying, salvation to our God which sitteth upon the throne and unto the lamb.
1: அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: And all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God.
1: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
0: and saying amen blessing glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
1: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, what are these which are arrayed in white robes and whence came they?
1: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I said unto him, sir, thou knowest. And he said unto me, these are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the lamb.
1: அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
1: பரலோகத்திலே இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவளுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
1: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழ்கிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, "Who are they?"
1: அப்பல் முற்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, "They are the ones that have washed their robes in the blood of the Lamb."
1: பதில் என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவங்களோட கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the washed their robes in the blood of the Lamb.
1: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now, a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
1: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the Lamb.
1: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டு விட்டார்கள்.
0: Because it says that they went through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவத்தினோடு கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
0: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
1: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? தங்கள் ஜீவனை உயிரை தியாகமான இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை, தங்களுடைய காயங்களை, தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In a loose reading of this passage, they say, "Oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation."
1: இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மறித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
1: இதோ இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
1: வேதம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
1: அவர்கள் உபத்திரவத்தினூடே கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
0: But it mentions the blood of the Lamb.
1: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
1: இதோ இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால் நிற்கவில்லை.
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
1: ஏதோ இயேசுவுக்காக இவர்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
1: கடையாது இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்காக கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க நிற்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
1: அவருடைய ரத்தத்தினாலே தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
1: ஏதோ அவருடைய ரத்தத்தினாலே அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
1: ஆனால் நாம் ஒருவேளை ரத்த
0: We may, die as a martyr.
1: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்க கூடும்.
0: But the thing is this.
1: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
1: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
1: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: Accepted before God, our blood is of no value.
1: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்கு அது தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
1: நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected. And that gains us a legal right to a place in heaven.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு, பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
1: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
1: சிலர்
0: இப்படி say it like this.
1: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
1: ஆனா நான் நல்லவனா இருக்கேங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய மரிக்கும் போது தேவன் நான் நல்லவனா இருக்கும்படினால என்ன பரலோகத்துல கொண்டு போயிடுவான்னு சொல்றாங்க. இல்லங்க அது
0: முடியாது,
1: பாவிகள்
0: அண்ட் பிஃபோர் காட் நோபடி கேன் ஸ்டாண்ட்.
1: தேவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They say, "Oh, but God is merciful, he'll let me in heaven."
1: அப்ப உடனே சொல்றாங்க, இல்ல இல்லங்க தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே என்ன உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
1: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
1: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோகம் போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
1: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
1: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
1: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
1: அவருடைய இரக்கத்தினாலே பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடம் கிடைத்திருக்கிறது அப்படி கிடைப்பதோ கிடையாது.
0: Because God has made a law.
1: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை பிரமாணத்தை
0: ஏற்படுத்தியிருக்கிறார். And the law is that without the shedding of blood there is no remission of sin.
1: அந்த பிரமாணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
0: Blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
0: God has laid that law.
1: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்துவிட்டார்.
0: That is why he had to send his son.
1: ஆகவே தான் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டியது.
0: That is why when Jesus came into the world the book of Hebrews says that he came in saying that God has given him a body. So that he can be laid on the altar of the cross as a sacrifice.
1: ஆகவே தான் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார் என்று. ஏன்? சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
1: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை மனுஷ தன்மை உடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
1: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: If you can just count on God's grace and mercy and get into heaven,
1: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றால்,
0: then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
1: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
0: It would not be necessary.
1: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
1: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
1: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
1: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
1: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
1: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
1: அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
1: அந்த ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
1: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
1: அந்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்.
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
1: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மேன்மையானவிலே பேசுகிறது.
0: Not crying out for vengeance and not crying out for retaliation.
1: பழிவாங்க வேண்டும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
1: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
1: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
1: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So you know people cannot just hope on the mercy of God and the grace of God.
1: தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக தான் அது.
0: Mercy is possible because the blood is shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now not only the blood gives us a right into heaven, right to a place in heaven.
1: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல,
0: it gives us makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you going to enjoy something you must be made first of all fit to enjoy that thing.
1: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கீங்க.
0: If you going to enjoy heaven,
1: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
1: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you are not fit to enjoy that thing.
1: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்க கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn with me to Hebrews chapter 7.
1: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we've been reading from and let's read from verse 15.
1: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple and he that sitteth in the throne shall dwell among them. 7:15.
1: வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
1: இவர்கள் இனி பசியடைவதுமில்லை, இனி தாகமடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதுமில்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water, And God shall wipe away all tears from their eyes.
1: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமேயுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
1: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
1: சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
1: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையிலே எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம். அதுதான்
0: வாட் மேக்ஸ் ஹெவன் சோ வண்டர்ஃபுல்.
1: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: நாட் தி கோல்ட் அண்ட் தி டைமண்ட் தட் இஸ் தேர்.
1: இது அங்க இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: நவ இன் திஸ் வேர்ல்ட் வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் இட். தட்ஸ் வை பீப்பிள் கோ ட்ரை டு கெட் அஸ் மச் அஸ் பாசிபிள்.
1: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல. ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: ட்ரைங் டு ஸ்க்ரவுஞ்ச் and somehow grab what they can get.
1: எப்படியாவது பிச்சி பெறணும், இருக்கிறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
1: ஏன் சொன்னா இங்க தான் அது குறச்சலா
0: இருக்கு. But there you're going to be walking on it.
1: ஆனா அங்க இது மேலேயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
1: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
1: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
1: பொன்னுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: It is not the gold and the diamond and the pearls that are there.
1: அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
1: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, beholding him all day and night.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் நாம் இருப்போம். இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்து கொண்டிருப்போம்.
0: We'll be serving him and we'll be living for him.
1: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
0: The nearness and the fellowship with him.
1: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
0: Now for that we are being prepared.
1: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
1: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
1: அதைதான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
1: அது நல்லா பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டிருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
1: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
1: தேவனோடு கூட நெருக்கமாய் இருப்பது, ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகமாய் இல்லாவிட்டால் பரலோகத்திலே எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
1: இந்த உலகத்திலே நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல், அவரை ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்திலே எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
1: இந்த உலகத்திலே பாவமும் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
1: பாரு, இப்பொழுதே தேவனுக்கு நெருக்கமா இருப்பதை நாம் பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
1: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோமே கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகிக் கொள்கிறோம்.
0: We are practicing it now so that we may really be near him and be one with him.
1: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்க இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now and what way are we fitted for that or prepared for that?
1: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
1: தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
1: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
1: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: It gives us boldness.
1: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
1: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
1: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாக தான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
1: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
1: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: Hunger and thirst for God is there.
1: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
1: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது, பரலோக சொர்க்கத்துக்கு போகும்போது அங்க பசியும் இருக்காது தாகம் இருக்காது.
0: He is talking about physical hunger and physical thirst.
1: இது சரீர பிரகாரமான பசி தாகத்தை குறித்து பேசுகிறது.
0: But there is the only one hunger and one thirst that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
1: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருப்பார்.
0: We'll be right there with him, nearness to him.
1: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
1: இந்த உலக வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen.
1: Amen.
0: Are you enjoying it, my friend?
1: நண்பர்களே, அதை நீங்க அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
1: அதை அனுபவிக்கிறீங்களா?
0: Are you enjoying your fellowship?
1: உங்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
1: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
1: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
1: தேவனுக்கு முன்னாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை ஐக்கியத்தை கொடுக்கிறது.
0: What will give you nearness and fellowship there?
1: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
1: அதே காரியம்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
1: Amen.
0: So we are already being fitted for that.
1: அது ஏற்கனவே அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
0: By the time we get to heaven we will be prepared.
1: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தம் ஆக்கப்பட்டிருவோம், போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
1: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
1: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
1: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருபொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
0: The blood provides us a subject matter for the song of heaven.
1: பரலோக பாடலுக்கு ஏற்ற கருபொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: So we sang about the blood today.
1: ஆகவே தான் இன்னைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
0: You see, the blood provides us the subject matter.
1: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
0: Powerful to sing about the blood.
1: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: Look into Revelation chapter 5.
1: வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தை பாருங்க.
0: Verse 9 and 10.
1: 9 10 வசனங்கள்.
0: And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
1: தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
0: and has made us unto our God kings and priests and we shall reign on earth.
1: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
0: They sang a new song.
1: புதிய பாட்டை பாடினார்கள்.
0: Everybody say new song.
1: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
0: A new song, my friend.
1: புது பாடல் நண்பர்களே.
0: This is not a song that has already been in the earth.
1: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
0: You know, look, listen to the world song.
1: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
0: The other day I was hearing some song that was very old song.
1: அன்னைக்கு ஒரு பழைய பழைய பாடல் கேட்டு உலக பிரகாரமான ஒரு
0: பாடல். This guy is singing a song about a cake that was left out in the rain.
1: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்க பற்றி பாட்டு பாடுறாரு.
0: Someone left my cake out in the rain.
1: யாரோ என் கேக்க வெளியில மழையில.
0: Oh, I can never get the recipe again.
1: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
0: My God, what a silly song.
1: I was thinking, என்ன இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு
0: பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
1: வெளியே இருக்கிற கேக்காக அழகா அழுகுறாரு.
0: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
1: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காரா, யாரோ மழை விட்டாங்களா, இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
0: I would tell that person there's a lot of cake being sold.
1: You
0: can make it better than you can make.
1: நிறைய கேக் விக்கறாங்க, உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
0: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
1: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
0: The world songs are stupid and silly songs.
1: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்குது.
0: They say ah who and everything, you know.
1: எல்லாத்துக்கும் ah who.
0: I don't know what is this ah and who is.
1: இந்த ah who-ன்றால என்னன்னு புரியல.
0: There is nothing, there is shallowness, there is emptiness, there is stupidity.
1: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்கு, வெறுமை இருக்கிறது, எதுவுமே இல்லை.
0: I cannot rejoice over those songs.
1: அந்த பாடலை கேட்டால் மகிழ முடியவில்லை.
0: No, I cannot sing those songs.
1: அந்த பாடலை பாடவும் முடியாது.
0: I sing a new song.
1: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
0: A new song is in my heart.
1: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
0: A song that the earth has not brought about.
1: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
0: The philosophers and the songwriters not written எனக்கு
1: எழுதவில்லை.
0: This song is about the precious blood of Jesus.
1: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து.
0: What the blood has done for me.
1: அந்த ரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது.
0: The
2: was shed on the cross of
1: Calvary. சிலுவையில் எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம்.
2: The blood that washes me clean.
1: என்னை கழுவி சுத்தமாக்குகிற ரத்தம்.
2: The blood that gives me access into his presence.
1: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தாங்கி கொடுக்கிற ரத்தம்.
2: The blood that makes me stand and sit with God.
1: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்கார்வதற்கு தகுதி கொடுக்கிற ரத்தம்.
2: The blood that causes me to dwell in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற ரத்தம்.
2: The blood about which the world does not understand.
1: அந்த ரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது இருக்கிறது.
2: God doesn't know a song like this.
1: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
2: It doesn't know any song like this.
1: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
2: They are singing about some cake, some girl, some boy, some this and some that, some nonsense.
1: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
2: But this is the thing to sing about.
1: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
2: A new song.
1: புதிய பாடல்.
2: About how he has redeemed us through his blood.
1: எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று.
2: Amen.
1: Amen.
2: Is that song in your heart?
1: அந்த பாடல் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா?
2: That is the subject matter of the song in heaven, my
1: friend. பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் அதனுடைய கருப்பொருளே ரத்தம்தான்.
2: You can learn right now what they're going to sing in heaven.
1: அவங்க பரலோகத்தில் என்ன பாட போறாங்க என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
2: They're going to sing the very ones that we've been singing tonight.
1: இன்றைக்கு இங்கே நாம் பாடினோமே அதே பாடலை தான் அங்கே பாட போகிறார்கள்.
2: Heaven boasts about nothing but the blood of Jesus.
1: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலும் என்னை பாராட்டுவதில்லை.
2: All the heavenly angels and the elders there in the presence of God and the multitude of the people from every tongue, tribe and nation are gathered there to sing about this wonderful blood.
1: பரலோகத்திற்கு தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த ரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
2: This is a universal song.
1: இது சரல்
2: song that everybody will relish and rejoice in.
1: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
2: Amen.
1: Amen.
2: That's why we sing about it now.
1: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுவோம்.
2: Practice session.
1: இது பிராக்டிஸ் செஷன் பாருங்க.
2: Amen.
1: Amen.
2: Practice session.
1: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
2: And we laugh at the world's songs.
1: உலக பாடலை கண்டு நாம் நகைக்கிறோம்.
2: There's nothing there.
1: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
2: There's no ah and ooh there.
1: அதுல ஆ ஊன்னு சொல்றது
2: ஒண்ணு இல்ல. This is where it is.
1: இதுல தான் இருக்கு
2: எல்லாம். This is where the real joy is.
1: இதுல தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கு.
2: Turn with me to Revelation 1 and I'll close with this.
1: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம் இதோட நான் முடிக்கிறேன்.
2: Verses 5 and 6.
1: 5 6 வசனங்கள்.
2: From Jesus Christ who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed us from our sins in his own blood.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
2: Made us kings and priests unto God and his father, to him be glory and dominion forever and ever. Amen.
1: நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென்.
2: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
2: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
2: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
2: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
2: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
2: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய ரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது அதை பற்றி பாட போகிறோம்.
2: Amen.
1: Amen.
2: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்திற்கு பாடல் அந்த பாடல் தான்.
2: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
2: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
2: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது.
2: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
2: The world doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறதில்ல.
2: Strange creatures.
1: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
2: Amen. The world looks at us and says you are mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
2: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
2: Are you washed in the blood?
1: ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு கேக்குறீங்க.
2: In the soul cleansing blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
2: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
2: The world rejoices in someone left the cake out in the rain.
1: யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழுகிறது.
2: They rejoice in the stupidity.
1: அந்த முட்டாள்தனத்தை அவருடைய
2: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
2: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
1: இந்த காரியத்தை தான் தேவன் நித்திய நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
2: Amen.
1: Amen.
2: Time is up and let's stand together.
1: நேரம் முடிந்து விட்டது நாம் எல்லாரும்
2: and let's lift up our hands and thank God.
1: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
2: Praise him and worship him.
1: அவரை துதியுங்கள், ஆராதியுங்கள்.
2: Rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
2: Oh, you have something to shout about.
1: Oh, கெம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
2: You have something to sing about.
1: பாட உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
2: Something to rejoice.
1: நீங்கள் களிகூற ஒன்று இருக்கிறது.
2: Something to glory in.
1: நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது.
2: Paul says I will glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
1: அவர் சொல்கிறார், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
2: This is what the song is about.
1: பாடல் இதை பற்றியதுதான்.
2: This is what our glory is about.
1: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
2: Let's glory in that.
1: இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
2: Let's rejoice in that.
1: இதிலே நாம் களிகூறுவோம்.
2: Lift up your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
2: Hallelujah.

சட்டங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பவுல் வெற்றி முழக்கமிடுகிறார். கொலோசையர் 2:15.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

0: ஜெயக்கொடி. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து
1: அறுப்புண்டு
0: போவார்கள்,
1: ஒழிந்து போவான்,
0: அவன் ஒழிந்து போவான்.
1: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
0: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
1: இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
0: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் அறுப்புண்டு போவான். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தையை இருதயத்துல அதிகமாய் கொண்டு வந்து இடைபட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை நமக்கு தெரியும். தாவீது 3வது சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், 11வது வசனம்,
1: என்
0: சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க, இன்னும் சத்தமா வாசிங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும், 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துடும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையில வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்ரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவாக தான், அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்கே எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமே ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான்

0: பனையே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமென். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையில நம்மை வேர்கொள்ள வைத்து வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பணமிரர் இருந்து அந்த வீடு வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம்மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்ச்சி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிற ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும். இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடையவன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரியுது என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவு இல்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்றுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல. எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு, அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு, அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல. வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமே. ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1,
1: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
1: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆமே. ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். ஆமென். எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவர் ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. ஏழாவது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும்னு யோசித்திருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ வந்து அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார். ஆண்டவர், நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, என் பிரச்சனையை கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். நம்புறவங்க ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே ஆமென். சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமென். 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார், 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். அப்படி இல்லைனாலும் 2லயாவது சொல்லிடலாம். ஆமென். கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார்? வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா? அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா? ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சத்துருவை எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்துரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23 தாவீது பாடின பாட்டு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே எனக்கு மைண்டில் வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசில் இருந்தது ஃபுல்லாகவே மொர்தெகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரில. அதாவது நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அன்று அதை உண்மையில் அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா? அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தவர்களுடைய நாசம், இன்னொருத்தவர்களுடைய வீழ்ச்சி, ஆமே, இது நம்முடைய மனசில் இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால் அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான், எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார், விருந்து வச்சு ஆமானை கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா, அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன். அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க, அவ்வளவு மேன்மையான காரியம். ஆனால் அந்த ஆமன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசியுங்கள்.
1: ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக சிரேஷ்டம் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு
0: விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க,
1: பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்க,
0: ராஜா உடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
1: நாளைக்கும்
0: ராஜாவுடனே கூட
1: நான்
0: விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லும். ஆனாலும்
1: அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில்
0: உட்கார்ந்திருக்கிறதை
1: நான்
0: காணும்
1: அளவு ஒன்றுமில்லை என்றான்.
0: அவையெல்லாம் எனக்கு, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். அவன் என்ன வீடு, பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல, இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். அதாவது மொர்தெகாய் குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன். அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில் மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர் திட்டம் போடுகிறான். 10:11 அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11:12 வாசிங்க.
1: அப்பொழுது ராஜா
0: 3:10
1: அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து
0: உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி, யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா, இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசில் பிளான் பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிடணும்னு. கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராங்க, லேபுக்குள்ளே போகிறாங்க. யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேபு நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசில் அவ்வளோ நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில் உன் இஷ்டப்படி செய்ய ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? ஆமா, இவ்வளவு எதுக்காண்டவரை விட்டு வைக்கிறீங்க? எதுக்காண்டவரை இவ்வளவு விடுறீங்க? இதுதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள எழும்புகிற கேள்வி. இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவ பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் காரியத்தில் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று? இல்லை, என் காரியத்தில் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமே ஆமே. நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவர் இவ்வளவு செய்யறான், அவன் மூர்க்க வைக்கும் போது அவன் மூக்கலே குத்திருக்கணும், நீங்க செய்யல. அவன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ புள்ள புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மோர்தேக்காயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால், 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இந்த இவனுக்கு மோர்தேக்காய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த செர்மன் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம், எனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மோர்தேக்காய் வாழ்க்கையில் இந்த பாதையை தேவன் அலோ பண்ணியிருக்கவே கூடாதுன்னு தான் மாம்ச கண்கள் மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையாக உங்களை தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சுருக்க கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது, அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி அனுமதிச்சிருக்க கூடாது. இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது, ஆனால் சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்கிது, கேட்க வைக்கிது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும் போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்க கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து அது யாரிடத்திலும் கிடையாது. அழுதுட்டே தான் வருவாங்க, நடக்கும் போதே அழுதுட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துட்டு வெளியே போறவங்க உண்டு, அழுதுட்டே போவாங்க. சில வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஆமே. யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே. ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதில் உறுதியா நிற்கிறவன். அது நிமித்தம் இப்ப பாதிக்கப்பட்ட இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறி கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறி கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, 5வது அதிகாரம் கடைசி வசனம்.
1: அப்பொழுது அவன் மனைவியாகி சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து,
0: கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியம்
1: ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான்.
0: அது பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை பார்த்து. அப்ப எவ்வளவு பொல்லாத சத்ரு மனதுல எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மோர்தேக்காய் இருக்கிறது வரைக்கும் என்னால் சந்தோஷமா அந்த விருந்தில் பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, மோர்தெகாயை தூக்கு போடும்படி நாளைய தினம் ராஜா கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாய் ராஜா உடனே விருந்துக்கு போகலாம் அப்படின்னு. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க.
1: அந்த ராத்திரியில்
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில என்னதுன்னு அர்த்தம், ஆமானே நீ இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார். இப்போ நீ மோர்தெகாய்க்கு கழுத்துல கை வைக்க போற, நீ காலில் கை வச்ச அமைதியா இருந்தா, இப்ப நீ வந்து வந்து எங்க கை வைக்கிற, கழுத்துல கை வைக்கிற, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமே. என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது, மூடி மூடி எழும்பிச்சு அவர் அமைதியா இருந்தார். ஆனா என் கழுத்துல கை வைக்கிறான் தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஆமென். இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும், இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்ல என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினான். ஹல்லேலூயா. அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அவன் தூக்கில தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்ற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2வது வசனத்திலே நமக்கு தெரியும் மோர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. 3வது வசனத்திலே அப்பொழுது ராஜா, இதற்காக மோர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, மோர்தெகாய்க்கும் தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும் அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில. அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமே. புஸ்தகம் திறக்கப்பட்டது. இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மோர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான்.
0: ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரோம்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமன் என்ன பேசிட்டு இருக்கிறான்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். சாத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல். உலகம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்துரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி. ஆனா நம்ம மனசுல இருக்கிறது ஆமானின் வார்த்தையா ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரான்? ஆமென். இவனை தூக்கிடணும், இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். ஆமென். எதிரான வார்த்தைகள் வர வர வர அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது, இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி ரா லா மா கா ரா வா வா. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரீ மா மா கா ரா லா வா, ரீ தா டா ரா லா வா கா ரா. ஹல்லேலூயா. அகஸ்வேறு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுடைய இருதயம். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது. அதை அதை தமது சித்தத்தின்படி நல்ல கவனிங்க. உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது, அதை அதை தமது சித்தத்தின்படி கௌரி நல்ல கரங்களை தட்டி சேரமா. ஹல்லேலூயா. மூணாவது அதிகாரத்துல ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல Jesus, Jesus. Hallelujah, Hallelujah. ஆமான் ஒன்னு பேச வரா, அவன தூக்கணும். ராஜா இன்னொன்னு பேசுறார். Hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்துல வைக்க. ராஜா என்ன பேசுறான்? இவனை தூக்கி குதிரையில வை. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பேச வரா? இவன் கழுத்துல கயிற மாட்டு. ஆமென். ராஜா என்ன பேசுறார்? இவன் தலையில கிரீடத்தை வை. ஹாரி. எது நடந்துச்சு? எது நடந்துச்சு? எது நடந்துச்சு? ஆமான் சொன்னதா? ராஜா சொன்னதா? சபையே, உன் வாழ்க்கையில சத்துரு சொல்வதல்ல, கர்த்தர் சொல்வதே நடக்கும். அதன் அடையாளம் என்ன? இன்னும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டா, தொட முடியலையே, தொட முடியலையே. ஹல்லேலூயா. இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமேன். அல்லேலூயா. ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்?
0: அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி அளவு கூட தெரியாது இந்த மோர்தகாயை குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமென். ராஜா மனசுல மோர்தகாயை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஆமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது தையில கொம்பை எடுத்து வந்ததும் தாவீது வீட்டில் யாராவது நினைச்சாங்களா இது கண்டிப்பா தாவீது? இல்லை, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறோம், எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்றும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசலில் உட்காந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான், சாம்பலில் உட்காந்து ஒவ்வொன்று அழுது அழு அழு அழு. நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோர்தகாய் ஆமான்ட்ட அழலை, இந்த மோர்தகாய் ராஜாட்ட அழலை, இந்த மோர்தகாய் எஸ்தர்ட்ட அழலை. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். ஏசு ஓமையை சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்கறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிருமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டா, அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா? அதே மாதிரி, அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்ட எல்லாம் போய் அழாதீங்க. சிலர் பாருங்க, சில விதைகள் எங்க விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா? நம்ம தலைவலின் போனா தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல, அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்துல விழுந்தது, அது நூறாய் பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் போய் அழாதீங்க. அழனும்னா அந்த அழுக இந்த கண்ணீர், இதை இதை பேசிட்டே இருக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பேசலாம். ஏன்னா ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே. அல்ல, வேற எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க. எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான்? இப்போ ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட அற்பம். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல, இங்கே அரண்மனையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறான். ஆமே, நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்லை, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா யூதருக்கு ரட்சிப். எஸ்தரை வளர்த்து விட்டது யாரு? மோர்தகாய். என்ன, அவர் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாரு, அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில் இருக்கிறார், அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான். ஆனால் அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுகிறோம், எதுக்காக அழுகிறோம்? ஆமாம், நம் உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் கலரல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பார்க்குது? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார்? இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வர்றது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னே ஒரே சண்டையான் வீட்டில். ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. ஆ, தம்பியை கூட்டேன், இவாப்பா இவா. உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க? எப்போ நீ வந்தியோ இப்படி இந்த இவங்களுக்கெல்லாம் வேற பதில் இல்லை. உனக்கு வேண்டி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க. சரியா, இன்னைக்கு நீ அழகாக இருக்கிறல்ல, அதுக்காக அவங்க அலங்கோலமானாங்க. பல நேரத்தில் இன்னைக்கு நம்ம எதங்க பார்க்குறோம், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், எந்த காரில் வரோம், எஸ்தர் பார்க்குறாங்க, யார் மொர்தேக்க அவங்களா எப்படி இருக்கிறாங்க, அவர் ரெட் உடுத்தி கொண்டிருக்கிற என்னண்ணா இந்த ஷர்ட்டு புது ஷர்ட்டு நியூ பிராண்ட் கொடுது, அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாம இந்த உலகம் வெளியே பூசை பார்க்கும், ஆனா அடிக்காயத்தை குணமாக்குற ஒரு பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும் போது சும்மா இருந்தார், ஆனா தூக்குமுறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது, என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைட்ல பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமுறை செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம்.
1: அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை
0: சீக் நல்ல புரிஞ்சுக்கோங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது, சீக்கிரம் சீக்கிரம். எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும்.
1: உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும்,
0: புஸ்தகத்தை திறக்கவும்,
1: அதின் முத்திரைகளை உடைக்கவும்,
0: அதின் முத்திரைகளை உடைக்கவும்.
1: பாத்திரவான் யார் என்று
0: மிகவும் சத்தமிட்டு கோடுகிற
1: பலமுள்ள ஒரு தூதன்,
0: இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க, இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்திரத்தை இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது
1: பூமியிலாவது
0: ஒருவனும்
1: அந்த
0: புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் அழுதே. புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுதே, நான் மிகவும் அழுதே. 5வது வசனம்,
1: அப்பொழுது
0: மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம், அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசு தாவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறதை நான் வீல உணர்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமே ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம்,
1: அப்படியே
0: ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி
1: நகர வீதியில் உலாவும்படி செய்து
0: அவன் மீதிலும் வெட்கத்தை ஒடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். இப்படி இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால்
1: சஞ்சலப்பட்டு
0: முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு ஆமே ஆமே. இதுக்காக மோர்தேக்காய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை, அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, அன்று சமூகத்தில் போய் விழுந்தான். ஆமே. உங்க கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்க அழுதீங்க, இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா திறந்தாதானே நடக்கும். திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை

0: நல்ல பாடணும்னு தோணுது, தாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. மூணு சொன்னேன், ஒன்று போதும் நினைக்கிறேன், இன்னொன்று டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதில் ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பலனாக இருக்கும் என நான் நம்புகிறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஒன்று நாளாகமும் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதில் 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்தில் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல
1: தேவன் என் கையினால்
0: என்
1: சத்துருக்களை
0: உடைந்து, அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களாம், பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமே, அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல, என்ன இருக்குல்ல, இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது, இது இன்னொரு கிளாஸில் என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி சிந்தோம், இந்த கிளாஸ்லேருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது, மீதி நான் ஊற்றும்போது எதில் ஊற்றுறேனோ அந்த இடம் இந்த பாத்திரத்தில் போய் விழும். அந்த தண்ணி நமக்கு தெரியும், இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்கே போகணே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல, வெயிட் பண்ணு, டைம் வரும். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றோம். அதாவது வாக்கு தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு, அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமே, 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. இருக்கு, அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவர், நாம் போலாம் ஆண்டவரே. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தாவீதை கொண்டு கர்த்தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், மறுபடி வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14வது வசனத்துல,
1: தேவன், நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
0: அவர்களுக்கு
1: பக்கமாய் சுற்றி
0: முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து
1: அவர்கள் மேல் பாய்ந்து.
0: ஒரு மொழிபெயர்ப்பில் மல்பெரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பில் பால்சம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பெரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அடுத்த வார்த்தை,
1: முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே இறைச்சலை நீ கேட்கும்போது,
0: முசுக்கட்டை செடி நுனி அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிரும். அந்த செடிகளின் நுனியில, அந்த டாப்ல நீ ஒரு சவுண்டு கேட்ப, என்ன சவுண்டா, இறைச்சல், செல்லுகிற இறைச்சல். அதை நீங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், when you hear the sound of marching on the tops of the balsam trees. அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு, ஆண்டவர் சொல்லி முசுகட்டு செடிக்கு பின்னாடி இருக்குது, அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுகட்டு செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவரு, என்ன சேனை? ஹல்லேலூயா, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
1: யுத்தத்திற்கு புறப்படு,
0: யுத்தத்துக்கு புறப்படு.
1: பெலிஸ்தரின் பாளையத்தை,
0: பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவரே, இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன். ஆண்டவரே திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தார். இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அது அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அது அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுண்ணியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்னி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தரணும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இறைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி வைப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிட்டு. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமாக கேளுங்க, நம்ம இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இறைச்சல் கேட்கும் போது அது என்ன இறைச்சல்? ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி. ஆமேன். அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்பொண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள்

0: ஆமானின் வாக்கை குறித்து கலங்காதே. கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும், கர்த்தர் தீர்மானித்ததுதான் நடக்கும். ஆமென்.
1: உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்

செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாம ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான். நமக்கா யுத்தம் பண்ணுகிறவன் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்று கலக்கிற சகோதர சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. அபே உம்மை தான் ஓரா லபா கா லபா ஷதா

நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர் நான் நம்புறேன், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாதா, தடுக்க முடியாது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவர், என் இருதயத்தில் ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நினைச்சு நாள்தோறும் நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும். ஆண்டவர், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும்.

ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு அமகாசத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து விப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆமானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல, அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமே ஆமே ஆமே ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவ. ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கான வேலை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல்

நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பிரேசிலான கட்டிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னு ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்து டேனியல் பிரதருக்காய், டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோடைய சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் வந்து ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமங்கள் உள்ள மதுராந்தனூர் என்ற ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன், மூணு பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து, அம்மா பேர் பூங்குழலி, ஐந்து பேர் என் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ ஐந்து பேர் நான் குடும்பத்தை இருக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனாதான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பெரிய ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றிலிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினாதான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோம்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துகிட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்துருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியாய் போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம், இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க, 48 நாள் இப்படியே கண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் இருக்கும் போது நான் என்ன செய்வேன்னா அது ரொம்ப பக்தி விரயக்கமாக இருந்தேன். ஸோ இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம சாமி, அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நான் ஒரு காரியத்தோடு காத்திருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது நம்ம அதுதான் நம்ம சாமி, நம்ம சாமி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறோம். வைராக்கியத்தோடு இருக்கும்போது நான் அப்படியே கடந்த காலமாக சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து 17 வயசு வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல் விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதனால நான் அவங்களை சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டே கிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார், கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்வார், பிள்ளைங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை மறைச்சி நம்ம எங்கே இருக்கும்போது கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறேன், நான் சண்டை வாங்குறது அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில். பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்கம் மாத்திரம் இல்லை, அது இதுக்குன்னா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்போ அப்போ சாப்பிட்டுட்டு போது சண்டை ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுன்னா ஒரே போதையானோன்னே எங்கள் அப்பா என்னை நான் சறுக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடி குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இருந்தேன். அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில் ஒரத்தூரில் போயிட்டு திருவள்ளூர் மேல்நிலை பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9ஆவதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது அந்த 10ஆம் வகுப்பு போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒரு வேளை நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே எனக்கு கூடின கூட்டாளிகள், நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் சமாரமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10ஆவது படிக்கும் போது 10ஆவது படிச்சுட்டு நான் போயிட்டேன். 10ஆவது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிறேன், 10ஆவது பாஸ் ஆகணும்,
பத்தாவது பாஸ் ஆகும்போது அந்த பத்தாவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்கிறேன்னா என்னையே வந்து சரக்கு அடிக்க மற்றபடி போது போகிறதுக்கு அடிமையாக்க என்னை பிள்ளைங்களாம் இழுக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், ஏன்னா அதுப்போ இயேசப்பா உன தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது, வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன், இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணான்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போகிறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி, ஏன்னா அப்பா அம்மா வந்து 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான் படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கானே. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து திருடுறது, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டிக்கா மிளகாய் இதுமாரிலாம் போட்டிருப்பாங்க, அது அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத்தை தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ பத்தாவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாட்களில் வந்து தெருக்குத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெருக்குத்து, அந்த தெருக்குத்து ஆடும்போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு கெட்டு போவாங்க, என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு பத்தாவது பரிபூரமாக வந்து படிக்கும்போது நான் வந்து பத்தாவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ பத்தாவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் எழுதாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, இப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா ஏன்னா அறுபடை தான் 30 ரூபாய் எங்கள் அப்பாலாம் ரொம்ப 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன், ஆனால் என்னால் என்ன முடியல கணங்கிறது. ஏனெனில் ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம், பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணும்னு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன். அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்பாட்டி போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது பத்தாவது ஃபெயில் ஆட்டமேன்னு சொல்லிட்டு திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டுக்கிட்டே ஸ்கூலில் மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்றேன். மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான், நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம். அப்பா எங்கள் அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே, ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே நான் அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன், எங்கள் சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 11வது போச்சு. 11வது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் சில காதல் இப்படிலாம் வந்தது. அது சில காதல் வரும்போது நம்மளை அறியாமல் வாலிப பருவத்தில் என்ன நடக்குது என்னென்னு தெரியாதபடி நம்ம விழுந்து விடுவோம். அந்த வாலிப நாட்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்கள் நடந்தது, அதிலெல்லாம் மீட்டு தேவன் என்னை கொண்டு வந்தார். அப்போ அதுலேருந்து இருந்துக்கிட்டு அப்போ இருக்கும்போது அப்பா என்னை அடிச்சிட்டார், இதெல்லாம் தப்புப்பான்னு. ஆனால் எனக்கு வாலிப வயசில் தெரியல, இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களை நம்ம வாலிப வயசில் என்னென்னா நம்ம செய்யத்தான் சரி, நம்ம செய்யத்தான் நடந்து தான் கரெக்டாக நம்ம நம்புவோம். ஆனால் அது அப்போ நான் உணரல, இன்றைக்கி என்னோட மாமா பையன் ஒருத்தன் செஞ்சாரு, எப்பயுமே என்ன செய்வான் அவன் வந்து கிளாஸ்ல வந்து ஏசப்பா ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சுக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா வந்து மாமா மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு என்ன சொல்லும்போது 12வது ஃபெயில் ஆகிட்டேன். 12வது ஃபெயில் ஆகிட்டேன், உருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12வது ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோட மாமா பையன் வந்தான். அந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டுமா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டியா சரி ஓடு ஓடு இதுமாரிலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடுன்னேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவன் ரொம்ப ஜெபிக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, இதுமாரி ரிட்சிக்கப்படணும் அவன் பாஸ் ஆகுன்னு சொல்லிடும்போது நான் என்ன சொன்னேன்,
இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நம்ம பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி இதென்ன தூக்குற, இது என்ன தீக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொன்னான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு இயேசப்ப சாமி அது வேணாம் இல்லையா, இயேசப்ப சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டவுடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிட்டு காத்தாயம்மன் சொல்லிட்டு குலதெய்வம், அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு அஞ்சு பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காடு, காட்டில் தானே இருக்கோம், நம்ம சாமியிலான செய்வாங்க காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுனால் பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்கல் வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அதை நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு நான் அஞ்சு பேர் சேர்ந்து, அஞ்சு பேரும் என்ன சொல்கிறேன், சிலர் வரலன்னாங்க சிலர் வரலன்னாங்க, நான் பார்த்தேன் நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி தேர்வு, அப்படி உடனடி தேர்வு, ஒரு மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸில், ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆனால் மேக்ஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆனோன்னொடனே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போவேன். காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமி சாமின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ்ஷாகி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி செவ்வாய் கிழமை வேண்டியது பிரத்யேகமாக இருக்கும், மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன், மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் ஒரு நாள் நஞ்சாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்தோடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன், போட்ட உடனே ஒன்றுமே என்னால் இது நம்மள. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன், ஐம்பது ஐம்பது முப்பது ஐம்பது முப்பதுன்னு அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப அழுக தாக முடியல, ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசுன்னு சொன்னாங்களே, நம்ம சாமி நம்ம சாமி தான் நம்ம சொன்னார், அப்பா சொன்னாரே இது பேசும் இது நடத்தும்பா, நம்ம சாமி தான் வேறு யாரும் இல்லை எனக்கு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் நான் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எல்லாமே இதானவுனே வெறுத்துட்டேன், என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணாணை கண்ணை எடுத்தேன். மண்ணாணை எண்ணெய் எடுத்துட்டு, மண்ணெண்ணெய்னா சீமை எண்ணெய், சீமை ஆயில் சொல்லுவாங்க கிராமங்களில், மண்ணாணைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு நேராக போகிறேன். அப்போது என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டு தானே போவேன், நீ எங்கே போகிறேன், இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும் எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் வந்து ரவி மயில்வர்மன் சொல்லிட்டு என் நண்பர் இருக்கார், மாவன் பையன், அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் மாப்பிள்ளைங்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி ஓடி போய் பார்த்தா, போய் பார்க்குறேன் அந்த இடத்துல பிடிச்சிட்டான், மாரி வந்து செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உன்னை வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாயிடுவேன்னு சொன்னோடனே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுவேன் சொல்லிட்டு போயிட்டு அது என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்றேன். தட்டி விட்டுனே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து கீத்து போட்டு இப்போ தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சொன்னோடனே அங்கே அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார், எதுக்குமே லாகி இல்லை, உன்னால் என்ன பிரயோஜனம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார்.
அப்போ நான் சோர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும் போது என் மாமா பையன் வர்றார். என் மாமா பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருந்து அவர் சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பா ஒன்று செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா ஏசப்பா நம்புறேன் எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களே, உண்மைதானா? இல்லை இல்லை, நீங்கள் ஏசப்பா நம்பி பாருங்கள் எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி, இந்த அக்டோபர் மாதம் அவ்வளோதான், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு என்ன செய்கிறேன், சரி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும் போது என் மாமன் பையன் வந்து பேசுகிறான், மாரி நானும் ஜெபம் பண்ணுறேன். சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, ஏசப்பா நம்புவார்ல, ஏசப்பா செய்வார்ல, அப்போனா நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சேட்டிஃபிகேஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே ஏசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ இப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்ட்டு பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, என்ன பாசகம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தப்போது என்ன செய்ய, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட ஜெயனிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆண்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அப்போ ஆண்டு ரெண்டு பேசுவீங்களான்னு சொல்லும் போது சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறந்த ஒளி, பல பல பல பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அதுதான் வேறு எதனா பார்க்குறேன். அப்போ இருக்கும்போதே அவர் மாமா வந்தப்போ சொன்னேன், மாரி நைட்டு மாரி நடந்து மாமா நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், நைட் நடந்தது மாமா அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிவிட்டு ஐயா இருக்காங்க வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்தூர் ஒரு கிலோமீட்டரில் பாஸ்டர் கிறிஸ்டோபர்னு சொல்லிட்டு சபை ஊழியை நடத்திட்டு இருந்தாங்க. இயேசு வாழ வைக்கிற ஊழியங்கள், இயேசு மகிமையின் திருச்சபையில் நாங்கள் வந்து அதை பார்த்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து ஜெபம் பண்ண வச்சார். சார் நான் ஜெபம் பண்ணுறேப்பா, நான் ஜெபம் பண்ண கேபியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க மாமான் தான் கூடுவான் அவரை, மாமா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லுவேன். இல்லை நீசப்ப நம்பி முழுமையாவா, அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி எவ்வளோ நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசப்பா பிடிக்காது, நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சைக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன், அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாருப்பா. அப்படிங்களா சொல்கிறாரா, சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதுனேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க, என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார், ஏசப்பா நான் உங்கள் நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 ஒன் மார்க் ஏதுனாலே அதில் 70 ஒன் மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 ஒன் வேர்டு நான் பாஸ் பண்ணேன். 70 ஒன் வேர்டு எழுதி எழுதி எழுதி மீண்டும் மீண்டுமாக அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன். ஏசப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே, ஏசப்பா நம்ம நம்பி வந்துட்டேன், உங்களை நான் கும்பிடும் போது எங்கள் வீட்டில் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் என்ன அடிக்கிறாங்கப்பா திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அலைவினப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுறேன். அப்போ எழுதுன அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு, ரெண்டு எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்ன போனால் விட மாட்டாங்க, என்ன அடிச்சிருவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ விடாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. ஒன்றே இட நான் ஒன்றுமே எழுதலைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் என்ன படிச்சுன்றத சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு போட்ட கணக்கே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும், எனக்கு தெரியும், தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு ஒன்னெடு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாம் பற்றியும்
எழுதின உடனே அப்போது ரிசல்ட் அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன், ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், இவர் எப்படியாவது அடிக்கணும், ஒரையாவது உதைக்கணும், ஒரையாவது திட்டணும், ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ள வந்து பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த சித்தி வீட்டில் எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்னைக்கு தான் பாருங்கள் உபவாச கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உபவாச கொடுக்க வச்சோடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நான் எங்கேயுமே போகல, அந்த உபவாசத்தை கொடுக்க போனேன். போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து ஒருத்தன் கேட்டாங்க, பாஸ்டர் சொல்கிற கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்னும் எனக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலன்னா சத்தியமாக நான் செத்துரும் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னபோது அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேருன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க. அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது. அப்பா கலங்களை பாடினாங்க, கலங்களை எகோவா ஈரே கல

ப்பா அப்ப அந்த கலங்கலப்பா கலங்கலப்பான்னு சொன்ன உடனேவே என் தம்பி, சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியே வந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேண்ணா, எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானடா, நான் ஆகிடுவேன், நான் ஒன்றுமே சரியாக எழுதிலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்ட, 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே இயேசப்பான்னு கீழே வந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடியை, இயேசப்பாக்குள்ள ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன், இயேசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன் சொல்லி நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ள வைத்தார், ஒரு எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைச்சார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குறி விஷயம் கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடல. அல்லேலூயா, என்னை இன்ன வரைக்கும் விடல, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்ச அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊர்ல அப்படி ஒரு பண்ணுவேன், நான் ஊர்ல எப்படி இருப்பேன்னா சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன். ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கேலி கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பாங்க, உதைப்பான். அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கருத்தரை நான் அந்த நாட்கள்ல பிடிச்ச அன்னைக்கு பிடிச்ச புடியில இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்னு பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு சலாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன. ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இயேசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, மீண்டுமாய் மகிழ்ச்சியாகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போவா லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குன்னா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்கே உதச்சிருக்கிறேன். அப்போ வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கனே, போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ ஏசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று நான் என்ன செய்யணும், உமக்கென்று செய்யணும், உமக்கென்று ஊழியை செய்யணும். அப்போ தான் அந்த ஊழியை செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்னி ஜோலியை மாற்றுவார்னு வேத வசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்கள் இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயனப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம் என்னென்னா, நான் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படிதான் ஒரு ஆசை, டாக்டர் படிக்கணும், டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சு ஏதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறது நம்ம நல்லா பாஸ் ஆகியிருந்தேன்னா, மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு மெரிட்ல எதை கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க்கு தாங்க. அப்போது 1200 மார்க்கு ஃபுல் மார்க்கு, நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட்டேன், நான் முடியல. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும், இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல, ஏன்னா என் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு, என்ன தேர்ந்துருக்காரு, அவனும் புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ 2 சீட்டு வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ பிஎஸ்சி மேக்ஸு ஃபிசிக்ஸு சயின்ஸு டீச்சர் ட்ரைனிங்கு பயோடெக் இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடைச்சிது, 2வது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடைச்சிது. அப்போ அவங்க ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பா அன்று படிக்க வைக்க சொல்கிறாரு. அக்ரின்னொன்னே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரின்னா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டை மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம்னார். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ் அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டு படிக்க கருத்து கிருபை செய்தார். அப்போ 4 ஆண்டு படிக்கும்போது என்னதுன்னா, அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க. எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம்.
கிராமம் இல்லையா அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெத்தில போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும்பொழுது ஆண்டர் சில காரியம் பேசினார், அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஓடினா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும் போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசை கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோடய மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல, அந்த ஊரிலேயே வாலிப பிள்ளைங்களை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்படேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் பாரம்பரிய கிறிஸ்தவங்க அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும் போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வர இப்போ சொல்லுவாங்க கபூர்னு சொல்லுவாங்க, என்னையே கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க அப்போ காணிக்கதான் சொல்லிட்டு என் மாம்பையன் எல்லாமே என்ன எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு ஹான்ஸு இதுமாரி பான்பிராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வரமாதிரி வந்து பிடுங்குவாங்க. மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சேன்னா, நான் என்ன ஒரு நாள் செஞ்சேன், ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மாதிரி 3 மணி இருக்கும், நான் அப்போது நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம் நம்ம தான் இசப்பு கொள்ள வந்துட்டோமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா நான் என்ன சொன்னால் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்க வைக்கிறது தான் என் வேலையே, எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் வந்து எல்லோரும் சிரிக்க வச்சுருவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா வந்தாலே கலகலப்பாக இருப்பார் பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டு என்ன செஞ்சானுங்க, சரி நீ கபூர் வரா இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இவனு பிளான் பண்ணி வச்சிருக்கலான்ட்டு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் சர்ச்சுக்கு போகலாமேட்டு கிளம்பி போவார் அவர் 3 மணிக்கா. அப்போ அந்த 3 மணிக்கா கிளம்பி போகும்போது அவனை அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக கரெக்டாக, மாமா என்ன பண்ணுறீங்க அதில் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சரக்கு, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சிருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்னென்னு கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு வந்து கோபமே வராதா, இல்லை மாப்பிள்ள எனக்கு கோபம்லாம் வந்தது தான் ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனோம் அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீக்கு தானே, டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் எல்லாம் 2 ரூபா அப்போ 2 ரூபா 2000 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குடா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வாங்க சொன்னால் தான் 3 டீ வாங்கி 3 டீ ஒன்று கோவமே வராதா கோவம் வராதுன்னு சொன்னேன். உட்கார சொல்லி டக்குன்னு படான்னு டீ எடுத்து மூஞ்சி ஊற்றிட்டாங்க. மூஞ்சி எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அழுகையோட கண்ணீரோட அழுகிறேன், ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சியில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டு சரி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டமே ஆண்டருக்குள்ளே இருக்கிற கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிளியச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தொடக்கிறேன் மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லுங்கள் சொல்லு மச்சா சரி என்ன சொன்னேன். அப்பயும் கோவம் வரல, எப்பயும் ஒன்று கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்று மண் எடுத்துகிட்டு போவோம், மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு வந்து மண் எடுத்து போவாங்க, சீராக தானே போவோம், மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும், படா படா படா மூஞ்சில் மண்ணெல்லி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே

என்ன பெரிய இவரா ஏசப்பாவை பேசப்பாக்குள்ளே இருந்தான் பெரியவரான்னு சொல்லிட்டு என்னை திட்டுறானுங்க அடிக்கிறானுங்க எல்லாம் போத போகல சண்டை சமாளம் அப்படியே கிரியே பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் வழியுது, அதனால எடுத்து எட்ட போறீங்க. பெரியப்பா வந்து எடி என்னடா அண்ணன் அப்படி செய்றீங்க மாமாவோட செய்யணும்னு சொல்லிட்டு ஏந்திரம் ஏந்திரம் சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்ட போட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம். அந்த ஒரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சுருக்கீங்க இவன் கோவம் வரும்னு சொன்னேனேப்பா. அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் எப்படிப்பா நீங்கள் எனக்காக ரத்தம் செஞ்சுருப்பீங்க. அந்த சிலுவை பாடு வர வேதத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி நான் பார்க்குறேன் அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையா, 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னாரா, தண்ணி யாரா தரமாட்டாங்களான்னு உனக்கு எனக்குமே. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார் இன்றைக்கி, அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் அவர் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போன்னொன்னே நைட்டு பூரா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன இப்படி செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு வந்து யார் என்ன தலையில் அந்த முள்ளை வச்சு அழுத்தினானோ அவன் வந்து சொன்னான், மாமா என்னை மன்னிச்சுட்டு பெரிய ஒரு ஒலி மாரி வந்தது, என் பிள்ளைய நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவன் எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இசப்பா இவங்களாம் ரட்சிக்க போடணும், இவங்கள மன்னிங்க தவறாக செஞ்சிட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளினாங்களோ, எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலாம் போகும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவா இயேசுவா இயேசுவான்னு கூடுவாங்க, சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா இயேசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை அப்பா, அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மன மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அப்புறம் காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா என் எல்லோரும் மரியாதையாக அதோடைய வாங்க ஐயா சோதனை ஐயா ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவளோட உண்மையிலே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஏசப்பா நாம் அங்கே தெரியுதில்ல, நான் யார் நாங்கள் நிறுத்துறாருல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருதே, ஏசப்பான்றதாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டார்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏஷோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள், அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும், காலேஜ் முடிக்கிறேன். முடித்த உடனே வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்ததுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோஃபின்னு ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேல்ரி 40,000 சேல்ரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார், நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அப்புறம் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது, மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணி இருக்கிறோமே, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், அண்டரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னால் ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு, என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா பொட்டாஷிய காம்ப்ளெக்ஸு ஹைட்ரோக்சிடன் ஃபிக்ஸன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு ஏறி என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்ன போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரியால் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்திற்கு பிள்ளை பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏறி கொடுக்குனா ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆண்டு கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறார், அப்பா
கடை வைக்கலான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில். இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்போ நீ ஒரு கடை வச்சு

0: சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சிட்டங்களில் கொஞ்சம் இதாக இருந்தனால கடை வச்சிடலான்னு சொல்லிட்டு அக்ரி கிளினிக்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டார். நான் ஒரு நாள் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கடையும் பார்த்துட்டாரு இடத்தையும் பார்த்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். அவர் சொல்கிறார், அப்பா நான் மாரி கடை வைக்கலான்னு இருக்கேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஆர்டர் சொல்கிறார், எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்கறது? ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யார் வேலையை யார் பார்க்குறதா? ஆண்டவரே என்ன பா சொல்லுங்கப்பான்றேன். இது உள்ளக மகனே, இது உன்னதன்னு ரெண்டு கையை நீட்டினார். அந்த நாட்கள் ஆண்டே உன்னதம் போதுன்னு பிடிச்சேன். அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும்? வேலையை ரிசைன் பண்ணினார். மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போது நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிற போகிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை, என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு வந்துட்டேன். சொன்னேன், ஐய் பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டாருனா என்னடா அந்த காலத்தில் சம்பாதி பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா ஒரு மனசில் வச்சுக்கேன்னார். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லாம் அதை சும்மா கடந்தால் என்னையே இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்கானே என்னை ஏசப்பா தான் சொன்னாலே. 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 PA இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்காரு, எப்படி அதில் விட்டு போகிறேன், எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லும் போது நான் வேலையை விட்டு வந்தேன். வேலையை விட்டு வந்து ஆண்டவர் தானே பிடிச்சேன், ஆண்டவர் பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தார். அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன் இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு, இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளை, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவர் தேசத்துக்காக எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள். அவங்க அப்படி இருக்கும்போது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலையெல்லாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சி வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னும் அக்ரி ஃபீல்டுலேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறோம். பேசினவுடனே அப்போ போயிட்டு நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி, எது கேட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறேன் இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும்போது அப்படின் சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரியஸில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா? ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி நிற்கிறத விட தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா? தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தடைபட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணும் பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல, அவங்க என்னை கேட்ட கேள்வி, 1 hour HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நான் உணர்ந்தேன். என்னோடய மனைவிக்கிட்ட HR டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணினு, எதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா. அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழியத்து என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்ய புதுசாக இருக்கு, நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் இந்த தேவன் சொன்னாரே, இவள் உனக்காக நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு காரியம், எனக்கு இன்னும் ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒருவேளை ஆண்டு சித்தம் தான் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் நினைஞ்சாங்க, சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றால கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அவங்க என்னென்னா, மாப்பிள்ளை இதுமாரி இருக்குது, நீங்கள் இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்னைக்கிட்ட சொல்லி அவள் தான் சொல்லிட்டாரு, அதே போல் என் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜெபம் பண்ணி ஆண்டர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அவங்க நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டுன்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அந்த அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏசப்பா புரிய அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு மூணு நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன். என்னை வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துருக்கேன் ரெண்டு வரன் வந்திருக்கு பார்க்கலாமா. இல்லைண்ணே என் தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன். இல்லைம்மா நான் காத்திருக்கிறேன், எங்கள் அம்மாட்டி சொல்கிறேன் அப்பாட்டி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இந்து இல்லை, அவன் இயேசப்பில் ரட்சிக்கப்படல, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்தான். அந்த திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உட்காந்து கேட்டதுனால ஆண்டவர் செய்திருக்கா நீங்கள் வாங்கன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நிச்சயம் பண்ணுறோம். நிச்சயம் பண்ணிலேருந்து நிச்சயமாக நிச்சயம் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு நாலு மாதம் ஃபோன் கால் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ ஒரு ப்ரேயர், அவ்வளோ ஒரு ஞானமான வேத வசனங்கள் வார்த்தைகள் தான். லவ் பண்ணுவோம் கொஞ்சம் அப்புறம் எஸ் அப்போ ஃபுல்லாக லவ் பண்ணுவோம் ரெண்டு பேரும். அப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெர்மனி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கை நடந்தது. அப்போ நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ஏழ்மன்றதான், அவங்க வீட்டில் ஏழ்மை தான், ரெண்டு வீட்லேயும் பலவீனப்பட்டு தான் இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ண இசப்பா, நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன இசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணாங்க. நாங்கள் ஜெபம்மன் ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சீப்பாக நடத்த சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA 2 அமைச்சர் மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற கீட்டில் எல்லாம் கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம், ஆண்டர் அது பெரிய பிரத்யேகமான சொல்லிட்டார், ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மச்சிட்டார். அப்புறமா வச்சவொடனே தன்னை கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள், சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் தேவ ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஜெபி 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத ஒரு பிசாசு பிடிச்சவங்க ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போது வந்து கிராமங்கள்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அடி விடுவாங்களா, பேய் பிடிச்சிச்சு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கெலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னா போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறார், சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெபமெண்ட்டு வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறையில் பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை ரெண்டு பேரும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதா இருந்தால் இது தாண்டி போவேன் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான், அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டுக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சமேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது அப்போ தான் ஆண்டு சொன்னார், நீ கடலூர் போன்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த நாளே அந்த மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெலாம் சொல்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்க வந்து ஒரு அன்பாக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தவுடனே நாங்கள் கடலூர் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்க, அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு, இவ்வளோ கடல் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட இதை நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் ஏதாவது பிடிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் ஏன்னா கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைங்களாம் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், என் வரதட்சணை இதில் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சுன்னு கடன் பேசினே சண்டை அதிகமாக வீட்டில், ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானவுடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர்கள் பேச பேச பேச பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அந்த வாழ்க்கையை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு சொப்பனம். அதில் வந்து என் மாமியார் வந்து என்னோட காட்டுறாங்க, எங்கள் மனைவியோட அம்மா வந்து என்னை காட்டுறாங்கப்பா, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு நான் சொல்லிவிட்டு சரிங்க தான்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன். என் மனைவிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஏஞ்சி சொல்கிறேன், இதுமாரி கிணவு கண்டேன் அப்படின்னோடனே எனக்கு கிணவு கண்டா எல்லாமே நடக்கும், ஆண்டு நடத்தத்தான் சொல்லுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அதை நான் தெளிவாக நான் கேட்கும்பொழுது என்றேன் என்னும்போது, அப்போது அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன், இவன் என்னை பார்த்துருந்தோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம், அப்போ அவர் தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7வது மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார். தானியல்னா டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றார். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன், என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறித்து வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா, ஆமாம், லாஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம். ஏன்னா ஜனவரி மாதம் நான் ஒரு கேம்புக்கு போவேன், எப்பயும் அங்கே போய் ஆகணும். 12ஆம் தேதி நான் 12ஆம் தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆம் தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும்னா, குழந்தை பிறந்துடணும், பிறந்ததானே நம்ம 12ஆம் தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். காத்திருக்கும்போது நைட்டு நான் சொல்கிறோம், சரி 12ஆம் தேதி 10 ஆயிடுச்சு தேதி, இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சால் 10, 9ஆம் தேதி நைட்டு நாங்கள்ன்றோம். அப்போ விடிஞ்சால் 10 ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம். நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவை நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீ அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி, ஆமாம் 3 மணி இருக்கும், பண்ணிக்கூடும் ஒன்றையும் உடஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே, யூஸ்வல் தானே, நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்கு வா போகலான்னு சொன்னேன். ஜிகிச்சிக்கிட்ட சரின்ட்டு நாங்கள் போகிறோம். எங்கள் மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க, போயிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், 5 மணிக்கு நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். 5 மணிக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மாமா மச்சான் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்சன் டேனியல்னு ஆண்டர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டாங்க, சிரித்தானோ ஒரே சிரிப்பு, ஏன்னா புற ஜாதி இருக்கவங்க ஏன்னா நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க, அது ஏன் தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குடிச்சிருச்சு, குழந்தை குடிச்சிருச்சுன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி டக்குன்னு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க, அப்பா பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, பிள்ளை தண்ணி குடித்தா செத்துருவோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார், இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பணிக்கூடம் குடிஞ்சு சொல்கிறாங்க, டாக்டர் மீன் ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சேன், சரி சொல்லிட்டோம், ஆனால் தேவன் சுகபரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலை 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை, எதுவும் செய்யலை. ஏன் மச்சான் பார்த்துட்டு ஜூஸாவது குடிங்க மாமான்னு சொல்லி அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. 1 மணிக்கு 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார்னு சொல்லும் போது மச்சான் வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சிட்டு 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காமல் அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58 அவன் பிறந்தான். பிறந்த உடனே மனைவி சொன்னான், இப்படியாப்பட்ட வழியாக தான் பரவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்து தீக்கி அவன் மேலே போட்டாங்க. சிவபரசன் தான் திறந்து அப்படி பிறந்து தீக்கி போட்டு பைபிளை கொடுத்தானா, பைபிளை பிடிச்சிக்கிட்டானா. காட்ஸ் அண்ட் டேனியல் 3 கூட சொல்கிறார், ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்ஸ் அண்ட் டேனியல், ஆனால் என் மனைவி என் குழந்தைய காட்டல, அம்மா என்ன குழந்தை தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரா, பையன் டாக்டர் காட்ஸன் டேனியர் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்க வச்சுக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாராம். இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதனால் காட்ஸன் டேனியல்னு பேர் வச்சு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்னது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் ஏசப்பா சொன்னார்னு தெளிவாக சொன்னார்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் எத்தனை கிலோ மொதல் முடியும் தேவன் சொன்னார். பிள்ளை எல்லாத்தையும் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட 4 ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார், அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியா இருந்த இன்னைக்கு பாருங்கள், அவன் பிறந்து 4 ஆகுது, 4 அவன் ஜெபந்தான், 4 எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் வந்து இந்த ஒரு 9 ஆகும், ஒரு வருஷம் இருப்பது கடலூர் வந்து இந்த 9 சரியான சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் பழக்கம் ஏற்பட்டது. அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு, அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார், அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போலாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூட்ட உடனே நான் போவேன், போன உடனே ஜோம் பண்ண சொல்லுவார், நான் ஜோம்லாம் பண்ணுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பார். ஐயோ அந்த அரிசி கொடுத்தானா போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியக்காரனாங்க வந்திருக்கீங்க, கருத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கும். நேத்தி பார் அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் கர்த்தரங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யறாரு, நாங்கள் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு. நான் என் மனைவி இன்றைக்கி நாங்கள் சம்பாரிச்சேன்னா, நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒரு வேளை இருந்த உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா அவங்க அவ்வளோவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000, அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 7,000 நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்னதுனால இன்றைக்கி நிறையா பேரை கொண்டு கருத்தைகளை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 தரணும், நான் 1 கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்கு அவர் நடத்துகிற நடிப்புகள், ஆச்சரியமாக இருக்கு என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 தேவன் எனக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுறது கரெக்டாக வந்து அண்ணா வாடகை தள்ளின்னு கேட்குறது உடனே எடுத்து கொடுத்த என் தேவன் என்னை அப்படி ஆச்சரியமாக நடத்தினார். ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அது நிம்மதி இருக்குமான்னு தெரியல, ஆனால் இன்னும் எசப்பா என்னை அடைச்சாங்க, அடைச்சது நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொல்லி நான் அழைச்சேன். இயேசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேன் யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான், நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பார். நேற்று பாருங்கள், வீட்டில் சாம்பார் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் தக்காளியே இல்லையே, அப்படி சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாஸ்டர் வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போனேன், திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்னென்ன வாங்கிக்கிறேன்னாரு. ஐயா எனக்கு இது வேணா ஐயா, தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 27 வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சியூவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் இருந்து எல்லாம் இருந்தது, ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரல, நட்ஸில் வளரல, எது இல்லை, ஆண்டவர் கிருபியால் வளர்க்கப்பட்ட மகன் அவன். அவன் எல்லாத்துக்கும் நான் ஜெபம் தான் நான் சொல்லுவேன், அங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எங்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவாள், அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது. நான் சாட்சியாக சொல்லுவேன், தேவன் சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. அன்றைக்கி அநேக இடத்துல நாங்கள் இப்போ கடலூரில் நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம், எல்லாச்சுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு, எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. என் தேவன் சந்திப்பார், ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல்லை வணங்கி, கல் சாதாரண கல், அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க. காது இருந்து கேட்காதுங்க, கண் இருந்து பார்க்காதுங்க. ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமின்னு எங்கள் அப்பா சொல்லி சொல்லி, இது நம்ம சாமியான்றி என்னென்ன. ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் அம்மாக்காய் அப்பா மறுதளித்த தேவன் அவர். ஏம்மா யாருங்க, பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க. நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம், நமக்காக தாங்க அடிக்கப்பட்டார். ஐயோ என் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சினேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வேதனைப்படுறாரு. ஒருவேளை அவர் வருகை இன்றைக்கி இரவாக கூட இருக்கலாம், ஆனால் இரவாக கூட இருக்கலாம் அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்னைக்கு கூட வந்துடலாம். ஆனால் சொல்கிறாரு, நான் சொன்னேன் அப்பா உமது வருகை வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன். சீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா. அதான் வேதத்தில் பார்க்குறோம். ஏவனான்னு ஒரு மனுஷன், ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து அவன் வந்து நான் தர்ஷித்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அது நீ சொல்லுவீங்க அழிக்கிறேன்னு சொல்லிங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே, ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் துர்காலத்தம்மை, மாரியம்மா, இது எல்லாம் யாருன்னா பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள், முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்துட்டான சித்தனா செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி கம்பு வீலு அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிக்கிட்டே வந்தது தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம் சமாதானம் ஏன் நான் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை மகிமையை நாங்கள் பார்க்குறோமா. ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம், எல்லாத்தையும் நிமிடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவாக நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியின் பிள்ளைமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பர்ஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன ஏன்னா காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறாரு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலயமா பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை நிமித்தம் நடத்துகிறாருங்க. மாதம் 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்டு பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்குறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாக கொடுக்குறாரு. கடுகுலேருந்து, சீரகத்திலேருந்து, தக்காளியிலேருந்து, காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தரார். வேறு யாரும் தரல. இன்றைக்கி அந்த நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, செய்ய காத்திருக்கும்போது கற்று சொல்கிறார், நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சமீபமாக இருப்பதனால நீ ஆயத்தப்படும் மகன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமா இரவு முழுக்க செபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக செபிக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் அற்புதம் அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிக்கிட்டுருக்குறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்கிட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டுக்கிட்டு செய்கிறதுனால என்றார். இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்க பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்க ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி இன்றைக்கி பால் கடை நல்லா ஓடுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், சிதம்பரத்தில், அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க, என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க, ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு, 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க வந்து தேரமாட்டாங்க, கேன்சர் அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள் அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுலேயே சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலையடுக்கு 7 அடுக்கு, அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன், நான் போகிறேன். போய் பார்த்தா குடும்பமே அழுகுறாங்க. எப்படின்னா ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் அழுமே அழுதுட்டு இருக்காங்க. நான் என்ன ஒரு செத்துட்டாங்களா என்னன்னு நினச்சிட்டு இப்போ பார்க்குறேன், அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. போய் என்னென்னு ஜெபம் பண்ண ஆண்டரே என்ன ஆண்டர்னு கேட்டேன், இது வேணாம்ப்பா முடிஞ்சிடுச்சு விட்டுடு போராடாதேன்னு ஆண்டர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நாட்களில் கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன், ஏன்டா போராடுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் சோமன் அன்றைய உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அன்றைய ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவ நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை வீரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கின்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி அழுது ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கட்ட உடைச்சி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்புறம் அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி நீ இப்போ இதோ நான் சுகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே சுகங்கொண்டிருக்கும் வல்லமை அந்த இடத்துல கிரி செஞ்சுது. அந்த சுகங்கொண்டிருக்கும் வல்லமை அற்புதம் செய்ய சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே அதாவது வேணாம் வீட்டுக்கு போங்க இவங்க செத்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி அந்த பாப்பா பேர், பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்களை மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்களை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்னோடனே அவர் கணவருக்கு ஒரு ஆச்சரியம், ஃபோன் பண்ணுறாரு, ஐயா ஒரு ஆச்சரியம் ஐயா ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, ஐயா ஆப்ரேஷன் அவர் அழுகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ஒருவேளை காப்பாற்றலாம் காப்பாற்ற முடியாமல் போகலாம், எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழுகிறாரு அழுகிறாரு அழுதுகிட்டே இருக்காரு. சமாதானம் என்னால் படுத்த முடியல, உடனே நான் ஜெபம் பண்ணேன், இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க சுகத்தை கொடுத்துன்னு சொன்னீங்களே எசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கருத்து ஒரு பச்சை இங்கி பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் அன் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கையெழுத்து போடுங்க ஐயா, இல்லை ஐயா என் மனைவி எனக்கு வேணாம் ஐயா போட முடியாது, பிரதர் நீங்கள் போடுங்க ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா சோத்ரையா சோத்ரையான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமிலியோடு அழுகுறாங்க. எனக்கு குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தி 4 பிள்ளைகளுக்கு நல்ல தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்றைக்கி சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சுயங்கொடுக்கும் வல்லமை அற்புத சக்தி எல்லா கிரியைகளும் எல்லா வரங்களும் வல்லமையும் கொடுத்து நிரப்பி வச்சதுனால இன்னும் எந்த இடத்து போனாலும் அற்புதம் தான், எந்த இடத்து போனாலும் அதிசயம் தான். குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்குறாரு, கட்டுகளை உடைக்க சொல்கிறாரு, மந்திர கட்டளை அறுத்து போடுறாரு, எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்குறார். அவர் அழைத்த அழைப்பு நிமித்தம் நான் இருக்கிறோம். ஒருவேளை நானும் என் மனைவி இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா அழகான செய்வோம், கம்பெனியில் ஒரு சேலரியை வாங்கிட்டு சுகபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு 1 ரூபான்னு என் சொக்கால 1 ரூபா இல்லை, இன்னைக்கு 1 ரூபா வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போச்சுக்குது. இன்னைக்கு நடந்து பெரிய அற்புதம், ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துகிறாரு. இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும், அந்த 4000 ரூபாய் கொடுத்து ஆகணும் வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரப்போகிறாரு. நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு இருமா ஜெம்பிச்சேரு, நான் கடைக்கு போயிட்டு இந்த ஏடிஎம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டோடனே ஏடிஎம்ஐ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்ஐ பார்க்கும்போது அகர ஏடிஎம்மை போட்டு 1-3 அப்படின்னு போட்டு 3000 எடுத்துனா 3000. நான் சார் கேட்குது 1000, 2000, 3000. நான் டக்குன்னு 3000 எடுத்துகிறேன், சத்தம் வெறும் சத்தம். அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிற ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தின்னு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செய்தேன், காலையில் டிஃபன் இல்லையா அந்த காசை பார்த்தோன்னே. அதாவது இன்றைக்கி என்னென்னா பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்றைக்கி காலை டிஃபன் பாலோட முடிச்சிடலான்னு எண்ணணும். ஆனால் தேவன் அந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ அந்த காசை பார்க்குறேன் 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாயை கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு என்னப்பா கவர்லாம் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அப்போ சொன்னேன் ஆண்டர் கொடுத்தார் நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக நான் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டர் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ ஒரு ஆச்சமம் நடத்தினார். ஏன்னா அவர் அழுத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்தும் சரி, என் மனைவி பிறந்த இடத்தும் சரி, அங்கே இக்கட்டு சூழ்நிலை, அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து தன் விழா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைத்தாரோ அதே போல் எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார், என் விழா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்றைக்கி பாருங்கள், அவர் இணைக்கிற இணைப்பு, அவர் கொடுத்த அந்த திருமணம், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்றைக்கி நாங்கள் இருவரும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும், ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாது இல்லை. அப்போது சண்டை வரும்போது என்ன அன்பு அதிகமாகும். இன்றைக்கி பாருங்கள், தேவ சமூகத்தில் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணோம், ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்போம், தவிர ஜெபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது, சொன்னாலும் ஒரு 4 மாதம் வரைக்கும், ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கற்பும் தரித்திலேருந்தே சில பேர் வண்டியில் போகக்கூடாது, 3 மாதம் 4 மாதம் அவன் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ, என்னைக்கு ஆண்டர் கொடுத்தாரோ அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம், வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம், அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவன் அற்புறமே பாதுகாத்தார். இன்றைக்கி நான், என் பிள்ளை, என் மனைவி, 3 பேரும் அழகாக ஆண்டு சமத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களை ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு, வருகிற எழுப்புதற்காக எங்கள் திட்டத்தை தீர்மானத்தை போட்டு வச்சுருக்காரு. நாங்கள் கடைசி வரைகள் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரன வாழ ஆசைப்படுறோம். அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக எனக்கு பாடுபடுறோம். தேவன் நடத்துகிறாரு, இன்னும் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே, அவங்கள செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதை அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்ட சொல்றாரு இல்லையா. ஊழியக்காரன் விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்யற, ஆனா என் குடும்பம் என்ன இன்னும் புரிஞ்சிக்கல. இன்னைக்கு கூட எங்க அம்மா அழுது திட்டுறாங்க, நல்ல வேலைக்கு போனா நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவ வேலைக்கு போனா சம்பளமாச்சு. இன்னைக்கு கூட காலையில எங்க அம்மா திட்டிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனா நாங்க எதுக்கும் கவலைப்படலை. அழைத்தவர் அவர், அவர் நடத்துறாரு, எந்த ஒரு குறையில நேர்மை நடத்துறாரு. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படும் செபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நாங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டு பேருமே, இப்போ ரெண்டுமே பாடுகள் உள்ள குடும்பம் தான், எங்கள் நேர்த்தியாக எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கனி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபூர், என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. 3 பேரையும் தேவன் இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்குன்று. என்னைக்கு போ என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில், அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்லை. ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைய அது படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னால் அவன் இன்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, இன்னைக்கு தேவ சம்பந்த சொல்கிறேன், அவன் ஒரு ஊழியக்காரன், இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து வச்சிருக்காரு, அவன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் எனக்கு காட்டினாரு. ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்தம் ஒப்புக்கொடுத்து அவன் ஊழியக்காரன் உருவாக்க இன்னைக்கு ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு எல்லாரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே அவங்க நடத்துகிறாரு, என்ன நடத்துவார் இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கோம், தேவன் நிச்சயமாக நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறை இல்லாத தேவன் நடத்துகிறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவசந்தத்தில் வந்தோம். அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்களில் நடக்கிறது, அதுவே எங்களுக்கு தேவ கொடுத்த கிருபை. அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார். அவர் ஆச்சரியமான தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை பற்றி பின்வாங்கி போயிருந்தேனா இன்றைக்கி இந்த லாபம் எனக்கு கிடைச்சிருக்குமா, இந்த ஆண்டுக்குள்ளே இருப்போமானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்ததை விட, நான் படித்து ஒரு வேலை ஸ்தலத்தை வாங்கின பேரை விட இன்றைக்கி தேவ சமூகத்தில் வாங்குகிற அந்த கனமும் அந்த வாழ்த்துதலும் தேவன் மகிமையும் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனாலும் அவர் கனப்படுத்தும் போது நான் அடையே கண் கலங்குவேன். யாராவது துண்டு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சபைக்கு விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு சண்டையிலையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு சபையும் நான் போயிட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கேன், ஆண்டவர் நடத்துறாரு. அநேக பேருக்கு சுகம் கொடுக்கும் வல்லமையை கொடுத்து வச்சதுனால, வரங்கள் வல்லமையினால ஜெபிக்கும் போது அவன் வெளிப்பாடு அவங்க எல்லாம் தெரியப்படுது. ஜெபிக்கிறேன், சுகம் கொடுக்குறாரு, கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் பொழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது, எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துறாரு. இன்னைக்கு அப்படியா தேவன் எங்கள் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக இந்த எழுப்பதன் நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்களில் அவருக்கு நாள் உண்மை உத்தமாய் ஓடும். கடைசி வரையில் முடிவறியாந்தவரை நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம், அவரையே நாங்கள் எந்நேரமும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேறு யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியும் தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார். நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம் என் தேவனுக்கு என்று இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி. அப்பா நான் ஓடுனுமே என்ன சொல்லுங்கப்பா. சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே. ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுவிசாரிக்குன்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருந்தாலே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாத தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பதை வச்சுருக்க மகனே, நீ காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம். அப்போ என் மனைவி சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாகிரதையாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்தும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதிச்சு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல், தீக்காக எழுப்புதல், இந்தியாவுக்க எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நிச்சயமாக நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்திய விதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்குது. எது நான் குறை சொல்வதற்கு அல்ல, ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நாங்கள் நம்பி விசுவாசத்தால் ஓட்டத்தை ஜெயமனம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் வந்து ஷேரன் இந்துமதி, என் மகன் மீது கார்சன் டேனியல். அவன் பிறந்து கரெக்டாக என்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு. என்ன நடத்துவார் நம்பிக்கை விசுவாசம் காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த டானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன். இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷ்வா நடராஜன் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இந்த என்னோடய சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்து பார்த்து கொண்ட யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று மின்றும் என்றும் ஆறாத எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நல்ல நாளை ஆண்டவரே நியமித்த கொடுத்த கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சியை ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கலாம் ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம் சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அண்மையான அப்பா அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசித்தேன், இது என்ன சின்ன செல்போன் தான், இந்த ஃபோன் மூலயமா என்ன ஐயா பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்த உடனே புதுசில் நான் யோசித்தேன். ஆனால் தேவனை எனக்கு உணர்த்தின காரியம்னா இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறதா சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில் நான் ஆண்டவரே வேக்கத்தக்கதாய் மாற்றவேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னம்மா அப்பா அப்பா சகோதரனை ஒப்புக் கொடுக்குறேன். டேனியலை இன்னும்மா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போனோம் அநேக சாட்சிகளை இதேமாரி பகிர்ந்து கொள்ள, சொல்ல முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் நீ ஒரு கருவியா வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வருகிறே உங்க கோடா கொடி ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. என்னமே அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியா இருக்குதுன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை என்ன நேசிக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களை அவங்க இதயத்தில் வாஞ்சி ஊற்றும்படியாய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நீ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவனும் நல்ல பிதாவே, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, கர்த்தர் செய்த சபல பகாலும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you, God bless you.
1: அன்பான் the Christ Calling TV நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200731353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

பிள்ளையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வனைவீராக மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Thank you Lord.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஸ்தோத்திரம் அப்பா.
1: We praise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. Thank you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே
1: in this holy service
0: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
1: Let us all praise God. The Lord has brought us with all
0: hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள் தீங்குகள் சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்கிறோம்.
1: Each and every day the Satan is working against us with all his arrows.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: The enemies are increasing.
0: Suicidation
1: against the gospel.
0: சத்தியத்துக்கு விரோதமாக.
1: Against the truth.
0: சபைகளுக்கு விரோதமாக.
1: Against the churches.
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக.
1: Against the children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது.
1: Always the enmity between light and
0: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை.
1: No fellowship with light and darkness.
0: Hallelujah. பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
1: The devil is keep on trying to attack us by his weapons.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால்,
1: the Lord is not with us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்,
1: if the Lord is with us,
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
1: Hallelujah. Who can be against us?
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
1: who can be against us?
0: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நம்ம எல்லாரும் ஒரு மூன்று முறை அல்லேலூயா சொல்வோம்.
1: Shall we all say hallelujah 3 times? Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில். அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா? 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம், நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று. 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்.
1: If it had not been the Lord who was on our
0: Hallelujah.
1: side,
0: அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களா? உயிரோடு விழுங்கியிருப்பார்களா?
1: Hallelujah. They would have swallowed us
0: alive. Amen. உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு. Hallelujah.
1: The snake will swallow
0: முதல
1: the crocodile.
0: Hallelujah. இதெல்லாம் மனுஷனை உயிரோடு விழுங்கி போடும்.
1: It will swallow.
0: அதுபோல
1: the same way
0: அந்தகார கிரியைகள்
1: the darkness
0: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
1: Working against us in different ways.
0: Hallelujah. அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்மை தாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவைகளை எப்படி மேற்கொள்ளுகிறோம்?
1: When it is attacking us and what are the steps we take to overcome?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
1: He has given promises.
0: அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்.
1: I will deliver him because he
0: is கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்.
1: The Lord is delivering us.
0: Hallelujah. நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: யாரை விடுவிக்கிறார்?
1: Whom the Lord deliver.
0: அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Those who have thirst upon him.
0: Amen. அவரை விட்டு தூரம் போகிறவர்களை கொண்டு அல்ல.
1: Not those who are going away.
0: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல.
1: Not those who are entangled with the devil.
0: பிசாசினுடைய படுகுழியிலே போய் விழுகிறவர்கள் அல்ல.
1: Not falling down in the pit of the devil.
0: அவர் மேல யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Whoever has desire upon him.

0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
1: When you have this assurance,
0: அதே நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடும்.
1: At the time of trials, we may doubt the promises of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இது எப்படி ஆகுமோ?
1: How is it possible?
0: எப்படி இருக்குமோ?
1: How it would be?
0: Hallelujah. ஒரு பயம்,
1: fear.
0: இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Many are under
0: fear. மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for death.
0: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the enemies.
0: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the attack.
0: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
1: The righteous will be bold like a lion.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தைரியமாயிருக்கிறேன்?
1: How many could say I am bold?
0: Hallelujah. நான் தைரியமாயிருக்கிறேன்.
1: I am bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
1: Though I walk in the valley of death, I will not fear.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு,
1: the valley of
0: Hallelujah.
1: death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு,
1: the valley of death.
0: Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: Amen. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள்,
1: the valleys,
0: மரண இருள், நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
1: if you don't want to be fearful,
0: தைரியமா இருக்க வேண்டுமானால்,
1: if you want to be bold,
0: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
1: We should have faith.
0: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே.
1: When you have faith alone,
0: Hallelujah.
1: Amen.
0: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
1: We can remove the fear.
0: Hallelujah. இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many could say,
0: நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன்.
1: I am firm in my faith.
0: நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுது,
1: when you are firm in your faith,
0: உங்களை சோதனைகள் தாக்கும் பொழுது,
1: when the trials attack you,
0: அக்னி பற்றி எரியும் பொழுது,
1: when the fire is burning,
0: சாத்தான் பலவிதமான அம்புகளை எய்யும் பொழுது,
1: Satan throws the arrows.
0: Hallelujah. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது.
1: The faith will be the shield for
0: you. Hallelujah. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். Hallelujah.
1: Hold on the shield of faith.
0: அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை,
1: the shield of faith,
0: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
1: whoever is holding on,
0: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots,
0: அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அக்னியின் நடுவிலே நாம் கடந்து வருகிறோம்.
1: We are traveling through fire.
0: தீயை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the fire.
0: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the water.
0: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
1: He is allowing man to walk upon us.
0: சங்கீத மருத்தாரில் வாசிக்கும் பொழுது,
1: when we read in Psalm,
0: அங்கே நம்மை எங்கே கொண்டு வந்து விடுகிறார்,
1: where he brought us,
0: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர்.
1: You allowed the man to walk upon our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The Lord is bringing us to the
0: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார.
1: The place of prosperity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இப்படி வனாந்தரத்தின் பாதையிலே,
1: இந்த பாத் ஆஃப் வில்டர்னஸ்,
0: இடுக்கத்தின் மத்தியிலே,
1: இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஆபரேஷன்
0: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட,
1: we are in the operation,
0: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to lead us into the prosperity.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: When we understand this,
0: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு, பயத்துக்கு, அவிசுவாசம்.

0: the unbelief
1: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
0: We should not give room for the unbelief, the fear and doubt.
1: பிரியமானவர்களே, அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்.
0: When we give room for the unbelief, we deny God.
1: Hallelujah. இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது,
0: when Jesus was taking the cross,
1: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா,
0: the servant girl said,
1: நீயும் அவரோடு இருந்தவர்தானே,
0: you were with him.
1: Hallelujah. என்று சொல்லும் அந்த மனுஷனை நான் அறியேன்,
0: I never knew him, he said.
1: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்.
0: And Peter is denying.
1: பயத்தினால் மறுதலிக்கிறான்.
0: Because of the fear.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: Hallelujah. என்ன வந்தாலும் சரி,
0: whatever it may be,
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not get fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not get fear.
1: நான் தைரியமாய் இருப்பேன்.
0: I will be bold.
1: Hallelujah. எதிர்த்து நிற்பேன்.
0: I will resist.
1: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்,
0: when you have that assurance,
1: நாம் என்ன செய்ய முடியும்,
0: what can we do?
1: நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய போராட்டங்கள்,
0: our battle,
1: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்,
0: tribulations and trials,
1: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்.
0: We can come out from all this.
1: Hallelujah. அது மாத்திரமல்ல,
0: not only that,
1: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்.
0: The Lord will make us a good testimony.
1: Hallelujah. நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்.
0: You got the victory.
1: Hallelujah. Oh, thank you Jesus. பிரியமானவர்களே,
0: dear children of God,
1: இன்றைக்கும் இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார்,
0: in this morning the Lord says,
1: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்தில்,
0: Romans 16
1: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: and 20,
1: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார், நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
0: Thou hast man to ride over our heads.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார், நசுக்கி போடுவார்.
0: God of Israel bruise Satan under your feet shortly.
1: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தை நமக்கு கொடுக்கிறார்.
0: Why the Lord is giving such promise?
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: the Old Testament.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்.
0: And God is talking to Satan.
1: Hallelujah. எப்பொழுதென்றால்,
0: when?
1: யோபனுடைய புத்தகத்திலே,
0: Book of Job,
1: முதலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது,
0: அவன்
1: கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிக்கிறான்.
0: He is coming at the presence of God.
1: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு,
0: Lord is saying,
1: Hallelujah. வாசிக்க யாராவது 6வது 7வது 8வது படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய், கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக விருதாவாகவா பயப்படுகிறான், அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ. போ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
0: when you read this,
1: தேவாதி தேவன், மகத்துவமான தேவன் ஒரு சாத்தான் இடத்துல போய் பேசுகிறார்.
0: The Almighty God is talking to Satan here.
1: அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறார்,
0: is asking Satan,
1: நீ எங்க இருந்து வர,
0: where are you from?
1: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான், எங்க வரான், அவர் பார்க்க, அவர் காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing that he is the God who sees us?
1: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல.
0: Nothing is hidden before God.
1: ஆனா சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறாரு.
0: God is asking, where are you from?
1: Hallelujah. அப்புறம் என்ன சொல்றாரு?
0: Then what?
1: என் தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ.
0: Have you considered my servant Job?
1: யோபுகிட்ட, யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா?
0: Do you consider my servant Job?
1: Amen.
0: Amen.
1: அவன் அதுக்காக தான் வந்திருக்கிறான்.
0: That's why he has come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது ஆண்டவர் அதை தான் கேட்கிறார்.
0: The Lord knows it, then he asks.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: அப்புறம் என்ன சொல்றாரு?
0: What he says?
1: Hallelujah. அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன? விருதாவாகவா அவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்?
0: And you made a hedge around him.
1: Hallelujah. அவன் விருதாவாகவா உங்களுக்கு பயப்படுறான்?
0: Does Job fear God for nothing?
1: அவனுக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்.
0: You made a hedge around
1: Hallelujah.
0: him.
1: அவனை பாதுகாக்கிறீர்.
0: You are protecting him.
1: அவனுக்கு நன்மை செய்கிறீர்.
0: You do goodness.
1: Hallelujah. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்.
0: That's why he
1: Hallelujah. இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது,
0: Why God allowed him to talk?
1: Hallelujah. சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
0: Not necessary to talk with him.
1: சாத்தான் ஒரு எதிராளி.
0: And Satan is enemy.
1: Satan என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அட்வர்சரி என்றால் எதிராளி, எதிராளி என்றால் சத்ரு.
0: Satan means adversary.
1: அவர் விரோதி.
0: And he is the adversary, enemy.
1: அந்த சத்ருனிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
0: God need not talk to him.
1: Hallelujah. ஆனால்
0: but
1: கர்த்தர் இந்த சாத்தானோடு பேசும் பொழுது,
0: when God talks with him,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord is revealing some part.
1: அவன் பூமியெல்லாம் சுத்தின் வரான்.
0: He is roaming around the earth.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எதுக்காக சுத்தின் வரான்?
0: What for?
1: எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்றான்? அவன் சுத்தி கொண்டு வருகிறான்.
0: As the roaring lion is,
1: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
0: The Lord is revealing, he is roaming around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்.
0: He works against us.
1: Hallelujah. ஆனா ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்தே வெளிப்படுத்துறார் ஆண்டவர்.
0: The Lord brings out from Satan's mouth.
1: ஏன் ஆண்டவர்ட்ட வந்து நிக்கிறான் அவன்?
0: Why did he come to the Lord?
1: தொட முடியல.
0: He could not touch him.
1: Hallelujah. என்ன செய்ய முடியல?
0: He could not touch.
1: தொட முடியல.
0: He could not touch.
1: ஏன்?
0: Why?
1: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
0: There is a hedge around him.
1: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord is revealing it for us.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
0: The evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
0: Evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
0: Evil cannot touch us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏனா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்.
0: Because God has fenced
1: Amen.
0: us.
1: அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்.
0: If there is no hedge, he would have entered.
1: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்.
0: This is the incident happening in Old Testament.
1: புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது,
0: the New Testament,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: மிக தெளிவாக சொல்லிட்டாரு.
0: He told very clearly,
1: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: I give authority against the devil. Because
1: அந்த லூக்கா 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது,
0: Luke 10,
1: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்.
0: I could see the devil is coming down like lightning.
1: எப்படி விழுந்திருக்கிறான்?
0: How did he fall?
1: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்.
0: He was pushed down like lightning.
1: Hallelujah.
0: To the earth.
1: Amen.
0: Amen.
1: அவன் தள்ளப்பட்டவன்.
0: He was pushed down.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: அவன் விழுந்து போனவன்.
0: He is fallen.
1: Hallelujah. ஆகவே அவனுடைய வேலை என்ன?
0: What is his work?
1: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது.
0: Against the children of God, he works.
1: அவர்களை துன்புறுத்த வேண்டியது.
0: He just makes trouble.
1: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளா இருக்கிறது.
0: That is the works of the devil.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல, ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் வைத்தாயா என்று சொல்றது
0: இல்லை. He is not saying, do you consider my children? Because
1: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
0: In order to destroy the works of the devil, the son of man came down.
1: Hallelujah. ஆண்டவருக்கு தெரியும் நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
0: Full of evil in this world, the Lord knows.
1: கலாத்திற்கு நிருபம்
0: Galatians
1: முதலாவது அதிகாரம்
0: chapter 1
1: நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: fourth verse,
1: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.
0: He committed himself because of our sin.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்மை பொல்லாத பிரபஞ்சத்தினத்தில் என்ன செய்தோம்? கர்த்தர் மாத்திரம்தான் விடுதலை ஆக்க முடியும்.
0: Only the Lord could deliver us from all the world.
1: ஏன் விடுதலை ஆக்குகிறார்?
0: Why is delivering us?
1: கொலோசியர் 1:13 ல வாசிக்கும் பொழுது,
0: Colossians 1:13,
1: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து.
0: The power of darkness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: இருளின் அதிகாரம்,
0: the power of darkness.
1: Hallelujah. இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா,
0: important truth,
1: what நாம் இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறோம்,
0: what is our condition right
1: now, முன்னாடி எந்த நிலைமையில இருந்தோம்,
0: how we were
1: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: We have to understand it very clearly.
1: எபேசியர் 2:2,
0: Ephesians 2,
1: முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது,
0: first 2 verses,
1: அங்க என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா. எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்?
0: How did we die?
1: அக்கிரமங்களிலும். உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார்.
0: He quickened us.
1: ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும். அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய் திருடுறான்? அந்த இருளின் அதிகாரம்,
0: the power of darkness.
1: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான், கொலை செய்யறான்,
0: why is murdering,
1: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்,
0: why he commits suicide,
1: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது உலகத்துல,
0: why cruel things are happening,
1: அக்கிரமம் ஏன் நடக்குது,
0: why the wicked things happening,
1: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு,
0: who is making to do?
1: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க, அல்ல 2வது வசனம், முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி, எல்லாம் கவனிங்க, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு, ஆகாயத்து அதிகார பிரபு,
0: பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர்,
1: அவன் என்ன செய்யறான்? இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்.
0: He is working to do evil things by men.
1: அதனால தான் கலகம், எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம், இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள்,
0: இன் ஸ்ரீலங்கா,
1: உக்ரைன்ல யுத்தங்கள்,
0: உக்ரைன்
1: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்,
0: வார் பிட்வீன்
1: உள்நாட்டு கலகம்,
0: இன்சைட் தி கண்ட்ரி,
1: உள்நாட்டு பூசல்கள்,
0: ஆல் இன்டர்னல்
1: குடும்பத்திலே சண்டைகள்,
0: ஃபைட் இன் தி ஃபேமிலி,
1: ஒரே ஊர்லே பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை,
0: தி சேம் பிளேஸ் தே ஆர் ஃபைட்டிங்,
1: யார் செய்ய வைக்கிறது?
0: ஹூ மேக்ஸ் இட்?
1: இந்த ஆகாயத்த அதிகார பிரபு,
0: the prince of the air,
1: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்,
0: he brings the confusion.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா,
0: if you go and tell the truth,
1: போய் அறிவிச்சா,
0: if you go and tell the gospel,
1: நல்ல இந்த சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம்,
0: it's a good gospel,
1: இது நற்செய்தி தான்,
0: it is good news,
1: இயேசு தான் எங்களுக்கு வேண்டும்,
0: we need have to add Jesus.
1: அவங்களே நீங்க என்னதான் சொன்னாலும் சரி,
0: whatever you say,
1: அவங்களுக்கு அது விளங்காது,
0: they will not understand.
1: நான் யா நீ வணங்கறே இந்த இந்த இந்த நீ வணங்குற சாமி,
0: the god you worship,
1: பரிசுத்தமா இருக்குதா?
0: Is it holy?
1: இல்லையே.
0: No.
1: அசுத்த வாழ்க்கை தான இருக்குது.
0: It has evil.
1: என்ன வேணாலும் சொல்லுங்க.
0: You say anything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவன் அதை ஒத்துக்க மாட்டான்.
0: He will not accept.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இயேசு தான் பரிசுத்தர், பாவமே செய்யல.
0: Jesus never committed
1: அவர்
0: sin.
1: அவர்தான் நமக்காக மரித்தாரு.
0: He died for us.
1: சொல்லி பாருங்க,
0: tell that gospel,
1: அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
0: He will not accept.
1: உன் மேல அன்பா இருக்கிறாரு.
0: He loves you. He loves you.
1: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு.
0: He has given his life.
1: என்ன சொன்னாலும் சரி.
0: Whatever you say.
1: அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல.
0: It is not important for
1: Hallelujah.
0: him. Hallelujah.
1: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றது தான் அவன் செய்யறான்.
0: It does whatever Satan says.
1: ஏன்னா?
0: Because
1: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? முதல்ல கண்ணை பிடுங்கிட்டான்.
0: And the devil has plucked the eyes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரத்தில்
0: செகண்ட் குருந்தியன்ஸ்
1: நாலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது
0: ஃபோர் அண்ட் ஃபோர்
1: அங்கே பார்க்குறோம்
0: தேர் வி ரீட்
1: என்ன பார்க்குறோம் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிங்க ரெண்டு குருந்தியர் நாலு ஹல்லேலூயா பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான் குருடாக்கிட்டான்
0: the god of this age has blinded them
1: hallelujah
0: hallelujah
1: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்து கொள்வாங்க
0: if they have eyes they can escape
1: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா நிறைய சிறு பிள்ளைங்க தெருவுல விளையாடுற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க
0: the children used to play on the street
1: அப்படியே அவங்கள திருடி டக்குன்னு தூக்கி போட்டு காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க
0: they steal the children and take
1: 10 20 குழந்தைகளை திருடின்னு போயிடுவான் ஒரே ஆள்
0: one man can take even 10 or 20
1: திருடிட்டு போய்
0: by stealing them
1: பாம்பேல கொண்டு போய்
0: taking to Bombay
1: அங்க போய் அவங்க கண்ணுகள் எல்லாம் பிடிங்கி எடுத்துருவான் சின்ன பிள்ளைங்களை
0: he removes all the eyes
1: எதுக்கு தெரியுமா
0: for what
1: கண்ணை பிடிங்கிட்டு குருடாக்கிட்டு
0: making them blind
1: அங்க ரோட்ல உட்கார வச்சு பிச்சை கேட்க வைப்பான்
0: and ask them to
1: அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்
0: what the children do
1: அப்பா எங்க அம்மா எங்க வீடு எங்க எப்படி திரும்பி போக முடியாது انا கண்ணு குருடாய் போச்சு
0: because eyes have blinded
1: பிச்சை எடுக்க வைப்பான்
0: so making to beg
1: அதுதான் பிசாசு செய்யற வேலை
0: that is the work of the devil
1: இன்றைக்கு
0: today
1: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்
0: and he made them blind not seeing the truth
1: இந்த வேதத்தினுடைய மகிமை பார்க்க முடியல
0: they could not see the glory of
1: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto
1: god தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்
0: the lord has opened our inner eyes
1: hallelujah
0: hallelujah
1: பாருங்க நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுன்னா
0: if our eyes are opened
1: நாம தைரியமா இருக்கலாம்
0: we can be bold
1: hallelujah
0: hallelujah
1: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்
0: unless our eyes are opened
1: நம்ம மாம்ச கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்
0: if you look only through fleshly eye
1: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம் வஞ்சிக்கப்பட்டு போவோம்
0: sometimes we'll be deceived
1: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தான்
0: when the spiritual eyes are opened
1: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்
0: we can understand the glory of
1: god அது உலகம் பார்க்க முடியாது
0: world cannot see
1: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்
0: they are ordinary people
1: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான minority people
0: they are all minority people
1: இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது
0: they cannot do anything
1: இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது
0: they cannot do anything
1: என்று அவன் நினைக்கிறான்
0: they think that
1: ஆனா ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
0: second kings and sixth chapter
1: எலிசாவினுடைய வேலைக்காரன்
0: the servant of Elisha
1: adigalile veete vittu veliye varan
0: early morning he came out
1: vandu paatha ange periya raanuva nikkudu
0: big army was there
1: and the raanuva siriyarude raanuva nikkum bodhu
0: from Syria
1: avan enna seiran
0: what did he do
1: ayyo aandavare
0: alas
1: ange enna seivom pa
0: what can we do
1: namba orthar dhaan inge irukrom
0: we are alone
1: ivlo periya raanuva inge vandirukude
0: the big army has come
1: hallelujah odi poi ayya kitta solran
0: he went and told sir
1: appo thirkadesh enna seiraare
0: the prophet
1: பயப்படாதப்பா
0: fear not
1: பயப்படாத
0: fear not
1: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல
0: not only two
1: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
0: more than them
1: நம்மோடு இருக்கிறவர்கள் ஆதிகம் hallelujah
0: the one who
1: அவனுக்கு புரியல
0: he could not understand
1: என்ன இது ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க
0: thousands of people with come with chariots
1: இவரோட சாதாரணமா பதில் சொல்றாரு
0: he is answering simply
1: அப்பா முட்டி போடுப்பா
0: come on kneel down
1: அவர் மேல கை வைக்கிறாரு
0: he put the hand up
1: ஆண்டவரே கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா
0: சொன்னார் open his eyes
1: கண்ணு திறந்துச்சு
0: eyes were open
1: பார்த்தா
0: he looked
1: அங்க வந்திருக்கிற ரதம்லாம் சாதாரண ரதம்
0: the ordinary
1: சாதாரண குதிரை
0: ordinary chariot they
1: என்ன பார்க்கறான்
0: what did he see
1: அக்கினிமயமான குதிரைகள்
0: the fiery horses
1: அக்கினிமயமான ரதங்கள்
0: fiery chariots
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: இமே பயம் தேவையில்லை
0: no need fear
1: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
0: more than the people
1: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்
0: the one who is with you is greater than the one who is in the world
1: amen
0: amen
1: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்
0: the lord opened his eyes so hallelujah look unto that
1: கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது
0: and the lord opened his eyes
1: எலிசாவை சுற்றிலும்
0: around Elisha
1: அக்கினிமயமான குதிரைகளும்
0: the fiery
1: ரதங்களும்
0: and chariots
1: அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் காண்கிறான்
0: it is filled on the
1: தேவ ஜனமே
0: children of god
1: உனக்கு தெரியுமா
0: do you know
1: நீங்க தனிமையா இல்ல
0: you are not alone
1: நீ ஒரு தனி ஆள் இல்ல
0: you are not alone
1: உன்னை சுற்றிலும்
0: around you
1: எப்பொழுதும்
0: all the time
1: அக்கினிமயமான
0: குதிரைகள் fiery horses
1: அக்கினிமயமான தேவ தூதர்கள்
0: ஃபயரி ஏஞ்சல்ஸ்
1: ஆமென் அல்லாஹ் கர்த்தர் சொன்னார் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்
0: those who touch you they touch my eye
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: ஆமென்
0: ஆமென்
1: பிரியமான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும்
0: hallelujah Satan may be standing against hallelujah. us to work
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்
0: the lord is with us
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே
0: since the lord is with us
1: உரகாபாலா சந்தரபோரியானா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியாலே
0: he is fighting for us
1: hallelujah
0: hallelujah
1: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது
0: his authority cannot Amen. do anything
1: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்
0: the truth the lord is revealing
1: hallelujah
0: hallelujah
1: அந்த இருளின் சக்திகள்
0: the power of darkness
1: உன்னை மேற்கொள்ள முடியாது
0: it cannot prevail over you
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: பொழுது எத்தனை பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார்
0: how many eyes were hallelujah. opened by lord
1: amen அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் போய் பிரசங்கம் பண்ணினான்
0: பாசல் பால்
1: ஆற்றோரமாய் இருந்த சில ஸ்திரீகளுக்கு அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒருத்தி இருந்தாள்
0: and there was a lady
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது
0: when he was preaching gospel
1: hallelujah
0: hallelujah
1: பவுல் சொல்றதை உடனே அவ ஏற்றுக்கொள்ளல
0: she did not accept immediately
1: ஆனா வேதம் சொல்லுகிறது
0: the bible says
1: அந்த ஸ்திரீனுடைய ரத்தாம்பரம் விற்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்
0: the lord opened the eyes
1: hallelujah.
0: of the lady who
1: இப்பொழுது அவளுக்கு தெரிகிறது
0: now he knows
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: நல்ல கவனிங்க
0: listen
1: உங்களுக்கு வசனம் தெரியலையா
0: don't you know the verse
1: சத்தியம் தெரியலையா
0: don't you know the truth
1: உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருக்கா
0: do you have any doubt
1: பயமா இருக்குதா
0: be fear
1: இதெல்லாம் நடக்குமா
0: will it happen
1: என்கிற கேள்வி இருக்கா
0: do you have question
1: உடனே என்ன செய்ய ஆண்டவரே
0: immediately say
1: என்ன கண்ணுக்கு திறந்துருங்கள்
0: lord open my eyes
1: நான் மகிமையை பார்க்கணும்
0: let me see glory
1: தூரத்தில் உள்ள ராஜாவை
0: the king
1: மகிமையான ராஜாவை
0: the glorious king
1: என் கண்கள் பார்க்க வேண்டும்
0: let me see
1: உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும்
0: let me see your mighty
1: ஜோமணி பாருங்க
0: just pray
1: உங்களை சுற்றிலும்
0: around you
1: தேவ தூதர்கள் நிற்பார்கள்
0: angels will be around
1: hallelujah.
0: you
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: அந்த காலத்துல பாத்தீங்களா
0: in those days
1: தேவ தூதர் இந்த ராஜாக்கள்
0: the kings
1: இந்த தேர்
0: the chariots
1: சாமியாக நடந்து போவாங்க
0: they all just walk
1: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சு போவாங்க
0: they have umbrella
1: எதுக்கு அந்த கொடைன்னா
0: what for
1: திடீர்னு மழை வந்தா நனைய கூடாது
0: if the rain comes it should not be wet
1: சாதாரண மழையா இருந்தா நனைய மாட்டாங்க
0: if it is ordinary rain they will
1: heavy rain அடிச்சிச்சுன்னு வெச்சீங்க
0: if it is heavy rain
1: அவ்ளோதான்
0: that's all
1: ஆல் ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்சம் போந்துருவாங்க
0: they go to shelter
1: இதெல்லாம் கண்ணால பாத்துக்கிறேன்
0: i have seen
1: hallelujah
0: hallelujah
1: ஒருபுறே நாங்கள் ஒரு கிராமத்தில் மேல் நெடுங்கள் என்கிற கிராமத்தில்
0: once we went to a village
1: அதுல பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஒரு பாஸ்டர் இருந்தார்
0: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம்
1: வாஸ் அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்
0: now he is
1: அவரோடு கூட சேர்ந்து கொண்டு
0: with him
1: மலை மேல போய் நாங்க உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்
0: we took fasting on the mountain
1: மலை விட்டு கீழே இறங்கிறது இல்ல
0: we don't come down
1: அந்த மலை மேல டீ கடையோ எதுவும் கிடையாது
0: no tea shop in the mountain
1: ஒண்ணும் கிடையாது தண்ணி கூட கிடைக்காது
0: no water also
1: ஆனால் இப்ப போய் பாத்தீங்களா அந்த ஜபமலையின அது ஜபமலை ஆக்கிட்டார்
0: இந்த now it has become prayer mountain
1: hallelujah ஆனா அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது
0: when we were praying together
1: the dearly heavy rain மழை சரியான மழை
0: suddenly heavy rain
1: hallelujah ஆனா மழை பெஞ்ச சத்தம் கேட்டுச்சு
0: we hear the
1: ஆனா
0: voice
1: ஜபத்தை நிறுத்தல
0: we did not stop the
1: ஜபம் பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி
0: we were praying
1: கண்ண திறந்து பார்த்தா
0: and we opened our eyes
1: எங்க பார்த்தாலும் அப்படியே மழை ஆறு மாதிரி ஓடுது
0: and the water is running like river
1: நாங்க அங்க தான் முட்டி போட்டுக்கிறோம்
0: we are kneeling down there
1: எங்களை சுற்றில நாங்க முட்டி போட்டுக்கிற இடம்லாம் காய்ந்து போன தரை
0: it is dry land dry land where
1: hallelujah எனக்கு ஒண்ணுமே விளங்கல
0: we are did not understand
1: யாரோ கொடை புடிச்சு நின்ன மாதிரியே இருக்குதே
0: somehow
1: hallelujah
0: had umbrella
1: கர்த்தர் அந்த இடத்துல மழையின் நடுவிலே
0: in the midst of rain
1: நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே
0: when we were praying
1: எங்களை சுற்றிலும் மழை
0: around us
1: நாங்கள் முட்டி போட்ட இடத்துல மழையே இல்ல
0: but no rain when hallelujah we
1: கர்த்தர் கூட இருக்கிறார்
0: the lord is with us
1: மழையானாலும் சரி
0: maybe rain
1: குளிரானாலும் சரி
0: maybe cold
1: hallelujah வெயிலானாலும் சரி
0: maybe heat
1: தொண்டை

0: அவர் நம்முடைய பக்கத்திலேயே இருக்கிறார், அருகாமையிலேயே இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக்
1: கொண்டிருக்கிறது.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: Hallelujah. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: Hallelujah. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க ரெட்டில்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.
1: ரெட்டில்ஸ் லேக் நியர் பை தேர் ஆர் லாட் ஆஃப் பில்டிங்ஸ் இன் தோஸ் டேஸ்.
0: ரெட்டில்ஸ் ஏரி ஓரத்துல
1: நியர் தி ரெட்டில்ஸ் லேக்
0: நானு பாஸ்டர்மா
1: மை செல்ஃப் பாஸ்டர்மா
0: கூட ஒரு மூணு சகோதரர்கள்
1: த்ரீ பிரதர்ஸ்
0: ஹalleluya எங்களோட வருவாங்க.
1: தே கம் வித் us.
0: கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க.
1: தே பிரிங் க்ளோத்ஸ்
0: ஹalleluya. அந்த பிரதர்ஸ்ங்க எங்க துணி எல்லாம் அந்த ஏரியில தான் துவைப்பாங்க.
1: The brothers, they wash the clothes.
0: நாங்க என்ன செய்வோம்னா,
1: what we do,
0: நாங்க போய் அந்த அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு,
1: there is a
0: அங்க போய் முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணுவோம்.
1: We just kneel down in the mango garden.
0: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
1: when we pray,
0: hallelujah,
1: hallelujah,
0: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்.
1: And from morning till 5, hallelujah, we pray.
0: அதுக்கு பிறகு,
1: after that,
0: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்,
1: somebody came and said,
0: ஐயா இங்க இந்த மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டா,
1: how did you come into the mango garden?
0: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்.
1: Since it is shadow we came.
0: இல்லங்க,
1: no,
0: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி,
1: whoever comes in,
0: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க,
1: bad,
0: அவர் யாரனே பார்க்க மாட்டாரு,
1: he won't see anyone,
0: உருட்டு கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க,
1: will bring and kill them.
0: நீங்க எப்படி வந்தீங்க?
1: How did you come?
0: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: We are praying since morning.
0: அப்படியா? இங்க ஆச்சரியமா இருக்குதே.
1: It is awesome.
0: Hallelujah. கர்த்தருடைய கிருபை பாருங்க.
1: Grace of God.
0: அதே மாந்தோப்புல,
1: same mango garden,
0: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்.
1: We pray frequently.
0: ஏன்னா அங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது.
1: We could not pray.
0: அங்க தான் போய் நாங்க ஜெபிப்போம்.
1: We go there and pray.
0: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல,
1: in those days,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்ப வந்து சபை கிடையாது,
1: no churches in those days,
0: அப்ப பைபிள் காலேஜ் கிடையாது,
1: no bible school,
0: ஒண்ணும் கிடையாது,
1: nothing.
0: அப்ப கர்த்தர் கூட பேசுவார்,
1: the lord used to talk to me,
0: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்,
1: I'll give such a church, இப்படி ஒரு
0: பைபிள் காலேஜ் நீ தொடங்குவே,
1: you have to open the bible school,
0: ஊழியர்கள் எல்லாம் உருவாக்குவே,
1: you will make the
0: என்று கர்த்தர் சொன்னார்.
1: The lord said,
0: hallelujah,
1: hallelujah.
0: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று.
1: It was fulfilled after many years.
0: என்ன நடந்து தெரியுங்களா?
1: What happened?
0: Hallelujah,
1: hallelujah.
0: இப்ப பாத்தீங்கன்னா,
1: if you look at
0: தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்.
1: There is the servant of God in all districts.
0: வட இந்தியால போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு.
1: In North India you can see the servant of God.
0: இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே,
1: the church of the living God,
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்.
1: The lord made lot of servants of God.
0: எத்தனை கிராமங்களிலே,
1: in many villages,
0: hallelujah,
1: hallelujah.
0: எத்தனை வட இந்தியாவிலே,
1: in North India,
0: ஆசிய நாடுகளிலே,
1: Asia,
0: அநேக தேவ ஊழியர்களை,
1: many servants of God, அனுப்ப
0: கர்த்தர் உதவி செய்தார்.
1: And the lord made
0: அறுவடை மிகுதி,
1: ஆட்கள்
0: கொஞ்சமா இருக்கிறது,
1: the laborers are few.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை.
1: The plans of devil should not be fulfilled.
0: தோற்கடிக்கப்பட்டு போனா,
1: the Satan is defeated.
0: Hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தர் என்ன சொன்னாரோ,
1: whatever the lord says,
0: அது மாத்திரம் தான் நிறைவேறிற்று.
1: It is fulfilled.
0: இப்போ அந்த காலவேளையில கர்த்தர் சொல்றாரு,
1: in this morning the lord says,
0: என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு
1: ஸ்தோத்திரம். What does he say?
0: அவர் சொல்லுகிறது நிறைவேறும்.
1: Whatever he says it will be fulfilled.
0: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்?
1: Who can stop him?
0: யாராலும் தடுக்க முடியாது.
1: Nobody can stop.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கட்டாயமா நடக்கும்.
1: Certainly it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்.
1: One thing you understand.
0: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது,
1: when we work on for the lord,
0: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்.
1: The evil will work against us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: What the lord says.
0: சங்கீத புத்தகத்துல,
1: psalm
0: 81 சங்கீதம்
1: 81
0: 13-14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14-15 வாசிங்கன்னா,
1: 14 and 15.
0: Hallelujah. நான் எதிராளிகளை என்ன செய்வேன்? தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்தேன் திருப்புவேன். கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள் அடங்குவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன் தாழ்த்துவேன்.
1: I turn my hand against their adversaries.
0: அல்லேலூயா. முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
1: the church of the living God opened.
0: ஒரு தென்னை ஓலையில தான் நாங்கள் பந்தல் போட்டு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்.
1: We had hurt and we were conducting the service.
0: கொளுத்துறதுக்காக ஒருத்தர் திட்டம் போட்டார்.
1: One plan to fire it.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு.
1: He was in our church.
0: இப்போ இல்ல.
1: Now he is not here.
0: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்.
1: Sometime maybe
0: கொளுத்துறதுக்காக வந்தார்.
1: He came to fire it.
0: என்னாச்சு தெரியுங்களா?
1: What happened?
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: மனம் திரும்பினார்.
1: Repented.
0: இன்றைக்கு சுவிசேஷியன் ஆகிவிட்டார்.
1: Now he has become a
0: evangelist. அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவர் கேட்டா சொல்வார்,
1: He will say,
0: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
1: I came to fire the
0: church. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
1: But the Lord has saved.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
1: They come through one way.
0: ஏழு வழியாய் அவர் ஓடி போவார்கள்.
1: They run away through seven ways.
0: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்.
1: The Lord will do the judgment.
0: அல்லேலூயா அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது
1: Luke 18:7-8
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவருக்கு என்ன செய்வார் எல்லாம் சொல்லுங்க. சீக்க எப்ப செய்வார்?
1: Certainly
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே ஆளு நசுக்குவார்.
1: He will just bring down the devil.
0: உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார்.
1: Certainly you will do the judge.
0: இந்த காலையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: those who are hearing the message,
0: வாழ்க்கையில எத்தனையோ முறை அன்ன உள்ள நாள் ஆச்சு ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened so far,
0: நீ கவலைப்பட்ட நாட்கள்ல,
1: when you are worrying,
0: சீக்கிரமாக உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ கேட்டே அதை கொடுத்தாரா இல்லையா?
1: Whatever you ask, the speedily the Lord has given.
0: அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Say hallelujah.
0: சில நேரத்துல
1: sometimes
0: நன்மை பெற்றுட்ட பிறகு நம்ம மறந்துறோம்.
1: After receiving goodness we forget.
0: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல,
1: in those days,
0: ஐயோ ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened,
0: ஒரு சோர்ந்து போன நாட்கள்,
1: we were discouraged,
0: தலை குனிந்த நாட்கள்,
1: we bowed down,
0: உண்டு,
1: there were,
0: ஆனால் கர்த்தர் சீக்கிரத்துல செய்வேன் என்றார்.
1: The Lord said,
0: இன்றைக்கு அதே வார்த்தையை சொல்கிறார்.
1: Today the Lord says,
0: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்து கொண்டிருக்கிறதோ,
1: whatever it is tarrying,
0: அதை நான் சீக்கிரத்துல செய்து முடிப்பேன்,
1: I will do it speedily,
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: ஆனா சாத்தா என்ன செய்வானா?
1: What the Satan does.
0: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை.
1: His work to stop.
0: நல்லா நடக்கிறது போல இருக்கும்.
1: It looks like happening good.
0: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களிடத்தில் வர மனதா இருந்தேன்.
1: Paul said,
0: சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்.
1: But then devil stopped me.
0: சாத்தான் தடை பண்றான்.
1: The Satan stops.
0: உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை,
1: the blessings of God,
0: நடக்க போற நன்மைகளை,
1: the goodness of God,
0: அவன் தடை பண்ணுவான்.
1: He will stop.
0: ஆனால்
1: பட்
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God,
0: அவன் எவ்வளவுதான் தடை பண்ணாலும் சரி,
1: whatever stop,
0: hallelujah, நாம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது,
1: when we resist him,
0: அவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will destroy
0: him. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வாசிப்பார் 2 Corinthians 10:3 வாசிக்கும் பொழுது,
1: 2 Corinthians 10:3,
0: இதோ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: பலவீனமாக இருக்கலாம்,
1: யூ மே பி வீக்,
0: பாஸ்டர்மா கூட இங்க வரும்பொழுது பாட ஏஞ்சி நடக்கவே முடியாம தான் வந்தாங்க.
1: பாஸ்டர்மா ஈவன் could not walk properly.
0: நான் சொன்னேன்,
1: I said,
0: நீ வந்து பாடு,
1: come and sing,
0: கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார்.
1: The Lord will give the strength.
0: அதே போல அவங்களுக்கு பலன் கொடுத்தார்.
1: The Lord has given the strength. Hallelujah. To sing.
0: நம் சில வேளைகளில் பலன் குன்றி போகும் பொழுது,
1: sometimes when we have weakness,
0: கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்,
1: the Lord says, I will strengthen you,
0: சரீர பலம் நமக்கு குன்றி போகும் பொழுது,
1: when we lose our
0: தேவ பலம் நம்மை தாங்குகிறது,
1: we God's strength will support.
0: நாங்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல.
1: We don't fight with flesh.
0: நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்றது கிடையாது.
1: We don't do battle by flesh.
0: மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவாங்க.
1: The worldly people does.
0: மாம்ச பிரகாரமான மனிதர்களை வைத்துக்கொண்டு,
1: with the God, with the
0: manida balathai vaithukonde,
1: with the strength of
0: manida gnanathai vaithukonde,
1: with the wisdom of
0: ulaga gnanathai vaithukonde,
1: with the worldly wisdom,
0: anal naam appadi alla,
1: but we
0: nam enna seirom, nam maamsathandi por seigiral alla, arangalai nirmoolamaakkuvadharku தேவ பலம் எல்லாம் சொல்லுங்க. அரண்களை
1: நிர்மூலமாக்குவதற்கு
0: தேவ பலம். மறுபடியும் சொல்லுங்க.
1: To destroy the forts,
0: எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும்
1: again and again. Pulling down of strongholds.
0: ரெண்டு காரியத்தை நிர்மூலமாக்குறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்.
1: Two things the Lord is destroying.
0: உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அரண்,
1: the forts which is stopping, the man's fort,
0: அதை உடைப்பார்.
1: The Lord will break it.
0: இரண்டாவது,
1: secondly,
0: ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம்.
1: Verse 5.
0: தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக. அல்லேலூயா.
1: Casting down imagination.
0: யார் ஒருத்தன் தேவனை ஆண்டவரை அலட்சியப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவனுக்கு ஒரு மேட்டிமை அல்லது அவனுக்கு ஒரு கர்வம் உண்டாகிறதோ,
1: whoever exalting himself against God,
0: amen, கர்த்தர் அந்த தர்க்கத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்குதமான எல்லா மேட்டிமையும் என்ன செய்வேன் சொல்கிறார், நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will cast down all the imaginations.
0: வாசிக்கும்படி
1: Isaiah 54.
0: உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்.
1: No weapon.
0: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது.
1: ஹாலேலூயா. No weapon that is formed against you shall prosper.
0: ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: சத்ருவை விரட்டி அடிக்க,
1: to drive away the devil,
0: யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
1: in Job's
0: அனுமதித்தார்.
1: The Lord permitted it.
0: ஆனால் புதிய ஏற்பாட்டில்,
1: the New Testament,
0: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
1: He is not allowing devil to do
0: work. மிக தெளிவா சொல்லிட்டாரு.
1: The Lord told very
0: clearly, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான்,
1: the prince of the world is coming.
0: அவன் என்னத்தில் ஒன்றுமில்லை.
1: He has nothing in me.
0: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
1: He has judged right now.
0: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
1: He is judging him.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the devil.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the Satan.
0: Hallelujah. Hallelujah. ஆகவே தான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி வரும்பொழுது,
1: when the Satan comes against us,
0: 59 அதிகாரம்
1: Isaiah 59
0: வசனத்தை வாசிக்கிறோம்.
1: 19.
0: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். Hallelujah.
1: The Lord will hoist Alleluia. His flag
0: Alleluia.
1: against the devil.
0: ஆகவே தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says don't get fear about the horses or chariots.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
1: They come through one way and Hallelujah. go through seven
0: ways. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
1: He is doing battle for you.
0: Hallelujah.
1: பெரிய
0: பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய்.
1: Hallelujah. You become flat.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செருபாபேலுக்கு முன்பதாக,
1: before Zerubbabel,
0: சமபூமியாவாய்,
1: will become flat.
0: Hallelujah. எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சொல்லுங்க எல்லாரும்.
1: Be bold and say,
0: எம்மாத்திரம்,
1: who are you?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சவால் விட்டு சொல்லுங்க.
1: You can challenge and say,
0: Hallelujah. ஆகவே அந்த பிசாசுனுடைய தந்திரங்கள்,
1: the works of
0: இருளின் அதிகாரங்கள்,
1: power of darkness,
0: எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுதலையாக்க,
1: not to deliver us.
0: Hallelujah. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து திருப்பி இப்போ ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
1: The Lord has turned us
0: towards ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
1: We are in the amazing light.
0: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18
1: Acts 26:18
0: ஹalleluya. யாரா படிங்க அப்போஸ்தலர் 26:18
1: 26:18 Acts.
0: ஹalleluya. இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் அல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு, அல்லேலூயா.
1: From darkness to light.
0: Amen. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom for Satan.
0: சாத்தானுக்கு தேவ தூதர்கள், அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
1: Satan has his angels.
0: அந்த ராஜ்யத்தை, அந்த தூதர்களை,
1: the angels,
0: அந்த இருளின் அதிகாரத்தை,
1: the darkness,
0: அல்லேலூயா, அவனுடைய வல்லமை,
1: his power.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சமாயிருந்த நாட்களில்,
1: when he was in flesh,
0: அவர் என்ன செய்தாராம்,
1: what did he do,
0: பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும், அல்லேலூயா, சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஏன்னா அவர் வந்ததே எதுக்கு வந்தார்? லூக்கா 12:31 வாசித்து பாருங்க. லூக்கா 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
1: ஜட்ஜ்மென்ட் ஹஸ் கம்.
0: நியாய தீர்ப்பு.
1: ஹalleluya.
0: இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
1: The prince of the world, alleluya, is rejected.
0: Alleluya. அவனை கர்த்தர் அப்பயே தள்ளிட்டார்.
1: The Lord has pushed him back.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: புறம்பே தள்ளிட்டார்.
1: Yes, pushed him outside.
0: நாம் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
1: And Revelation 12:10.
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What did we read?
0: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே,
1: Child of God,
0: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக,
1: not to blame against you,
0: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
1: He always is blaming you.
0: குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
1: The devil finds fault in you.
0: என்ன குற்றத்தை போடலாம்?
1: What fault we can put?
0: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது,
1: when they blame Daniel,
0: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள். ஆனால் தானியேலோ வெளியே வந்தான். ஒரு சேதமும் அடையவில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யார் எழும்புவார்களோ அவர்களையே ஆண்டவர் நியாயம்
1: தீர்ப்பார்.
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், எதிர்த்து
1: நில்லுங்கள்.
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: Then he will flee away.
0: Alleluia.
1: Alleluia.
0: சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்.
1: Victory comes from God.
0: ஜெயம் கர்த்தருடையது.
1: Victory belongs to God.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: Revelation 12:11.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
1: though it is death,
0: அதற்கு தப்பும்படி,
1: not to escape,
0: ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்?
1: அவருடைய
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்,
1: the blood of the lamb,
0: சாட்சியின் வசனம்,
1: the word of
0: witness. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
1: I am washed by the blood of the lamb.
0: எனக்குள்ள ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவன கையை உயர்த்தி காண்பி.
1: I have the word of
0: Alleluia.
1: testimony.
0: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜெயிக்கிறீங்க.
1: With this you overcome.
0: Alleluia. Alleluia.
1: Alleluia.
0: இன்னைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல.
1: And the message is not for defeated ones.
0: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.
1: Open your mouth.
0: நான் ஜெயிக்கிறவன்.
1: I am born to take victory. I am to take victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிள்ளைகளே,
1: children,
0: வாலிபரே, பெரியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்.
1: You take victory.
0: 1 John 2:13 வாசிக்கிறோம்.
1: 1 John 2:13.
0: பிதாக்களே, ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் அல்லேலூயா. நீங்க வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
1: லஸ்ட் ஆஃப் தி ஃப்ளஷ்,
0: பாவ இச்சையில,
1: அந்த லஸ்ட் ஆஃப் ஐஸ்
0: விழுந்து போயிடுறாங்க.
1: They fall.
0: அவங்களால அதை மேற்கொள்ள முடியல.
1: They could not overcome.
0: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
1: I don't want to do sin.
0: நான் விழுந்துட்டேன்.
1: But I am fallen.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பிசாஸ் சொல்வான்.
1: Devil will say.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பாவம் செய்ய பரவால.
1: You continue to do sin.
0: என்று இன்னும் अनेक பாவங்களை செய்ய வைப்பான்.
1: He will bring many more sins.
0: இன்னைக்கு अनेक வாலிபர்கள்,
1: many youth.
0: நான் தோத்து போயிட்டேன்.
1: I am defeated.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
1: The Lord has forsaken me.
0: என்று ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
1: They are going away from the Lord.
0: Hallelujah. ஆனாலும் வாலிபனே,
1: oh young man.
0: Hallelujah. உன் இளமையில சந்தோஷப்படு.
1: You rejoice at the time of
0: வாலிபனாக உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்.
1: Let your heart give.
0: நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றிலும் நட.
1: You walk according to your sight.
0: ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
1: Understand that the Lord will bring to the judgment.
0: இப்பொழுதே தேவனிடத்தில் ஓடி வா.
1: Come to the Lord.
0: இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: வாலிபரே,
1: oh young man.
0: பிள்ளைகளே,
1: oh children.
0: Hallelujah. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the
0: பிள்ளைகளே,
1: children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the wicked.
0: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen us in order to take victory.
0: Hallelujah.
1: Against the devil.
0: 14th வசனத்த வாசிக்கும் பொழுது,
1: in 14
0: இல்ல 14 1 யோவான் 2 14 ல
1: பிதாக்களே,
0: father, வாலிபரே, பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க?
1: How did you overcome?
0: தேவ வசனம்.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: The word of God.
0: இந்த காலை வேளையிலே நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம்.
1: In this morning it may be heat.
0: நேரம் அதிகமா இருக்கலாம்.
1: Maybe time is over.
0: ஆனாலும்
1: but
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
1: That is not so important.
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக.
1: The word of God.
0: அதை நாம் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளாவிட்டா,
1: if we don't keep it in our heart,
0: சாத்தான் உங்களை தோற்கடிச்சிருவான்.
1: Satan will defeat us.
0: இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க,
1: many believers,
0: பேருக்கு கிறிஸ்தவங்க,
1: namesake Christians,
0: ஆனா அவங்க இஷ்டமா வாழ்வாங்க.
1: They live as they like.
0: அவங்க நினைக்கிறதை செய்வாங்க.
1: They do whatever they like.
0: அவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நூதன சீஷர்கள்,
1: they are all the disciples.
0: நூதன சீஷர்கள தான் பிசாசு பிடிக்கிறான்.
1: The devil is catching them.
0: 1 யோவான்
1: for John
0: 5வது அதிகாரம்
1: 5
0: 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
1: 19
0: நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று. அது 1 தீமோத்தேயு
1: 1 தீமோத்தேயு
0: 3 அதிகாரம்
1: 3
0: 6வது வசனம்
1: 6
0: அவன் இரும 1 தீமோத்தேயு 3 6
1: 1 தீமோத்தேயு 3 and 6
0: அவன் இருமாப்படைந்து பிசாஸ் பாருங்க, நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா சில விசுவாசிங்க.
1: அவங்க
0: எல்லா விசுவாசி போல கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: They will not obey.
0: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க.
1: They will not be witness.
0: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க.
1: Whatever they like they do.
0: நான் கிறிஸ்தவன்.
1: But I am Christian.
0: நான் ரட்சிக்கப்பட்டவன்.
1: I am saved.
0: நானும் ஜெபம் பண்றேன்.
1: I also pray.
0: நானும் பைபிளை தூக்குறேன்.
1: I take the Bible.
0: ஆனா நூதன சீஷன்.
1: But
0: அவனுக்கு கூட இருக்குறது என்ன தெரியுமா? இருமாப்பு.
1: And
0: என்னது?
1: The pride.
0: இருமாப்பு.
1: The pride.
0: அந்த இருமாப்பு இருக்கிற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்.
1: He will not obey at all.
0: அப்படிப்பட்டவங்களை பிசாசு என்ன செய்றான்?
1: What the devil does.
0: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷாதனா இருக்க கூடாது. 7வது வசனத்துல வாசிக்கிறோம்,
1: அவன்
0: நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அல்லேலூயா.
1: என்ன
0: செய்யக்கூடாது?
1: You should not be fallen into the
0: Hallelujah. எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: Those who commit sin is made out of devil.
0: 1 John 3:8.
1: 1 John 3:8.
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: Those who commit sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த இருமாப்புள்ள விசுவாசி,
1: the prideful believers,
0: பிசாசினுடைய கண்ணிலே போய் சிக்கிக்கொண்டு,
1: they are entangled with the snare of the devil,
0: தவிப்பாங்க.
1: They commit sin.
0: அப்பொழுது அவனால் ஒண்ணு செய்ய முடியாது.
1: They could not do anything.
0: அதான் கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய
1: children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: கர்த்தருடைய வசனம் விதைக்கும் பொழுது,
1: when we show the word of God, how many of you listening?
0: மறுபடியும் நல்ல வசனத்தை கேட்கும் பொழுது,
1: when they hear the word of God,
0: சத்தியத்தை கேட்கும் பொழுது,
1: when they hear the truth,
0: ரொம்ப உற்சாகம்,
1: cheerfully,
0: ரொம்ப தைரியம்,
1: boldly,
0: ரொம்ப நம்பிக்கை,
1: with a hope,
0: ரொம்ப திட நம்பிக்கை,
1: very firm.
0: சரி, கேட்டுக்கோ.
1: Let them listen.
0: கேட்டுக்கு வெளியே வரும் பொழுது,
1: when they come to the gate,
0: பொல்லாங்கன்,
1: the evil,
0: விதைத்த வசனங்களை என்ன செய்வான், பொறுக்கிக் கொள்வான்.
1: The wicked picks up away the word.
0: Hallelujah. எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை?
1: Where do we read?
0: Hallelujah. பொல்லாங்கன் விதைத்த வசனங்களை என்ன செய்யறானா? மத்தேயுவின் சுவிசேஷம்
1: Matthew
0: 13 அதிகாரம்
1: 13
0: 19 வசனத்தை படிங்க சீக்கிரமாக.
1: 19
0: ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் யாரு? நல்லா கேட்ட வசனத்தை,
1: he heard word of God.
0: இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே,
1: before you reach home,
0: இந்த வாசலை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே,
1: before you leave the gate,
0: உங்க இருதயத்துல இருந்து அவ்வளவு வசனத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துருவான்.
1: He will pluck away all the word of God.
0: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
1: That is the trick of the devil.
0: ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால் ஒண்ணும் செய்ய முடியாது.
1: When you have the word of God, he cannot do anything.
0: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா,
1: when the word of God is taken,
0: அவங்கள தாக்குறது ரொம்ப சுலபம்,
1: easier to attack you.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: பிசாசானவன்,
1: the devil,
0: hallelujah,
1: amen,
0: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து,
1: he works in our lives,
0: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு,
1: not to be taken,
0: hallelujah,
1: away.
0: அவனுடைய கிரியைகளை எல்லாம்,
1: all his works,
0: எதிர்த்து நிற்கத்தக்கதாக,
1: to resist him.
0: Hallelujah. நம்ம விரோதம் செய்ய அவன் நின்னுட்டே இருக்கிறான்.
1: He is standing against.
0: Hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க, சகரியாவின் புத்தகம்,
1: சகரியா
0: 3rd chapter,
1: 3rd chapter,
0: முதலாம் வசனம் 2nd வசனத்தை பாருங்க,
1: 1 and 2.
0: சகரியா 3:1-2.
1: சகரியா 3:1-2.
0: அக்கினின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
1: அல்லேலூயா.
0: இந்த வசன சங்கீதம், இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
1: I cannot forget Zechariah 3. Hallelujah. Hallelujah.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: many years ago,
0: நம்முடைய மூப்பர் அவர்கள்,
1: அவர் எல்டர்,
0: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்தில் அவருக்கு,
1: the big trouble in his body,
0: அப்படியே துடிக்கிறார்,
1: he is struggling,
0: எல்லா சொந்தக்காரர் அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க, வீடு ஃபுல்லா வெறும் ஜனம்தான்,
1: relatives have come.
0: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க,
1: நான்
0: அப்பதான் ஊழியத்தை வளர்ந்துட்டு வரேன்,
1: I was growing in the ministry,
0: வந்து பார்த்தா,
1: when I came there,
0: அவர் கஷ்டப்படுறாரு,
1: he is struggling,
0: ஒண்ணு செய்ய முடியல,
1: he could not do anything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு.
1: I got fear.
0: நான் ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: Again I came back.
0: வீட்டுக்கு வந்து கதவை சாத்தினேன்.

0: get fear.
1: அக்கினியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்.
0: I have brought him out.
1: ஒண்ணு நடக்காது.
0: Nothing will happen.
1: இந்த வசனம் கடச்ச உடனே எனக்கு போன் கால் வருது.
0: After hearing this word,
1: விடுதலை கடச்சிச்சையா?
0: I got the deliverance.
1: நல்லா ஆயிட்டாரு. Hallelujah.
0: I became all right.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்புறம் மூப்பரையாட்ட கேளுங்க, சொல்லுவாங்க அது உண்மையா போய்யா.
0: Hallelujah. And you can ask whether it is true or not.
1: நிறைய சாட்சிகள் உண்டு.
0: A lot of testimonies.
1: என்ன சொல்ல வரேன் தேவ ஜனமே?
0: What I am trying to say.
1: அல்லேலூயா. என் தாசன் ஆகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயான்னு அந்த காலத்துல கேட்டார்.
0: Have you noticed my
1: இந்த காலத்துல அப்படி இல்ல.
0: This time not like that.
1: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு, உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்.
0: One side
1: விரோதம் செய்ய.
0: He is doing evil against you.
1: கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்.
0: The Lord will rebuke you.
1: கர்த்தர் சாத்தானை யோபுனுடைய புத்தகத்துல அவங்ககிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா?
0: Are you thinking that the Lord is talking to Satan?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சாத்தான வெக்கப்படுத்துறதுக்கு தான் அவங்ககிட்ட பேசுறாரு.
0: And the Lord is talking to him to become ashamed.
1: Hallelujah. அவனால ஒண்ணும் செய்ய முடியல.
0: He could not do anything.
1: கர்த்தர் கடிந்து கொண்டார்.
0: The Lord rebuked him.
1: பாருங்க, வேற கடைசா நான் ஒன்னு சொல்லி முடிக்க போறேன்.
0: The lastly I say.
1: வேதத்துல பேதுரு, யூதாஸ்,
0: Peter and Judas.
1: யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்.
0: Judas committed
1: suicide. ஆண்டவர் காட்டி கொடுத்தான்.
0: He betrayed.
1: காரணம் என்ன?
0: Why?
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
0: The Satan entered. Hallelujah. Into him.
1: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
0: Satan entered into him.
1: ஏன் புகுந்தான்?
0: Why did he enter?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இடம் கொடுத்தாரு, புகுந்தாரு. Hallelujah.
0: Even the room.
1: அவ்வளவுதான்.
0: That's all.
1: ஆனா பேதுருக்குள்ள
0: in Peter
1: சாத்தான் கிட்ட போயிட்டாரு.
0: He
1: ஆனா தொட முடியல.
0: Satan could not touch him.
1: அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, சீமோன் பேதுருவே,
0: ஓ சைமன் பீட்டர்,
1: ஹல்லேலூயா, உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் இடத்துல என்ன செய்றான்? உத்தரவு கேக்குறான் பா.
0: The devil asked to shift you.
1: ஆனா நானோ,
0: but I,
1: ஹல்லேலூயா,
0: but I,
1: நானோ,
0: but I,
1: உன் விசுவாசம்
0: faith
1: ஒழிந்து போகாதபடி
0: should not be spoiled.
1: உனக்காக வேண்டிக்கொண்டே.
0: I prayed for you.
1: அல்லே தேவ ஜனமே,
0: oh God's people,
1: தேவ ஜனமே,
0: oh God's people,
1: நீ போராடும் பொழுது,
0: when you struggle,
1: நீ சோதனையில போராடும் பொழுது,
0: when you struggle,
1: நீ கஷ்டப்படும் பொழுது,
0: when you suffer,
1: யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி,
0: you may not,
1: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது. எதற்காக தெரியுமா? உன்னை சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. எல்லாரும் எழுமே நிற்போமா? எல்லாரும் எழுமே நிற்போமா? இந்த கால வேளையிலே தேவ ஜனமே, இதோ கடைசி காலத்துல வந்துட்டோம். கற்புள்ள கன்னிகையாகிய சபையை சாத்தான் வஞ்சிக்கிறதற்கு இடம் தேடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பழைய பாம்பாகிய சத்துரு, வலு சர்பம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அக்னி மதிலாய் இருக்கிறார். சபை அவருடைய மனவாட்டி. அந்த மனவாட்டியை தொட முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை
0: ஸ்தோத்திரங்க.
1: மகிமையை செலுத்துங்க.
0: ஹல்லேலூயா.
1: எல்லாரும் வாயில்
0: திறக்கப்படட்டும்.
1: கர்த்தரை துதிக்கிற இந்த வேளையில
0: when you praise,
1: சத்துரு வெட்கப்பட்டு ஓட போறான்.
0: சத்துரு
1: வெட்கப்பட்டு ஓடுறான். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி.
0: கர்த்தரை
1: மகிமைப்படுத்து. எல்லாரும் இந்த வேளையில துதிக்கிற வேளையில ஸ்தோத்திரிக்கிற வேளையில தேவ வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் வாயில் திறக்கப்படட்டும்.
2: கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து

நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 1:21 முதல் 2:10 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலன் எருசலேமிலே அப்போஸ்தலர்களோடு செலவு செய்த நாட்களை குறித்து கற்றுக்கொண்டோம். மேலும் பவுல் அப்போஸ்தலன் மற்ற சீஷர்களைப் போல இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் வாழவில்லை என்றாலும், இயேசு கிறிஸ்து தனியாக பவுல் அப்போஸ்தலனை சந்தித்து பேசிய போது சத்தியத்தை சரியானபடி அறிந்து கொண்டார். அதையே அவர் பிரசங்கிக்கிறவர் ஆனார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 2:11 முதல் 19 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே சீமோன் பேதுருவோடு கூட அந்தியோகியாவிலே நடைபெற்ற சம்பவம் என்ன, அந்தியோகியா திருச்சபையிலே காணப்பட்ட பிரச்சனை என்ன, ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் போதுமா என்பதை விவரமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் கலாத்தியர் 2:11 முதல் 19 வரை சிந்திக்கப் போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து எழுதும் இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அரபு தேசத்திலே அவருடைய அனுபவத்தை குறித்து சிந்தித்தோம். எருசலேமிலே அவர் அப்போஸ்தலர்களோடு செலவு செய்த நாட்களை குறித்து பார்த்தோம். இப்பொழுது சீமோன் பேதுருவோடு கூட அந்தியோகியாவிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். அந்தியோகியா திருச்சபையிலே பெரும்பான்மையானோர் யூதர் அல்லாதவர்கள். யூதர்களும் இருந்தார்கள், கிரேக்கர்களும் இருந்தார்கள். ஆதி திருச்சபை எப்படி செயல்பட்டு வந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அங்கே நடைபெற்ற இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய ராப்போஜனம் தொடர்பாக அங்கே ஒரு அன்பின் விருந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இதை குறித்து 1 கொரிந்தியரிலே அவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் உணவு நேரத்திற்காக சேர்ந்து வந்திருக்கிறார்கள். அது அன்பின் விருந்து. கர்த்தருடைய ராப்போஜனத்தை ஆசரிக்கும் முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய விருந்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். யூதர் அல்லாத மக்களும் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே சேர ஆரம்பித்த பொழுது அங்கே ஒரு பிரச்சனை உருவெடுத்தது. அந்தியோகியா திருச்சபையிலே ஏற்கனவே விசுவாசியாக இருந்த யூதர்களுக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை சாப்பிட்ட எந்த ஒரு அனுபவமும் இல்லை. அந்த சபையிலே புதிதாக வந்து சேர்ந்த யூதர் அல்லாதவர்கள் ஒரு காலத்திலே விக்கிரக ஆராதனையிலே இருந்தவர்கள். எனவே அப்படிப்பட்ட உணவை புசிப்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே வழக்கமாயிருந்தது. பண்டியின் இறைச்சியையோ மோசேயின் பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சுத்தமில்லாத மிருகம் என்று சொல்லப்படுகிற எந்த மிருகத்தையும் அவர்கள் புசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலே வளர்க்கப்பட்டிருந்தார்கள். அப்படியென்றால் யூத கிறிஸ்தவர்களை புண்படுத்தாதபடி என்ன செய்வது? அந்தியோகியாவிலே 2 பந்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று யூதர்கள் சேர்ந்து உணவருந்தும் இடம், மற்றும் ஒன்று யூதர் அல்லாத மற்ற ஜனங்கள் உணவு உட்கொள்ளும் இடம். பவுல் அப்போஸ்தலன் யூதர் அல்லாத மக்களோடு உட்கார்ந்து உணவருந்தினார். அவர் ஒரு யூதராக இருந்தாலும் யூதர் அல்லாதவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தினார். ஏனென்றால் அவருடைய அறிவுப்படி மாம்சத்தை உட்கொண்டாலும் சரி உட்கொள்ளாவிட்டாலும் சரி எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் சாப்பிடும் உணவுப் பொருளுக்கும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். பேதுரு அந்தியோகியா திருச்சபையை பார்வையிட வந்தபொழுது இது அவருக்கு முழுவதும் புதிய ஒரு அனுபவமாய் இருந்தது. அவர் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சுத்தமில்லாதது என்று சொல்லப்படுகின்ற எந்த உணவையும் அவர் புசித்ததில்லை. ஞாபகம் இருக்கிறதா, கொர்நேலியுவின் வீட்டிற்கு செல்லும் முன்னதாக தேவன் அவருக்கு காட்டிய ஒரு தரிசனத்திலே தேவன் அடித்து புசி என்று சொன்னபொழுதும் சுத்தமில்லாத மிருகத்தை நான் புசிப்பதில்லை என்று சொன்னார். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 10:13-15 இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பேதுரு ஒரு விசுவாசியாய் இருந்தாலும் அந்தியோகியாவிற்கு வந்தபொழுதும் யூதர்களின் பாரம்பரியத்தை பின்பற்றினார். பேதுரு அந்தியோகியா திருச்சபைக்கு வந்தபொழுது யூதர்கள் சாப்பிடுவதற்காக ஒரு பந்தியும் மற்ற விசுவாசிகள் சாப்பிடுவதற்காக மற்றொரு பந்தியும் இருக்க கண்டார். இதை குறித்து பேதுரு எப்படி செயல்பட்டார் என்பதை நன்றாக கவனியுங்கள். கலாத்தியர் 2:11-12 மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். சற்றே கற்பனை செய்து பாருங்கள், பவுலப்போஸ்தலன் அந்தியோகியாவில் இருந்தபொழுது சாப்பிடும் நேரம் வந்தது. பேதுரு யூத விசுவாசிகளோடு போய் உட்கார்ந்து சாப்பிட துவங்கினார். பவுலப்போஸ்தலன் அதே வேளையிலே புறஜாதி மக்களோடு சாப்பிடும்படியாய் உட்கார்ந்தார். பவுலப்போஸ்தலன் உணவு உட்கொண்ட மேஜையிலே யூதர் வழக்கமாக சாப்பிடாத சில ஆகாரங்களை பேதுரு கவனித்தார். மாலையிலே பவுலப்போஸ்தலனோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, நீர் பல வகையான உணவுகளை சாப்பிட்டீரே, அது நன்றாக இருந்ததா? அதை நான் சாப்பிட்டதில்லையே என்று கூறியிருந்திருப்பார். பவுலப்போஸ்தலனும், மிக நன்றாக இருந்தது, நாளைக்கு நீங்களும் சாப்பிடுங்களேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். நான் அந்த உணவையெல்லாம் புசித்தால் பிரச்சனை ஒன்றுமில்லையே என்று பேதுரு கேட்டிருக்க வேண்டும். அதற்கு பவுல், என்னுடைய அறிவுப்படி அதிலே தவறு ஒன்றுமில்லை, நீங்களும் ஏன் சாப்பிடக்கூடாது என்று கேட்டிருந்திருக்க வேண்டும். எனவே அடுத்த நாள் பேதுரு யூதரல்லாத விசுவாசிகளோடு உட்கார்ந்து அவர்களுடைய உணவை சாப்பிட்டிருக்க வேண்டும். கிருபையின் காலங்களுக்குள்ளே இருக்கிற நாம் எந்த ஒரு உணவிற்கும் அடிமையாக கூடாது. எதை நாம் சாப்பிடுவதிலும் தவறில்லை என்று பவுல் உரைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சரி மாலையிலேயும் நான் உங்களுடனேயே சாப்பிடுகிறேன் என்று பேதுரு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மாலையிலே உணவருந்தும் நேரம் வந்தபொழுது எருசலேமிலிருந்து வந்த சில திருச்சபை தலைவர்களை பார்த்து, ஐயோ யாக்கோபு வந்திருக்கிறாரே, நான் எப்படி போய் அந்த புறஜாதி மக்களோடு சாப்பிடுவது? சரி, இன்றைக்கு நான் யூதர்களோடு போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று அவர் இடமாறி இருக்க வேண்டும். இதை பவுலப்போஸ்தலன் கவனித்துத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கலாத்தியர் 2:13-14 வசனங்கள், மற்ற யூதரும் அவருடனே கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரி

யூதர்களோடு போய் சாப்பிடும்படியாகி உட்கார்ந்தது தவறான மாய்மாலமான ஒரு காரியம் என்று பவுல் கண்டிக்கிறார். எருசலேமிலிருந்து வந்த யூத கிறிஸ்தவ தலைவர்கள் பிரமாணங்களுக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். எனவே அவர்கள் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறதில்லை. அதேவேளையிலே மற்ற விசுவாசிகள் அவர்களுக்கு விருப்பமான உணவை சாப்பிடுவதை குறித்து மனம் திறந்தவர்களாய் இருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் கடிந்து கொள்வதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? முதலாவதாக, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதிலேயும் வசதி இருந்தால் கைக்கொள்வது, வசதி இல்லாவிட்டால் விட்டுவிடுவது என்பது சரியான கொள்கை அல்ல. புறஜாதியான விசுவாசிகள் வாழ்வது போல வாழ்வது சரி என்று சீமோன் பேதுரு கூறுவார் என்றால், அவர்கள் யூத மக்களைப் போல வாழ வேண்டும் என்று எப்படி விரும்பலாம்? அவர் பந்தியிருந்த இடத்தை மாற்றியதிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு கருத்தை பேதுரு வெளிப்படுத்திவிட்டார். யூதரல்லாத விசுவாசிகள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழாமல் இருந்தாலும் அதுவும் சரி என்று பேதுரு கூறும்பொழுது அது அந்த யூதரல்லாத விசுவாசிகளுக்கு கேடான காரியமா? இல்லை. சீமோன் பேதுரு நியாயப்பிரமாணத்திற்கு வெளியே வாழ விடுதலை பெற்றிருக்கும் பொழுது அந்த யூதரல்லாத கிறிஸ்தவர்களும் அப்படி வாழ்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் பவுலினுடைய வாக்குவாதம். இந்த முகவுரை செய்திகளோடு கலாத்தியர் நிறுவத்தின் முக்கியமான சித்தாந்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். அதுதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது. இந்த பகுதியிலே பவுலப்போஸ்தலன் ஒரு உறுதியான யூதராயிருந்து இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். கவனியங்கள், கலாத்தியர் 2:15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அந்நாட்களிலே வாழ்ந்த யூத மக்கள் யூதரல்லாத மக்களை பாவிகளைப் போல பார்த்தார்கள். எனவே பவுலின் கடிந்து கொள்ளுதல், நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற முயல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை உணர்த்துகிறது. கலாத்தியர் 2:16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு இது மிக தெளிவான ஒரு வாக்கியமாயிருக்கிறது. இன்றைக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கற்பனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு இந்த வசனம் பிரச்சினைக்குரிய வசனமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று யாரும் கூறுவார்கள் என்றால் அது நற்செய்தியை பாழாக்குகிறதாயிருக்கிறது. இங்கே பவுல் என்ன கூறுகிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். ஒரு யூதனானவன் நியாயப்பிரமாணத்தை பின்னாலே விட்டுவிட வேண்டும் என்றால், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மாத்திரமே போதும், நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லும் பொழுது எப்படி யூதரல்லாத மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வர வேண்டும் என்று சொல்ல முடியும்? அதுதான் அவருடைய கேள்வி. இதை குறித்துத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 15 நாம் பார்க்கிறது போல எருசலேம் ஆளுகை குழுவானது வாதித்தது. யூதரல்லாத பிற சமயத்து பின்னணியத்திலிருந்து வந்த விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வருகிறார்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டவர்கள் இரட்சிப்பிற்காக நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வர வேண்டியதில்லை. இது மிக தெளிவாக அன்று உறுதி செய்யப்பட்டது. ஒரு கிரேக்க விசுவாசி நியாயப்பிரமாணத்தின் கீழே நீதிமானாக்கப்பட முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஒரு யூதனாலேயே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யூத ஜனங்கள் 1500 இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அதை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்பொழுது ஏன் யூத மார்க்கத்தல்லாத விசுவாசிகளை இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியும்? புறஜாதியான விசுவாசிகள் ஏற்கனவே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு விட்டார்கள். எனவே கிருபையிலிருந்து திரும்ப நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் திரும்புவார்கள் என்றால் அது முட்டாள்தனமான ஒரு செயலாயிருக்கும். யூதர்களையே நியாயப்பிரமாணம் நீதிமானாக்க முடியவில்லை. அப்படியென்றால் மற்றவர்களை அது எப்படி ஆக்க முடியும்? நன்றாக கவனியுங்கள். நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்தவர்களாயிருக்க முடியும். ஆந்த்ரோபாஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு மனுக்குலம் என்று பொருள். அவ்வாறு சொல்லும்பொழுது அது எல்லா மனிதர்களையும் குறிக்கிறது. இன வித்தியாசமோ நிற வித்தியாசமோ இல்லாமல் எல்லா மனிதர்களையும் குறிக்கிற வார்த்தை அது. எந்த ஜாதி மத பேதமோ இனமொழி வித்தியாசமோ அங்கே

மனுக்குலம் எல்லாமே ஒன்றுதான் என்று அர்த்தம் கொடுப்பதுதான் அந்த வார்த்தை. தேவனுக்கு முன்னதாக சிலுவைக்கு முன்பாக மனுக்குலம் முழுவதும் ஒரே தளத்திலே தான் இருக்கிறது, சமநிலையிலே தான் இருக்கிறது. அதாவது நாம் எல்லாரும் பாவிகளே, நீங்களும் பாவிகள், நானும் பாவி. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. தேவனுடைய பார்வையிலே நாம் எல்லாரும் பாவிகள்தான். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லும் பொழுது எல்லாவித சட்ட திட்டங்களையும் அது குறிக்கிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சேர்ந்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்வார்கள் என்றால் அது தவறு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை பெற்றால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வதும் தவறு. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்வதும் தவறு. எனவேதான் கிரியைகளினாலே எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு தேவனால் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவன் எதையுமே செய்ய தேவையில்லை என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ அனுபவத்திற்கும் மற்ற எல்லா சமயங்களுக்கும் உள்ள வேறுபாடு. பொதுவாக அநேகர் சொல்வது என்ன? நீங்கள் முக்தி அடைய வேண்டுமென்றால், பரலோகம் செல்ல வேண்டுமென்றால், கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அல்லது இதை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் வேத புத்தகம் என்ன சொல்கிறது? நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். மனிதன் செய்ய முடியாத ஒன்றை தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தபடினாலே மனிதன் அதை நம்பினால் மட்டும் போதும். வேறு எதையும் அவன் செய்ய தேவையில்லை. இப்பொழுது 1 கொரிந்தியர் நிருபத்திலே ஒரு முக்கியமான வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்பொழுது எனக்கும் உங்களுக்கும் நேராய் வருகிற கேள்வி என்னவென்றால், இயேசுவை எப்படி சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியும்? நீங்கள் கிறிஸ்துவண்டை வந்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவிலே கிடைக்காத ஒன்று பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தருவார், அதை நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால் எபிரேயர் 3:3 நீங்கள் தவறு என்று சொல்கிறீர்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். மேலும் செய்யப்பட வேண்டிய எதுவும் இல்லாதபடியினால்தான் அவர் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். செய்யப்பட வேண்டிய ஏதாவது இருந்திருக்கும் என்றால் நிச்சயமாக அதையும் செய்து முடித்துவிட்டுத்தான் அவர் உட்கார்ந்திருப்பார். எனவே அவர் எனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் அவ்வாறு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறதை சற்றே கவனியுங்கள். யோவான் 16:13-14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவார். கிறிஸ்து கொடுக்கும் வெகுமதிகளை, வரங்களை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து யார் யாருக்கு எதை கொடுக்க சித்தமாயிருக்கிறாரோ அதை தூய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நமக்கு தேவையான எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார், ஆதியும் அந்தவுமாயிருக்கிறார். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதனாலே இதை நாம் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலேயே எல்லா மனுஷரும் நீதிமானாக்கப்படுகிறார்கள். நீங்கள் எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் சரி, எந்த பின்னணியத்திலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை நீதிமானாக்குகிறார். அதோடு கூட ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை. கலாத்தியர் 2:15 இறுதியிலே பார்ப்போம் என்றால்,
விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு கூறும்பொழுது அவர் தன்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறார். அடுத்ததாக யூத ஜனக்கூட்டத்தை குறித்து அவ்வாறு பேசுகிறார். அதாவது அப்போஸ்தலாய் பவுலும் யூத ஜனங்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவண்டை வந்து அவரையே பூரணமாக விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்களே ஒழிய நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட முடியாது என்பதை கூறுகிறார். 16 வசனத்திலே சொல்லும்பொழுது மிக தெளிவாக எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தபடியினாலே எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது தவறான ஒரு காரியம். நான் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக விசுவாசித்தேன். அவரிடத்திலே பூரண இரட்சிப்பை இப்பொழுது பெற்றவனாயிருக்கிறேன்.

0: கலாத்தியர் 2:17 கவனியுங்கள். இது நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு வசனமாயிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்வதன் பொருள் என்னவென்றால், இந்த மனிதன் சரியானவனாயிருக்கிறான் என்று சொல்வது, அல்லது அவனை சரியான மனிதனாக மாற்றுவது என்று கூறலாம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே சரியானவர்கள் என்று தீர்க்கப்படுகிறோம். அதாவது, தேவனுக்கு முன்னதாக பாவியாக இருக்கிற ஒரு மனிதன், நியாய தீர்ப்பிற்கும் தண்டனைக்கும் பாத்திரமாயிருக்கிற ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்து மேலே வைக்கும் விசுவாசத்தினாலே தேவனோடு சரியான உறவுள்ளவனாய் மாறுகிறான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை சிலுவையிலே பெற்றுக் கொண்டு விட்டார். நான் பெற்றிருக்கிற நீதியானது என்னுடைய சொந்த நீதி அல்ல, என்னுடைய நீதி ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தபடினாலே கிறிஸ்து எனக்கு தனது பரிபூர்ண நீதியை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கியத்தின் பொருள் என்னவென்றால், யூதரான ஒரு மனிதன் கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்படும்படியாக நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட வேண்டியவனாயிருக்கிறான். அப்படி அவன் செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பாக அவன் பாவியாயிருக்கிறான். இவ்வாறு செய்வதனாலே இயேசு கிறிஸ்து அவனை பாவியாக்கினாரா என்று கேட்கிறார். இல்லை, யூதர்கள் மற்ற புறஜாதியான மக்களைப் போலவே இயற்கையிலேயே பாவிகள்தான். எருசலேம் பட்டணத்திலே ஆளுகை குழு முன்னதாக இதைத்தான் பேதுருவும் அறிக்கை செய்தார். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 15:10-11. இப்படி இருக்க, நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன்? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். இவ்வளவு கவனித்தீர்களா? பேதுருவும் அப்போஸ்தலனாய் பவுலும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை குறித்து ஒரே கருத்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கலாத்தியர் 2:18, நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பவுல் என்ன சொல்கிறார்? நான் மீண்டுமாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழே செல்வேன் என்றால் என்னை நானே ஒரு பாவியாக்குகிறேன். ஆனால் இப்பொழுது பவுல் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவராயிருக்கிறார். எப்படி அவர் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்? கலாத்தியர் 2:19, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவர் எனக்காக மரித்தார். நியாயப்பிரமாணம் என்னை பாவி குற்றவாளி என்று கூறினபடினாலே எனக்கு பதிலாக இயேசு மரித்தார். நியாயப்பிரமாணம் எல்லாரையும் குற்றவாளிகள் என்று சொல்லும், எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 3:7 பவுல் சொல்லும் பொழுது மரணத்திற்கு ஏதுவான ஊழியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரமாணம் என்னை குற்றவாளி என்று சொல்கிறது. பிரமாணத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாய் அழித்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது பலியிடும் முறையை 5 விதமான பலிகளை கொண்டு கற்றுக் கொடுத்தார். அந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறவைகளாய் இருக்கின்றன. தேவன் தம்முடைய மகத்துவமான கிருபையினாலே ரட்சிப்பை கொடுக்க முடிகிறது. எனவே கிருபையின் ஆசனம் ஒரு இரக்கத்தின் ஆசனம். ஒரு முழு தேசமே தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரிப்பதற்கு காரணம் நியாயப்பிரமாணம். இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருப்பேன் என்றால் நான் நியாயப்பிரமாணத்திற்கு பொறுப்புள்ளவன் அல்ல. ஏற்கனவே நியாயப்பிரமாணம் என்னை கொண்டு விட்டது. நான் மரித்து போய்விட்டேன். நியாயப்பிரமாணத்திற்கு நான் மரித்து போய்விட்டேன். எனவே கிறிஸ்து எனக்காக செய்ததை நியாயப்பிரமாணம் எனக்காக செய்ய முடியாது. அவர் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு எனக்காக மரித்தது மட்டுமல்ல, மற்றும் ஒரு காரியத்தையும் அவர் செய்திருக்கிறார். எனக்கு அவர் ஜீவனை கொடுக்க முடிகிறது. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு வந்தார். நன்றாக கவனிங்கள். நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று கைது செய்து, தண்டனைக்குரியவன் என்று தீர்ப்பு செய்து நம்மை அழித்துவிட்டது. இதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்ய முடியும். நியாயப்பிரமாணத்தின் வழியாக நீங்கள் கடவுளண்டை வர வேண்டும் என்றால் உங்களுக்கு கிடைக்கப் போவது மரணம்தான். நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து முத்தியடைவேன் என்று சொன்னால் மரணம்தான் கிடைக்கும். ஆனால் கிறிஸ்து மட்டுமே உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை ஜீவன்தான். இயேசு நமக்கு ஜீவன் மட்டுமல்ல, நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிறதா? அது நித்தியமானது என்பது உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவிலே ஜீவனை பெற்றிருக்கிற நாம் அவரோடு ஜீவனுள்ள உறவிலே தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஏற்பணிப்போமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று யாராவது சொல்வீர்கள் என்றால், கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு பிரியமாய் என்னால் வாழ முடியும் என்று சொல்வதை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பலத்தினாலே நான் பாவத்திற்கு விலகி ஜீவிக்க முடியவில்லை, உம்முடைய ஒரே பேரான குமாரனின் மரணத்தினாலே என்னுடைய பாவத்தையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் உம்முடைய ஜீவனை தாரும், பரிபூர்ண ஜீவனை தாரும் என்று இயேசுவின் மேலேயே உங்கள் நம்பிக்கையை வைத்து என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் அந்த்ரோபாஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பொருள் என்ன என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் அந்த்ரோபாஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பொருள் என்ன என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ மனுக்கோலம், ஆப்ஷன் பி வல்லமை, ஆப்ஷன் சி மகிமை.
2: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? அந்தியோகியாவிலே இரண்டு பந்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று யூதர்கள் சேர்ந்து உணவருந்தும் இடம், மற்றொன்று யூதர் அல்லாதவர்கள் உணவருந்தும் இடம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு யூதனாக இருந்தாலும் யூதர் அல்லாதவர்களோடு உட்கார்ந்து உணவு அருந்தினார். ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது நற்செய்தியை பாழாக்குகிறதா இருக்கிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சேர்ந்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்வார்கள் என்றால் அது தவறு. கிரியைகளினாலே எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாய பிரமாணத்தின் வழியாக மட்டும்தான் நீங்கள் கடவுளிடம் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு கிடைக்க போவது மரணம்தான். ஆனால் கிறிஸ்து மட்டுமே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30.

ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். You are worthy of our praise.

ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தின என்னுடைய கண்ணின் பார்வைகள் எல்லாவற்றையும் மன்னித்தப்பா. என்னுடைய கண்களிலே உம்முடைய புனிதத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க சுவாமி. அப்படியே ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க என்று கெஞ்சுவோமா. ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.

உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆரம்பங்களின் ஆரம்பமே, எங்கள் முகவரையே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முகவரியை தருகிறவரே

தரிசனத்தை பரிசா தந்தவர் ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க. அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி, அப்பா நான் கூட இருக்கிறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன், நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன், வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லுகிறேன் நன்றி. ஆரம்ப சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க. அந்த அற்பந்தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உங்களுடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளு என்னை விட்டு நீங்காதா. மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே, நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதக்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்கு. ஐபிராத்தாய், பைசோனாய், கீகோனாய், அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு, நாலாறு, நாலாறு, சீதாலரபா நாலாறு, நாலாறாக, பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், கொள்ளும், காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறார். ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரா சட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும்.
அது அற்புதமாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தான், இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கும் எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டோம் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிசு நலன் தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். ஆதலால் அங்கே இங்கேயும் பார்த்து, அக்கம் பக்கத்தினரை பார்த்து, அடுத்தவன் என்ன சொன்னா அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

അറകുറയല്ല, പൂരണം, പൂരണം, സമ്പൂരണം, പരിപൂരണം, എല്ലാം പൂരണം, പൂരണം. പൂർണി அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க, பூர்ணிமா, என பூரணம். அதுபோல கர்த்தர் நமக்குள்ளே பூரணம் தந்து நடத்துவார், சந்தோஷம்.

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோச்சாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தப்பா, நீங்கள் என

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ?

இஸ்ரேல் அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபுக்கு ஆண்டு

மைண்டுக்குள்ள, அப்பா கண்ணுக்குள்ள, காதுக்குள்ள, வாய்க்குள்ள, இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள, அப்பா நீர் வேறு, நான் வேற அல்ல, நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள் எங்க

புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற ஆண்டவர்

இருக்கிறது இல்லையோ இல்லை, இருக்கிறது இருக்கிறது. எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா, தளக்கர்த்தர் முன்னே போகிறீர். மலைகளை வழிகளாக்குவார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கோணலானதை எவன் திருப்ப முடியும்? அவர் திருப்ப.

0: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டு நம்ம கருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். அந்த டிசம்பர்லேருந்து நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
1: போகக்கூடாது.
0: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடா உழைச்சி ஓடாதுன்னே செய்கிறாங்கன்னா. அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
1: எஸ்
0: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
1: நாட் அவுட்டு,
0: எதிரி
1: நாக் அவுட்டு.
0: நாக் அவுட்டு. அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்ப நேற்று ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிள் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்ப வந்து செய்யற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதுல செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுல என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலா இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலா இருந்திருக்காது. எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீட்ல சில ஆண்டுகள்ல என்ன செய்யுதுன்னா, குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமா பார்ப்பாங்களா?
1: இல்லை.
0: கல்யாணம் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிறோம்ல, புழுவோ பூச்சி என்னன்னா
1: இருக்கா
0: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னன்னா விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கா? அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபடி படுத்துறானா சொசைட்டி?
1: எஸ்.
0: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99 வைஃபுக்கு 86 அப்படிதானியா? 89 இதில் வந்து ஒரு காரியம், கர்ப்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
1: சூப்பர்
0: நேச்சுரல்.
1: எஸ்.
0: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா அது ஒரு பிகினிங்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன செய்யலை,
1: கொடுக்கலை.

0: மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த இந்த காரியம் மடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
1: ஆமென்.
0: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
1: இல்லை.
0: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும், அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
1: என்னன்னா,
0: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
1: ஆமென்.
0: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவ பலமா
1: இல்லையே.
0: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர், அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
1: முடியாது.
0: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர், உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது,
1: யாராலே முடியாது. அல்லேலூயா.
0: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால என்ன செய்ய முடியாது,
1: முடிவுக்கு கொண்டு
0: வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால ஆரம்பிக்கவும்
1: முடியாது.
0: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது. 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான், ஆரம்பத்திலேயே எதை கொடுக்கல ஆண்டவர், ஒரு குழந்தைய
1: கொடுக்கல.
0: கொடுத்திருந்த ஐசக் யாரா இருந்திருப்பான், கற்பத்தின் கனியா இருந்திருப்பான், ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பார். பிள்ளை செல்வம்.
1: அல்லேலூயா.
0: மழலை செல்வம், செல்வமா இருந்திருப்பாரு, செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும். அபிரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே. செல்வத்தை கொடுத்துட்டு
1: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே.
0: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அப்படிதான் ஜோம் பண்ணிருப்போம். நம்ம அபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் அபிரகாமால் என்ன செய்ய முடியல, துவக்கத்துல கிராஸ் பண்ண
1: உள்வாங்க முடியல.
0: ஜெயிக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி, ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான், எதையுமே பார்க்காம. பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி, இதை பாடுற, இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும், நம்ப
1: முடியும்.
0: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும்னே சொல்றார். உன் சந்ததி இவனமாய்
1: இருக்கும்
0: இருக்கும் இருக்கும் இருக்கும். இத விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு
1: என்னன்னா,
0: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்ல. அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
1: ஆமென்.
0: ஐசக் was given to Abraham as a beginning.
1: Yes.
0: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22வது அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21வது அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
1: எஸ்.
0: 21வது அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு, கற்பம் செத்து போச்சு,
1: சரீரம்
0: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யாரன்னா

0: ஆபிரகாம்,
1: எப்பா நீ என்னை நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன். இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு.
0: அல்லேலூயா.
1: உன்னை நானு
0: நம்ப முடியுமா
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னையே உன்னை நம்ப வைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நானு எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
0: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12 அதிகாரத்தில் பேசி, 13 அதிகாரத்தில் பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின. கடைசி அவர் வழியா நம்பிட்டானே ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்லை, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். அல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்
1: அதுக்குதான் மோரியா தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்தில் நாம பார்க்கிறது, ஆதியாகமம் 21 பார்க்கிறது, கர்த்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிங்களா,
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆக்கி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said His promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only he is just giving his promises to you and me, verumana ungalku enakkum vaakruthigal aandavar alli arali seigiravar mattumalla, he also set his time.
0: Amen.
1: When God said, he will also set.
0: Yes.
1: Hallelujah. தேவன் சொல்வாரே ஆனால் ஒரு காலத்தையும் என்ன செய்கிறார், செட் பண்றார். SET செட் பண்றது வேற, SAID செட் வேற.
0: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றது.
0: Amen.
1: At the very time God had set.
0: Hallelujah.
1: இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time, it means at the appointed time. Anointed words undana appointed time und.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Rema word undana abhishekapatta vaarthai undana viswasam kelvinal evarum kelvi devanudaiya
0: vasanathinal
1: vaarthai. Anointed ones spoke.
0: Yes.
1: Abhishekapattavar enna senirukkar namakku pesi irukkar. He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டன, appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: Amen.
1: எல்லாத்தையும் fix பண்றார்.
0: Yes.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா
0: இல்லையே.
1: இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்ச வேண்டியதான்.
0: எஸ்
1: கேள்வி என்ன செய்யக்கூடாது,
0: கேட்கவே கூடாது
1: பிள்ள அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. ஆதியாகமம் 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்,
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்குக்கு 17 வயசாவது இருக்கணும்ன்றாங்க, 16 வயசாவது இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரீட்சை என்ன பரீட்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரீட்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்பன் சொல்றேன், படுறா முதல்ல,
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டான்.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பல, என்ன அசிங்கம்ப்பா இது முதல்ல.
0: எஸ்,
1: குத்துங்கப்பா நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய,
0: போடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு, அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்துல சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை.
0: மகிமை.
1: அதிகாரம் இல்லனா 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்டிமனியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திட்டு போறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: அதெல்லாம்
1: நான் உங்கள்ட்ட பேசுறேன், இப்ப எல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க, அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
0: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 வருஷமா கத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 வருஷமா கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம், யாருக்கு என்ன செய்யல
0: புரியல.
1: ஆனா புரியும்.
0: ஆமென்.
1: புரியுற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: உட்கார்ந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21வது அதிகாரத்துல ஒரு டெஸ்டிமனியை ஏன் கொடுத்தாருனா, 22ல ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: சோ மோரியா மலையில 21ல பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21ல. ஆனா ஆதியாகமம் 22ல ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யாராயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
0: ஆமென்.
1: 22ல தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 22ல தான்
0: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
0: எஸ்,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அது மாதிரி எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25ல தான் எங்களுக்கும் ஆரம்பிக்குது.
0: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25ல தான் வருது, ஆரம்பமும் 25ல தான் வருது.
0: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க,
0: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்ப வேணா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. டேட்டு போட்டு
0: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்ப உங்களோட நான் பேசுறேன். சோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்ல, அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்ப சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்கள்ல கர்த்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையா உலகம் சொல்லுது. ஆனா இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னாராம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு மூணு குழந்தைங்க
0: எஸ்
1: கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்துல நடக்கல அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினைச்சுக்கிறோம். காலத்துல நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்துல நடக்கலன்னா
0: கால தாமதம்
1: காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம் இல்ல.
0: எஸ்.
1: அவருடைய காலத்துல நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்துல நடக்காம இருந்திருக்கலாம்ல. ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்துல நடந்தா பாசிபிள், அவர் காலத்துல நடந்தா இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: நதிங் இஸ் இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: ஃபார் காட்.
0: ஆமென்.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
0: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் கால தாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல.
0: எஸ்.
1: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானும் நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படித்தானே சொல்றாங்க ப்ரோ?
0: என்ன
1: சிசி, என்ன சிசி, சிசி தானே கரெக்ட்
0: தானே?
1: என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கங்க ப்ரோ. தரிசனம் ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சாம்சன் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் மோசே ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் ஜான் தி பாப்டிஸ்ட் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருள் செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்ல, அவன் ஒரு தரிசனம், அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி.
0: அல்லேலூயா.
1: ஆதியாகமம் மன்னிக்கணும், ஏசாயா 40 அதிகாரத்துல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி. உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி.
1: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி,
0: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
1: ஏன்னா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்க தரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின
0: தீர்க்கதரிசி,
1: மரியாளுக்கு நிகழப்போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் ஜான் தி பாப்டிஸ்ட்.
0: எஸ்.
1: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் குறித்த காலம். நான் என்னோட இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துரும்னு நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
0: ஆமென்.
1: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
0: எஸ்.
1: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
0: எஸ். அல்லேலூயா.
1: லூக்கா 5 அதிகாரத்துல பேதரோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்க இடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
0: உங்கள் வலைகளை போடுங்கள்,
1: உங்கள் வலைகளை
0: போடுங்கள் என்ற
1: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
0: உடனே நடந்துச்சு.
1: நினைச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
0: நினைச்சதை விட அதிகமா நடந்து,
1: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
0: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்து.
1: எப்பவுமே நாம நினைக்கிறப்ப நினைச்சதை விட அதிகமா நடக்காது, ஆனா விசுவாசிக்கிறப்ப விசுவாசிச்சதை விட அதிகமா நடக்கும்.
0: ஆமென்.
1: எழுதி வச்சுக்க. ஐயோ, நான் நினைச்சது நடக்கலையே, நான் என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
0: ஆமென்.
1: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டியிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
0: நடக்கல,
1: நடக்கல. நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
0: நடக்கல,
1: நடக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
0: ஆமென்.
1: நீங்க நினைச்சத நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய் போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறெல்லாம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
0: நடக்கிறதே இல்லை.
1: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பன்னா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல அப்பன்னா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் தந்த வாக்கு விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன்
0: செய்வான்.
1: செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க. கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு, ஏமாற்றம் இருக்குல்ல,
0: இருக்கு.
1: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
0: ஆமென்.
1: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
0: எஸ்.
1: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டு.
0: ஆமென். ரெண்டு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா அதானே ஜெபம் பண்ணது?
0: எஸ்.
1: கத்த நினைந்தரளி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா?
0: கொடுத்தார்.
1: விசுவாசிச்சாளா?
0: விசுவாசித்த.
1: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
0: இல்லையே,
1: கூட போனஸ் 5 கிடைச்சிச்சே.
0: எஸ்.
1: ஐயோ, நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதோட
0: அதிகமா
1: இவ்வளவு அதிகத்தை கத்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
0: இவ்வளவு அதிகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு.
1: நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
0: ஆமென்.
1: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
0: ஆமென்.
1: பாஸ்டர் டேவிட் சாமா தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்.
0: அம்மா சொன்னாங்களாம் இல்லடா ஐசக் அப்படின்னா,
1: அம்மா சொன்னாங்களா இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய் சாம், அவங்களுடைய ஜான் சாமோட செய்தியும் வந்துட்டு
0: ஐசக்
1: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க?
0: ஐசக்.
1: ஆண்டவரே நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோட லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
0: ரேமா.
1: பெண் குழந்தைக்கு என்ன பேரு?
0: ரேமா.
1: ரேமான்னு பேர் வச்சிட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா
0: இருக்கே
1: இருக்கேன்னு பார்த்தா, அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
0: ஜொஹான்னு.
1: இந்த மாதிரி நான் போயிருந்தப்ப அவ்வளோ கொள்ள அழகாக இருந்தார் ஐயா.
0: எஸ்,
1: போயாம ஒத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு ஜொஹான்னு வச்சு,
0: அவர் ஜொஹானன் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தார்.
1: அவர் ஜொஹானன் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
0: எஸ்,
1: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்படி இப்போ நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமாக தேவன் செஞ்சார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அண்ணா, என் வாழ்க்கையில் நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
0: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
1: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒண்ணு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
0: எஸ்,
1: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
0: ஏண்டா பூந்திக்கு அலையற,
1: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
0: எஸ்,
1: புரியாப்ப இல்ல.
0: ஆமென்.
1: உன்னை ஏமாத்தனா தாண்டா நீ என்னை நம்புவன்றார். ஏமாத்தனா இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றாரு.
0: ஆமென்.
1: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்டை ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றார் ஆண்டவர்.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு
0: ஏராளம் இருக்கு.
1: ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வத வதன்னு இருக்கும்.
0: என்ன
1: செய்யும் இருக்கோ? ஆமா,

0: அப்போ நீங்க நினைச்சபடி நடக்கலைங்கிற விரக்தியில பேதுரு இருந்தப்ப பேதுரு மீன் பிடிக்கிறாரு, அவரே சொல்லியிருப்பாரு இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல.
1: எஸ்,
0: அந்த வேடிக்கை அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு, இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான்னு இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்தை வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு.
1: எஸ்,
0: ஆனா ஒரு வலையிலே பாருங்க ரெண்டு போட்டுக்கான மீன், ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்
1: கேப்பான்.
0: கேப்பான் உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு.
1: அதனாலதான்
0: உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க. அல்லேலூயா.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே
1: எஸ்
0: உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு.
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான், விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: எஸ் அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க வலைகள்,
1: கிழியத்தக்க
0: கிழியத்தக்க கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல.
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் நினைச்சீங்க
1: வச்சுக்கோங்க
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா
1: ஓடுது,
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ். அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளெஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளெஸிங் அது வந்து வெறுமனே ஆகாரம் தான்.
1: எஸ்.
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனெக்ட் பண்றப்ப அது சீடா மாறிடுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: திட்டத்தின்படி பிறந்தார் ஐசக். தேவனுடைய
1: திட்டத்தின்படி
0: பிறந்தார். ஆனா ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம் அந்த கற்பத்தின் கனி ஆதியாகமம் 22 பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனை என்னவா தான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சி எத்தனை ஒரு வாரம் சாப்பிட்டு இருப்பாங்களா, இல்ல கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்,
0: அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: 4 சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. 4 இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 அழிச்சு காட்டுறா இல்லையான்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காதம் எழுப்புனா 4 சொத்தை வந்து 5 அழிச்சு
1: முடிச்சிருவான்.
0: வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளஸ்ஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய தேவன் திட்டத்தின்படி தந்த பிளஸ்ஸிங் தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஒண்ணு ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம். நிறைய பேர் இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கத்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்.
0: அப்படின்னு எதை சாப்பிட்றோம்? ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்.
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸ்ஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10 சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: ஏது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங்.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்.
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க
1: மீன்.
0: ஆனா ஆரம்பத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சா
1: இல்லையே?
0: ஆண்டவர் மறிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் 50 கழிச்சு பெண்டிகாசல் பண்டிகை வர்றப்பதான் பேதர் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சனா.
1: எஸ்.
0: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கத்தர் செய்யல.
1: எஸ்.
0: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்.
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: ஆமென்.
0: You are not waiting for a blessing. You are waiting to see a beginning from God.
1: Yes.
0: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
1: Yes.
0: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்?
1: காண்பீர்கள். காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே.
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு. பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்.
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதருக்கு வந்திருக்கும்.
1: இருக்காது.
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே பிடிச்சிரு.
0: அதான் பிடிச்சிருக்கானே மீனை.
1: எஸ்.
0: நாடா ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறியும் முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினான். எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலைய போட்டுன்னு சொல்லி. எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கேன். இப்படி நான் மீன் என்ன செஞ்சதில்ல?
1: நடக்கும்.
0: இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு போய் சில ஆழத்தை கத்து கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: பேதுருவ ஆழத்துக்கு கூட்டிட்டு போய்
1: ஆழங்களை கற்று
0: ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஆழம்? நேற்று வெறுமையா நின்ன இதே கடல்ல இங்கேயும் ஓடனே அங்க ஓடனே ஒரு மீன் என்னென்ன
1: அகப்படல.
0: எங்க ஊர் பாஷையில் ஒரு சுவாப்பாறு கூட என்னென்ன
1: அகப்படல்.
0: அகப்படலன்னு கடக்கிற ஸ்லாங்ல சொல்ல போனா என்ன ஆச்சரியம் பாரு. சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா. ரெண்டு படகு நிரம்ப
1: அலை
0: கிளியத்தக்க
1: படவு அமிழத்தக்க
0: என்னால நம்பவே
1: என்னன்னா
0: வார்த்தது சொன்னாரு. அப்படி என்ன சிரிச்சுனா
1: நடந்துருச்சு
0: நடந்துருச்சு அப்படின்னு பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ மீனை பிடிச்சதுனாலயா என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பிரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய்.
1: நான்
0: அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங் கொடுக்கிறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங் நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21ல ஐசக்க பிளஸிங் கொடுத்தார். 22ல தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் 21ல ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21ல ஐசக் ஒரு பிளஸிங். 22ல ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங். ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான். தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே. தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே.
0: மீனை பிடிச்சிட்டே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன
1: செஞ்சிருச்சே
0: பிறந்துருச்சே. அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் நிஜம்.
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பாண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
1: ஆமென்.
0: புரியுது, ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு. அல்லேலூயா.
1: இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க.
0: ஐசக்க பார்த்தோன்னு ஆபிரகாம் எதை பிலீவ் பண்ணிருப்பாரு? டேய், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னார் பாரு. நஜம்டா
1: நஜம்.
0: பூமியின் தூளை என்ன கூடுமானால் என்னன்னு சொன்னார் பாரு. நஜம்டா
1: நஜம்.
0: தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும்னு சொன்னார் பாரு. நஜம்டா. உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னார் பாரு. நஜம்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணாரு பாரு. நஜம்டா. எப்படி சொல்ற நீ வந்தல, நீ நஜம்டா.
1: ஆமென்.
0: நீ நஜம்னா அதுவும் நஜம்டா.
1: ஆமென்.
0: மீனை பிடிச்சது நஜம்னா மனுஷனை பிடிக்கிறது நஜம். கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங் தந்து பிகினிங் தர்றாரு. வாக்கின்படிய அண்ணல் சாமியல பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாக முடி செய்வேன் சொன்னாரா? வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு 7 எல்கானா பார்த்து பேசுறாரு. 2 அதிகாரத்துல வசனம் 20, 7 எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டு ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க பாட்டுல என்னன்னு என்ன
1: செய்யாதீங்க
0: சொல்லாதீங்க அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நிஜம். எஸ். நிஜம்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பாப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருனா, உங்களை குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க.
1: அல்லேலூயா.
0: விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: என்ன சார் குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல, ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்க ஏன் கொடுக்கிறார்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்க நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல? நம்புறியா பேதுரு? நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படி நம்புற? இந்தா இந்தா இந்தா இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க, இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல. என்ன மனுஷனே இல்லையா? நான்
1: இல்லப்பா.
0: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸிங்கை தர்றாரு.
1: ஆமென்.
0: எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு. வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும், நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீர்க்க தரிசி பிறந்தா தீ பறந்ததாக.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இல்ல, நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் இது.
1: ஆமென்.
0: நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
1: ஆண்டவர் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டார். அல்லேலூயா.
0: அதனால அப்படியே ரஷ்ஷா வர்றதுனால நான் காம்ப்ரிகண்ட் பண்றேன், அதோட நான் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்க தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸ்ஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது?
1: நடக்க போகுது.
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழ போகிற, உங்களை கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸ்ஸிங்காவும் இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாவும் அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்புவதற்கு பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸ்ஸிங் அடையாளமா வருது.
1: ஆமென்.
0: பிளஸ்ஸிங் என்னவா வருது?
1: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே.
1: ரியல்.
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்த ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க?
1: ஆமென்.
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் புள்ளைய கொல்றாரேன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ளம்?
1: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
1: துள்ளுது.
0: என் புள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களுக்கு தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதமியா, எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான் என் மகன் வீடுதல் படுத்திருக்கேன். செத்து போன பாடியில, செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன் இது எப்படியா சாவான்? விதையா, விதை மடியுதியா, கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன்? பயிர்குழியா? விதையை நடுறேயா? நட்டா திரும்ப முளைக்கும்யா?
1: அல்லேலூயா.
0: ஃபைத்து, ஃபைத்தை ட்ரிகர் பண்ணும். இரும்பு இரும்ப
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை கருக்காக்கும்.
1: ஆமென்.
0: ஃபைத் ஷார்பன்ஸ் தி ஃபைத்.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஃபைத்தில் இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மனுஷன் வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். தேங்க்யூப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரை எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங், அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புதமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கி கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதுல சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருப செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால்

பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
0: Now let us turn to the key verse.
1: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives even unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Three elements in the victory over Satan.
1: பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
0: Saints victory over the Satan, in the saints victory over the Satan there were three elements.
1: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு அவருடைய சாட்சி.
0: How did it work together?
1: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
0: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாக அறிவித்தார்கள்.
0: This is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம் வசனம் சாட்சி இம்மூன்றும் இப்படி தான் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood and the word never change.
1: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
0: The word of God says what it says and for eternally it is true.
1: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
0: So the word and the blood never change.
1: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The only thing that can change in that among those three elements is the testimony our testimony.
1: In the மூன்றிலே மாறக்கூடியது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய சாட்சி தான்.
0: This is what the problem is.
1: பிரச்சனையே இதுதான்.
0: This is why many people do not have victory over the devil.
1: ஆகவேதான் பல மக்கள் பிசாசின் மீது வெற்றி பெற முடியவில்லை.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
0: The word of God declares what that blood has done for us.
1: அந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் கூறுகிறது.
0: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
1: ஆனால் சில சமயத்தில் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று போதுமான அளவுக்கு அறிவில்லை.
0: Some don't know anything.
1: சிலருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது.
0: Some know some.
1: ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியும்.
0: Some know a lot but they never testify about what the word says that the blood has done.
1: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாது இருக்கிறார்கள்.
0: They don't make it their confession.
1: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வதில்லை.
0: Therefore their faith is not released and power is not released.
1: ஆகவே தங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
0: So this is what we are talking about.
1: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
0: You see the Bible says many things about what the blood has done.
1: பாருங்க இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
0: First of all it says we have already talked about 8 things.
1: முதலாம் ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
0: The Bible says that it has provided us redemption.
1: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது.
0: The Bible says that it has given us forgiveness of sin.
1: பிறகு பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
0: Thirdly the Bible says it has given us clean sing.
1: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: The blood brings us justification.
1: இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: It brings us sanctification.
1: நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
1: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை நமக்காக இயேசுவின் இரத்தம் பேசுகிறது.
0: Seventhly it has brought us into reconciliation with God.
1: ஏழாவதாக தேவனோடு நம்மை இரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: This brought reconciliation through the blood we are reconciled.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்து மூலமாய் நாம் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: And finally we saw last week that it has given us boldness before God.
1: கடைசியாக கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? தேவனுக்கு முன்பாக அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
0: Boldness to come before God and approach God.
1: தேவனுடைய சமூகத்தில் வர தேவனை அணுகுவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
0: We are told to come boldly because the blood has been shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டதனாலே தைரியமாய் வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Now let me go to the 9th thing that the word of God says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதென்று திருவசனம் சொல்கிறதோ அதிலே 9வது காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Ninthly the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
1: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: The ability to live for God.
1: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
0: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
1: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
0: See, this is the most wonderful thing.
1: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
0: The Christian life is built by truth.
1: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
0: Without truth you can never be made strong.
1: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
0: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
1: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
0: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on. But then they slowly run into a path of backsliding.
1: கிறிஸ்தவர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்தில போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
0: They lose their excitement for the Lord.
1: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
0: They face a lot of problems.
1: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
0: There is no victory over Satan.
1: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
0: There is only a struggle.
1: போராட்டம் தான் உண்டு.
0: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
1: அவர்களை பொறுத்தவரையில கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவதும் பெரிய போராட்டமா இருக்கிறது.
0: I say that because that is the way that it goes on mostly.
1: இதான் சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படி தான் இருக்காங்க.
0: Because that is the way I have lived it many years.
1: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்தேன்.
0: But I have found one thing.
1: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன்.
0: If you come to the truth.
1: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
0: When you get the revelation of the truth.
1: சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால்.
0: The truth gives you victory.
1: சத்தியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
0: You shall know the truth and the truth shall make you free.
1: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
0: For the believer there is no better medicine than the truth.
1: விசுவாசிக்கு சத்தியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது.
0: The word of God.
1: தேவனுடைய வார்த்தை.
0: The truth of God's word.
1: தேவனுடைய வசனத்தின் சத்தியம்
0: brings great personal victory for us.
1: தனிப்பட்ட முறையில் மாபெரும் வெற்றியை அது நமக்கு கொடுக்கிறது.
0: So tonight I want to talk about how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
1: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
0: Now you may have never thought about it like that.
1: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள்.
0: In the old days we sang about the blood.
1: பாருங்க, பழைய நாட்களில் ரத்தத்தை குறித்து
0: பாடினோம். There is power, power, power.
1: வல்லமை உண்டு, உண்டு, உண்டு என்று
0: பாடினோம். Wonder working power.
1: அற்புதங்களை செய்யும் வல்லமை.
0: In the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே.
0: Oh, I felt something when I sang it.
1: அது பாடின போது ஏதோ ஒரு உணர்வு, உற்சாகம் வந்தது எனக்கு.
0: I knew that there was something in it.
1: அதுல ஏதோ இருக்குது என்று எனக்கு தெரியும்.
0: But nobody explained to me what was there in it.
1: ஆனால் அது என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு விளக்கவில்லை.
0: That was the sad thing about the old days.
1: அந்த நாட்களில் இருந்த துக்கமான விஷயமே இதுதான்.
0: Nobody told me what is there in the blood.
1: இரத்தத்தில் என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு சொல்லவில்லை.
0: Why the blood was shed?
1: ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது?
0: What the Bible says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறது அதை சொல்லவில்லை.
0: We were not taught about that.
1: அது குறித்து எங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: So the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there.
1: பாடலுக்கு ஒரு எழுச்சி கொடுத்தது, அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன இருக்குது என்று எங்களுக்கு தெரியவில்லை.
0: Now let us turn to Hebrews chapter 9.
1: இப்போது எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
0: Let me read to you verse 13 and 14.
1: 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: Hebrews 9 13 and 14.
1: எபிரேயர் 9 13 14.
0: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
1: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்,
0: how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
0: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works, notice, to serve the living God.
1: பாருங்க, வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியையினால் சுத்திகரிக்கிறது என்று.
0: Now let me clarify something because of our Tamil translation.
1: தமிழ் மொழி பெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி
0: சொல்ல வருகிறேன். And also because of the King James English.
1: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க
0: விரும்புகிறேன். It says the blood enables us to serve the living God.
1: வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
0: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
1: ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க. ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறன்று தமிழ் ஆட்கள் நினைத்துக்
0: கொள்கிறார்கள். Talks about how the blood enables us in ministry they think.
1: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: So it is for ministers they think.
1: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு.
0: Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
1: King James Bible-ல வாசிக்கும்போது அப்பதான் ஊழியம் செய்வதற்கு என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்.
0: But actually if you look into the real meaning of the word it really does not refer to preachers or to ministry of any kind. It is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way, living for God.
1: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது, தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம், அவருக்கென்று வாழலாம் என்றது சொல்லுகிறது.
0: Because when the veil was rent in two when Jesus died on the cross,
1: இயேசு சிலுவையில் மரித்தபோது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது.
0: The veil that was hiding the holy place, holy of holies,
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை,
0: this great curtain that forbade everyone else from drawing near to God,
1: தேவனுக்கு அருகில் யாரும் வர முடியாதபடிக்கு அவளை தடுத்துக் கொண்டிருந்த அந்த திரைச்சீலை,
0: only once a year the high priest went in,
1: வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பிரதான ஆசாரியன் அதற்குள்ளாய்
0: சென்றார். Even then he had to exercise great precautions before he went in.
1: அவன் கூட உள்ளே செல்வதற்கு முன்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன் காரியங்களை செய்ய வேண்டும்.
0: To go in and come out once a year is a great ordeal.
1: வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போயிட்டு வெளியே வருவது பெரும் போராட்டமாக இருந்தது.
0: And the curtain was closed forbidding men and women to stand outside because here is the holy place, holy of holies, where God dwells. And sinful man cannot approach God.
1: இது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆகவே பாவம் நிறைந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று திரைச்சீலை அவர்களை மூடி அவர்களை தடுத்தது.
0: But when the blood of Jesus was shed on the cross.
1: ஆனால் இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டபோது,
0: Jesus gave his life on the cross.
1: இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தபோது,
0: the curtain was miraculously rent from top to bottom.
1: அந்த திரைச்சீலை அற்புதமாக மேலிருந்து கீழாக கிழிந்தது.
0: Now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how difficult it is for any man to just go up and rent it into two.
1: அந்த திரைச்சீலை குறித்து அது எவ்வளவு தடியாக இருக்கும், அது எவ்வளவு உயரமா இருக்கும், மேலிருந்து கீழே கிழிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை பற்றி எல்லாம் வாசித்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று.
0: Anybody that knows anything about this curtain that was hiding the Holy of Holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom.
1: மக அந்த திரைச்சீலை பற்றி தெரிந்திருக்கிற யாராலும் சரி அது மேலிருந்து கீழாக கிழிந்து என்று சொன்னால் அது முற்றிலும் அற்புதம் என்று தான் சொல்வார்கள்.
0: Not an ordinary piece of cloth, it is extremely thick and strong.
1: அது சாதாரண ஒரு துணி அல்ல, மிகவும் தடிமனாக இருக்கும், வலுவுள்ளதாக இருக்கும்.
0: And it is a great length, in great length.
1: அது மட்டுமல்ல நீளமும் அதிகமாக இருக்கும் அது.
0: And it's not easy to tear it like that.
1: அதை கிழிப்பது சாதாரண விஷயம் அல்ல.
0: It is God who tore it up.
1: அதை கிழித்தது தேவன்.
0: God opened the way.
1: தேவன் வழி திறந்து விட்டார்.
0: The author of the book of Hebrews declares that a new and a living way has been made for us.
1: எபிரேய ஆசிரியர் சொல்கிறார் நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
0: Now you know so that men and women can approach God.
1: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்.
0: And a greater thing is that God himself comes and dwells in the hearts of men.
1: அதைவிட பெரிய காரியம் தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களில் வாசம் பண்ணுகிறார்.
0: And the more important thing is,
1: அதைவிட அதி முக்கியமானது,
0: now there are no high priests and priests and so on.
1: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ போன்ற ஆட்கள் எல்லாம் கிடையாது.
0: There are no middlemen and agents to go to God.
1: இப்போ தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ அல்லது தரகர்களோ இல்லவே இல்லை.
0: There is only one mediator, that is Christ.
1: மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர்தான் கிறிஸ்து.
0: Through offering himself as a sacrifice upon the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவிலே தன்னை பலியாக செலுத்தினது மூலமாக,
0: through his shed blood,
1: அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக,
0: he has once and for all opened this new and a living way for us so that all of us can enter, go in and come out.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக அவர் திறந்து வைத்து விட்டார்.
0: No priest now.
1: இப்போ ஆசாரியனே கிடையாது.
0: We are the priest.
1: நாம தான் ஆசாரியர்கள்.
0: You don't look to someone as your priest.
1: இன்னொரு ஆளு நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை.
0: That is why you don't have that kind of priestly ministry that we have in the Old Testament. We don't have it in the New Testament.
1: ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடையாது.
0: What is a priest?
1: ஆசாரியன் என்றால் யார்?
0: He went in and did some things in the holy place.
1: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பான்.
0: The Holy of Holies only once a year the high priest went.
1: மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் ஒரு முறை சொல்லுவான் வருஷத்துக்கு.
0: But the people were standing outside.
1: ஆ மக்களோ வெளியே நின்று கொண்டிருந்தார்கள்.
0: What were they doing?
1: என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
0: They just stood there and waited and just watched as the priest minister to the Lord.
1: அப்படியே சும்மா அங்க நின்று கொண்டிருப்பார்கள். பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அதை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
0: They felt far away.
1: வெகு தூரத்திலே இருப்பதாய் உணர்ந்தார்கள்.
0: They were not allowed into anywhere near the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே கிட்ட கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது.
0: This is the way the Old Testament was.
1: பழைய ஏற்பாட்டில் எப்படிதான் இருந்தது.
0: Now even today sometimes churches call the minister priest.
1: இன்னைக்கு கூட சில சபைகளிலே இந்த ஊழியக்காரரை பாதிரியார் ஆசாரியன் என்று அழைக்கிறார்கள்.
0: Now the word priest once again takes them in the wrong direction.
1: அந்த priest என்ற வார்த்தை மீண்டும் தவறான பாதையில் அவளை கொண்டு போகுது.
0: Because you find him turning here and doing something.
1: ஏன்னா அவரை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு எதையாவது பண்ணிட்டு இருப்பாரு.
0: And the people are just lost and they're sitting there and they don't know what to do.
1: மக்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு
0: இருப்பாங்க. He is doing something over here.
1: அவர் இந்த பக்கம் திரும்பி எதையாவது பண்ணிட்டு
0: இருப்பாரு. He is praying a prayer.
1: அவர் ஏதோ ஜெபம் பண்றாரு.
0: He is approaching the altar.
1: அவர்தான் பலிபீடத்தை போறாரு.
0: He is doing the rituals.
1: அவர்தான் சடங்குகளை செய்கிறார்.
0: He goes on about doing the ceremony.
1: அவர்தான் எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணிட்டு இருக்காரு.
0: But the people are just sitting there waiting for everything to be over.
1: ஆனா மக்கள் சும்மா உட்கார்ந்து எப்போ இதெல்லாம் முடியும்னு காத்துட்டு இருக்காங்க.
0: But we are not like that.
1: ஆனா நாம அப்படி இல்லை.
0: That is why we don't use the word priest.
1: ஆகவே தான் அந்த priest என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: The Bible says in 1 Peter chapter 2 verse 9.
1: 1 பேதுரு 2:9 ல வேதம் சொல்கிறது.
0: We are a kingdom of priests.
1: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
0: We are a kingdom of priests. As God's people all of us are priests.
1: தேவனுடைய ஜனங்களாக நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம்.
0: Priests were ministering to the Lord in the worship of God.
1: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
0: Now everybody joins in the worship of the Lord.
1: இப்போ கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள்.
0: That is why there is nothing up here.
1: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்ல.
0: That is why I am not turning over there.
1: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்ல.
0: That is why there is not a lot of things over here.
1: ஆகவே தான்
0: that we pay much attention to.
1: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல நாம வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறதும் கிடையாது.
0: There is no much decoration here.
1: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
0: There is nothing going on here.
1: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்.
0: We are all worshiping the Lord.
1: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
0: We are all drawing into the presence of God.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
0: You and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
1: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம்தான் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
0: This is the new covenant my friend.
1: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
0: You are not living under Pastor Moses.
1: நீங்க பாஸ்டர் மோசஸ்
0: Now you are living under the great shepherd Jesus.
1: கிடையாது பெரிய மேய்ப்பனாகிய இயேசுவின் கீழ் வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறோம். He has brought us into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்திற்கே அவரை கொண்டு வந்து
0: விட்டார். It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
1: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் ஒழுக்கி விட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தேவனுடைய பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிற உணர்வு அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
0: You are in the very holy of holies.
1: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
0: Now next week I'm going to talk about how we live there.
1: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
0: The Christian life is not about entering into this presence, it is about living there in his presence.
1: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்திலே நுழைவது மட்டுமல்ல அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
0: That is such an exciting subject about how we live in the very presence
1: அது மிகவும் பரவசமான ஒரு காரியம் எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது.
0: But we'll wait for next week.
1: அடுத்த வாரம் வரைக்கும் அதற்காக காத்திருப்போம்.
0: Now we are talking about serving the living God.
1: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
0: The blood of Jesus is the thing that enables us to live for God.
1: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்.
0: How does it help us?
1: அது எப்படி நமக்கு உதவுகிறது?
0: By the shed blood.
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: So that we can live for the living God.
1: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
0: Now living for God and living with God in his presence is two different things.
1: பாருங்க தேவனுக்காக வாழ்வது ஒன்று தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
0: We'll keep the second thing later on.
1: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
0: Now we'll talk about the living for God and what it means.
1: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன அதை குறித்து பார்ப்போம்.
0: See, living for God starts with the intimacy with God.
1: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது.
0: You see, Christian life
1: கிறிஸ்தவ வாழ்க்கை
0: is based on your intimacy with God.
1: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is not about some ritual or ceremony.
1: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது.
0: It is not about what I can do for you.
1: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது.
0: Your Christian life is about your personal intimacy with him.
1: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is why it is so important to know what the blood has done.
1: ஆகவேதான் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
0: You see, intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God.
1: தேவனுக்கு அருகில வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்.
0: The blood of Jesus purges our conscience, thereby providing that intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது.
0: நாட் ஜஸ்ட் ப்ராக்சிமிட்டி, இன்டிமசி.
1: பாருங்க, கிட்ட வருகிறது கிடையாது, நெருக்கமாய் இருப்பது.
0: ப்ராக்சிமிட்டி இஸ் நியர்னஸ் ஆஃப் பிளேஸ், பட் இன்டிமசி இஸ் எ டோட்டலி டிஃபரண்ட் திங்.
1: பாருங்க, கிட்ட வருகிறது வேற, மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற.
0: இட் இஸ் நாட் கோயிங் நியர் ஹிம், இட் இஸ் ரியலி நோயிங் ஹிம் அண்ட் பீயிங் இன்டிமேட் அண்ட் க்ளோஸ் வித் பீயிங் க்ளோஸ் வித் ஹிம்.
1: அவர் கிட்ட போயிட்டோன்றது கிடையாது, மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது.
0: Now that intimacy cannot be there when our conscience is not purged.
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது.
0: This is where the blood of Jesus comes in.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்திலே தான் உதவுகிறது.
0: It purges our conscience.
1: அதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது.
0: So that we can live for God.
1: எதற்காக? தேவனுக்கென்று நாம் வாழும்படி.
0: Now if our conscience is purged, we are drawn to God.
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வருகிறோம்.
0: How does that enable us to live for God?
1: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது?
0: How does intimacy with God enable us to live as spiritual life?
1: தேவனோடு நெருக்கமா இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது?
0: Now this is what I want to go into today.
1: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: Turn with me to Ephesians chapter 2.
1: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
0: verse 13.
1: 13 வசனம்.
0: But now in Christ Jesus he who sometimes were far off are made nigh by the blood of Jesus.
1: முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: Now he's talking about the Gentiles.
1: இங்க புறஜாதியாரை குறித்து பவுல்
0: பேசுகிறார். How they were far off.
1: எப்படி அவர்கள் தூரமா இருந்தார்கள்.
0: They didn't know the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அறியாத இருந்தார்கள்.
0: They were far away from God.
1: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
0: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
1: தேவனை அறிய அறிவுக்கு தூரமா இருந்தார்கள்.
0: But now they are near.
1: ஆனால் இப்போது சமீபமாய் வந்து விட்டார்கள்.
0: By the blood of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
0: Now how does this intimacy bring about a real life, spiritual life?
1: இந்த நெருக்கம் எப்படி நமக்கு நிஜமான ஒரு ஆவிக்குரிய
0: ஆவிக்குரிய வாழ்க்கையை
1: நமக்கு கொடுக்கிறது.
0: Turn with me to Psalm chapter 65.
1: திருப்போம் சங்கீதம் 65வது.
0: 65th Psalm.
1: 65வது சங்கீதம்.
0: Verse 4.
1: 4வது வசனம்.
0: Blessed is the man whom thou choosest and causest to approach unto thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness of thy house, even of thy holy temple.
1: உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ.
0: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God.
1: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதக்காரன் இங்கே
0: கூறுகிறார். Talking about the blessedness of being given that privilege of coming close to God.
1: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறார்.
0: Turn with me to 42, Psalm 42.
1: சங்கீதம் 42க்கு நாம் திருப்போம்.
0: And verse 2.
1: 42.
0: The psalmist here says, my soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God?
1: இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்?
0: Psalm 31 is another wonderful passage.
1: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
0: Psalm 31 verse 19 and 20.
1: 31st சங்கீதம் 19 20.
0: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
1: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது.
0: Thou shalt hide them in the secret of thy presence from the pride of man. Thou shalt keep them secretly in a pavilion from strife of tongues.
1: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
0: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
0: They said, oh how lovely is thy dwelling place, oh God.
1: சொன்னா என்ன சொன்னால், தேவனே உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
0: There's a hunger deep inside of my soul.
1: என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது.
0: A single day spent in your presence is better than 1,000 days without you.
1: நீர் இல்லாத இருக்கிற 1000 நாளை விட உம்முடைய முகத்தில் செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
0: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி, தாகம், வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
0: But that was not an easy thing at that time.
1: ஆனால் அந்த காலத்தில் அது அவ்வளவு சுலபமானது
0: அல்ல. The blood of bulls and goats could not bring about that intimacy.
1: ஆடு மாடுடைய ரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
0: Man's sin and sinfulness kept man away from God.
1: மனிதனுடைய பாவம், பாவத் தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
0: But now the precious blood of Jesus Jesus.
1: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்
0: purged our conscience.
1: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து விட்டது.
0: And opened the living way.
1: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
0: So that we are all like priests.
1: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்களைப் போல இருக்கிறோம்.
0: We can all go and serve the living God.
1: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
0: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
0: Now everything, our whole life flows out of this intimacy.
1: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
0: The power of this Christian life.
1: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை.
0: Our witness and testimony.
1: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது.
0: Everything comes from your personal intimacy with God.
1: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Your friendship and fellowship with God.
1: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்.
0: That is what brings about the Christian life.
1: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
0: The joy of the Christian life comes from intimacy with God.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறமே அதிலிருந்து தான் வருகிறது.
0: The child of God today enjoys the assurance of God's love.
1: இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொண்டு அதை அனுபவிக்கிறார்.
0: Why?
1: ஏன்?
0: When he comes to God,
1: தேவனுடைய அவர் வரும்போது
0: he realizes that it is not his righteousness.
1: அவருக்கு நன்றாய் தெரிகிறது அது என்னுடைய நீதி அல்ல.
0: It is the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Why did Jesus shed his blood?
1: ஏன் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: To bring me near to God.
1: தேவனுக்கு அருகில் என்னை கொண்டு வரும்படியாக.
0: To give me intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை எனக்கு உண்டாக்கும்.
0: Why did he shed his blood?
1: ஏன் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: He shed his blood because he loved me.
1: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார் ஆகவே ரத்தத்தை சிந்தினார்.
0: He desires me.
1: அவர் என்னை விரும்புகிறார்.
0: He cares for me.
1: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
0: He loves me.
1: அவர் என்னை நேசிக்கிறார்.
0: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு எனில் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது.
0: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி.
0: Will understand God's great love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை அவள் புரிந்து கொள்வார்.
0: When you understand God's great love, you cannot help but worship him.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்துகொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூரத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை புரிந்துகொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும்.
0: See, that is what is happening in the that is what makes the Christian life, the spiritual life strong.
1: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாய் மாற்றுகிறது.
0: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது.
0: Many people don't draw near to God.
1: அநேக தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
0: Talking about believers.
1: விசுவாசிகள் குறித்து நாம்
0: பேசுகிறோம். Don't rejoice in God.
1: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
0: They cannot worship.
1: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
0: They cannot enjoy God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: They cannot get into the things of God.
1: தேவனுடைய காரியங்களுக்குள்ள நுழைய முடியவில்லை.
0: You know, many reasons are there why they can't do it.
1: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
0: Sometimes sin keeps them away.
1: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
0: வைக்கும். So many other things.
1: இன்னும் பல காரியங்கள் கூட.
0: But one of the reasons.
1: ஆனால் பல காரணங்களில ஒன்று.
0: Is this a lack of knowledge about what the blood of Jesus has done?
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
0: That is why they cannot rejoice.
1: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
0: That is why they cannot worship.
1: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
0: That is why they just look around and they say why everybody is crazy like this.
1: அங்க தான் பாருங்க பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தியம் பிடிச்ச
0: மாதிரி. Why are you worshiping like this?
1: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
0: Why do you sing like this?
1: ஏன் இப்படி பாடுறீங்க?
0: Why do you have to be like this?
1: ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கணும்?
0: You see, they don't understand.
1: பாருங்க புரிந்து கொள்வதில்லை.
0: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
1: ஏன் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை.
0: Because they may be saved.
1: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
0: They may be children of God.
1: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
0: But the thing is they cannot understand it because you know they have not understood the blood of Jesus and what it has done.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் புரிந்து கொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல்
0: when they understand that
1: இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது
0: then they understand God's love.
1: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்கிறார்.
0: God's love brings about joy and rejoicing.
1: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
0: They rejoice in God.
1: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
0: They are filled with the peace of God.
1: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
0: You see, the blood of Jesus does all these things.
1: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
0: The blood of Jesus brings them in a close intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
0: They delight and in the fellowship with God.
1: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்.
0: When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
1: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
0: See, to hear the voice of God,
1: பாருங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
0: then you have to be intimate with him.
1: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
0: With his voice he guides us.
1: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
0: He is the shepherd and we are the sheep.
1: அவர்தான் மேய்ப்பன் நாம் எல்லாரும் ஆடுகளாக
0: இருக்கிறோம். He speaks to us.
1: அவர் நம்மோடு பேசுகிறார்.
0: And how do we hear his voice?
1: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
0: It is through intimacy we hear his voice.
1: அவரோடு கூட நெருக்கமாய் இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
0: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
1: வர நாம் எப்பொழுதே சொப்பனங்கள் தரிசனங்கள் தீர்க்கதரிசனங்கள் இவற்றின் மூலமா இந்த வழி நடத்தப்படுவது இல்லை.
0: Sometimes we are guided like that.
1: சில சமயத்துல அப்படி நடத்தப்படுகிறோம்.
0: Not always.
1: எப்பொழுதும் கிடையாது.
0: But we are always guided by the voice of God.
1: ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமா வழி நடத்தப்படுகிறோம்.
0: The voice of God speaking to us.
1: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
0: And guiding us and leading us.
1: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
0: So the intimacy brings about all these things.
1: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு
0: வருகிறது. Intimacy gives assurance of his love.
1: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்து நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: Therefore it brings rejoicing.
1: ஆகவே அது களிகூறுதலை கொடுக்கிறது.
0: It brings peace and joy.
1: சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறது.
0: It puts the believer in a position to hear God.
1: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
0: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
1: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குறது. அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமாக ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
0: The life and character of the believer is positively influenced.
1: விசுவாசியுடைய வாழ்க்கையின் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
0: Now think about that.
1: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு
0: brings intimacy.
1: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
0: It results ultimately that intimacy results in life and character in the believer.
1: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
0: This is a wonderful thing to think about.
1: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான
0: காரியம். You become like the person that you are with.
1: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
0: Whoever you spend most of your time with, that is what you become like.
1: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போல தான் நீங்களும் மாறுவீர்கள்.
0: You start hanging out with bad company.
1: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க.
0: You will be corrupt also.
1: நீங்களும் கெட்டு போய்விடுவீங்க.
0: It's no big news. I mean, it is not a great discovery. That is the truth.
1: இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. இதுதான் உண்மை.
0: If you hang out with bad people, then you become bad.
1: கெட்ட சகவாசம்னா நீங்களும் அப்படிதான் ஆயிடுவீங்க.
0: If you hang out with good people, then you become good.
1: நல்ல ஆட்களுடைய சகவாசம் இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பீர்கள்.
0: We are talking about hanging out with God.
1: நாமோ தேவனோடு கூட இருப்பதை குறித்து பேசுகிறோம்.
0: Intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது.
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக.
0: Enjoying his presence.
1: அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது.
0: That results in life and character.
1: அதன் விளைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையின் குணமும் பாதிக்கப்படுகிறது.
0: So that we live more and more like he lives.
1: இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறாரோ அது போல இன்னும் அதிக அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமாய் இருக்கிறோம்.
0: We do the good things.
1: நல்ல காரியங்களை செய்கிறோம்.
0: Stay away from bad things.
1: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமாய் இருக்கிறோம்.
0: Hate evil.
1: தீமையை வெறுக்கிறோம்.
0: Love good.
1: நல்லதை நேசிக்கிறோம்.
0: Why? Because of our time with him, our intimacy with him.
1: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம். அதுதான்.
0: And also when you
1: இருக்கும்.
0: Who is he?
1: யார் அவர்?
0: He is the King of Kings and the Lord of Lords.
1: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
0: If you are always hanging out with the greatest person,
1: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால் தங்கி இருந்தால்,
0: then you start looking different.
1: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
0: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
1: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
0: I say this because Christians need to look like the king.
1: இத ஏன் நான் சொல்றேனா கிறிஸ்தவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: Are you kings?
1: நீங்களா ராஜாக்களா?
0: It's very sad that sometimes Christian people you know think that it's very spiritual to look like people that have nothing, you know.
1: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகளை மாதிரி இருக்குது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைனு விசுவாசிங்க நினைச்சுக்கறாங்க.
0: That the height of spirituality is that you have given up everything and you don't have nothing.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டமே என்ன? ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்குது.
0: They think this is the great display of spirituality.
1: என்ன நினைக்கறாங்க? இப்படி வாழ்ந்தாதான் அது ஆவிக்குரிய தன்மை.
0: Don't mix other religions with Christianity.
1: மற்ற மதங்களை கிறிஸ்தவத்தோடு கொண்டு வந்து சேர்க்கறாங்க.
0: Christian life is different.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது.
0: This is the living God.
1: இவர் ஜீவனுள்ள தேவன்.
0: The giver of life.
1: ஜீவனை கொடுக்கிறவர்.
0: The source of life.
1: ஜீவனுக்கு ஆதாரமே இவர் தான்.
0: There is no lack in him.
1: அவரில் எந்த விதமான குறைவும் இல்லை.
0: He is a God of plenty.
1: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்.
0: He is a God of abundance.
1: அவர் பரிபூரணத்தின் தேவன்.
0: He is light and he is life.
1: அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் தான் ஜீவன்.
0: Then when you are intimate with him, you begin to exude that life and that light.
1: அவரோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த ஒளியை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்.
0: So that's why, you know, I don't like Christian people going around like பரதேசிஸ், you know.
1: ஆகவேதான் கிறிஸ்தவ மக்கள் பரதேசிங்க மாதிரி சுத்திட்டு வராங்களோ அது பிடிக்கல எனக்கு.
0: I don't like that.
1: அது பிடிக்கவே இல்லை.
0: Oh, that is not God's will.
1: பாருங்கள், அது தேவனுடைய சித்தமே அல்ல.
0: God's will is like we fellowship with him and we become like him.
1: தேவனுடைய சித்தம் என்ன? அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவரை போலவே மாறிவிட வேண்டும்.
0: He is the king of kings and the lord of lords.
1: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாக
0: இருக்கிறார். Heaven and earth.
1: அவர் வானத்தையும் பூமியையும்
0: உண்டாக்கினார். All power.
1: அவர் சர்வ வல்லமை படைத்தவர்.
0: And when I walk with him,
1: நான் அவரோடு கூட நடக்கும்போது,
0: when I talk with him,
1: அவரோடு பேசும்போது,
0: when I become intimate with him,
1: நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கும்போது,
0: I become a person of power.
1: நானும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறேன்.
0: I carry that authority.
1: அந்த அதிகாரம் எனக்கும் வருகிறது.
0: I walk with my head high.
1: நானும் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்.
0: I begin to look like the king.
1: நானும் ராஜாவை போல இருக்க ஆரம்பிக்கிறேன்.
0: Are you
1: இருக்கீங்களா?
0: Oh, you know, in the old times they used to talk about the wilderness, you know.
1: அந்த நாட்கள்ல பாருங்க, அந்த வனாந்தரத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க.
0: But look at the wilderness.
1: ஆனா வனாந்தரத்தை பாருங்க.
0: How did the people live there?
1: அங்க வனாந்தரத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்?
0: They were not living like பரதேசி.
1: அவங்க பரதேசிகள மாதிரி வாழல.
0: Even though they were in the wilderness,
1: வனாந்தரத்துல இருந்தாலும்,
0: they had air conditioning by day.
1: பகல்ல வந்து ஏசி.
0: They had heater by night.
1: ராத்திரில ஹீட்டர்.
0: God going before them and behind them.
1: தேவன் அவளுக்கு முன்னாகவும் போனார் பின்னாகவும் வந்தார்.
0: All the people of the world did not look at these people and say வர்றாங்க பாருங்க பரதேசிங்க. They didn't say that.
1: உலக மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு சொல்லல.
0: They didn't say, oh, here are the paradesis coming.
1: ஓ, பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க.
0: I was going with a pastor friend of mine.
1: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்தேன்.
0: And you know, this is I think I can say that here, you know.
1: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: We were going in the car and he was just looking out and there were some people, you know, religiously going down the road, you know.
1: கார்ல போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆட்கள் ரொம்ப பக்தியோடு போயிட்டு இருக்காங்க
0: அப்படி. Yeah, there were some going after some kind of a religious thing.
1: ஏதோ ஒரு மத காரியத்தை செய்ய போறாங்க.
0: This pastor said, "இந்த பண்டாரங்களை பாருங்க பிரதர்." They really look like that, you know.
1: வாக்க அப்படி தான் இருந்தாங்க பாருங்க.
0: No clothes.
1: துணி இல்ல.
0: No shoes.
1: செருப்பு இல்ல.
0: Just walking down the road.
1: சும்மா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு
0: இருக்காங்க. Oh, in the hot sun.
1: கடும் வெயில் இல்ல.
0: All looking thin and emaciated.
1: எல்லாம் ஒல்லியே எலும்புந்தோலுமா.
0: Walking for miles and miles.
1: மைல் கணக்கா நடந்து போறாங்க.
0: Terrible. I mean, what a terrible sight.
1: பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்குது.
0: What a sad thing.
1: என்ன வருத்தமான காரியம் பாருங்க.
0: And it really saddens me when believers do that.
1: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
0: The people in the wilderness were not going around like that.
1: வனாந்தரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல.
0: They were not like பண்டாரம்ஸ் and பரதேசிஸ்.
1: பண்டாரம் பரதேசிகள மாதிரி கிடையாது அவங்க.
0: No.
1: கிடையாது.
0: When they walked down and came down,
1: அவர்கள் போய் வந்தபோதெல்லாம்
0: the nations of the world watched at them, looked at them and said, oh, these people are coming.
1: இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து, ஐயோ, இந்த ஜனங்கள் வருகிறார்கள்.
0: Their God is the living God.
1: அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
0: He is too good.
1: அவர் மிகவும் நல்லவர்.
0: He watches over them.
1: அவர்களை பார்த்துக் கொள்ளுகிறார்.
0: He blesses them.
1: அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
0: He provides for them.
1: அவர் தேவைகளை கொடுக்கிறார்.
0: They eat every day because God gives them food.
1: தேவன் உணவு கொடுக்கிறதால அனுதினமும் சாப்பிடுகிறார்கள்.
0: They get water out of the rock.
1: கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது.
0: Their God is doing miracles for them.
1: அவருடைய தேவன் அவர்களுக்காக அற்புதங்களை செய்கிறார்.
0: Their God is giving victory over every enemy.
1: அவருடைய தேவன் ஒவ்வொரு எதிரியின் மீதும் வெற்றி கொடுக்கிறார்.
0: They ever went near Jericho, there was talk about how these people are coming.
1: Jericho kitta poradhukku munnale eppadi indha aatkal la varugiraanga endra pechu engum irundhathu.
0: They were literally threatened by their presence.
1: Elthinmadi ivude prasanna makkalai archuruthiye.
0: They were not weak people walking around.
1: Ivargal belavinam aatkalai suttikondirukkavillai.
0: Rahab, when she met the two spies of Israel, said, we know that you're going to plunder our city.
1: Rahab and the rendu veevukarai sandhitha pothu enna sonnar, engude pattanatha neengal kollaida povadhu engalukku theriyum.
0: You're going to take everything.
1: Ellathai eduthukolla povadhu.
0: Has given it in your hands.
1: தேவனே உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
0: She has seen these people and heard about these people and already started believing in their God.
1: இந்த மக்களை அவள் கண்டு விட்டால், குறித்து கேட்டு விட்டால், ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையும் நம்ப ஆரம்பித்து விட்டாள்.
0: Hello, are you there?
1: இருக்கீங்களா?
0: She has heard about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டு
0: விட்டாள். She has heard about the military victories.
1: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டு
0: She has heard about the wonderful provision from heaven.
1: தேவன் பரலோகத்துல அற்புதமாய் பராமரித்தாரே அதை கேள்விப்பட்டார்.
0: She has heard about how they walked in health and victory and prosperity.
1: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டார்.
0: They heard about their abundance.
1: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்.
0: They heard about how their God is wonderful to them.
1: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவர்களை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
0: They have already believed in the living God.
1: ஆதாம் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
0: Is the world looking at you like that, my friend?
1: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
0: Is the world looking at you?
1: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
0: Are they looking at you saying, oh, here come the people of God?
1: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
0: Here comes a powerful man.
1: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
0: Here comes a man that's got it all together.
1: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
0: Here is a man that walks in victory.
1: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
0: Here is a man that lives in victory.
1: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
0: Is that the way the world perceives you?
1: உலகம் உங்களை குறித்து அப்படிதான் பார்க்கிறதா?
0: That is the kind of believers we need today in the world.
1: அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
0: Not the people that depict weakness and inability.
1: பலவீனத்தை இயலாமையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
0: The people that show forth the glory of their God.
1: தம்முடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
0: How do you show forth the glory of God?
1: எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது?
0: Oh, it is not something that you put on, my friend.
1: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்து கொள்வதல்ல.
0: It is not something that you hang on your head and feet and all over your body.
1: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ளுகிற ஒன்று அல்ல இது.
0: You know, it's not badges to hang on everywhere.
1: அது எல்லாரும் குத்தி குத்தி இது பேட்ஜும் கிடையாது.
0: People are not going to stop and read your badge.
1: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க பேட்ஜ் வாசிக்க போறது
0: கிடையாது. That is not what this is about.
1: இது அதை பற்றியது அல்ல.
0: How do you show forth this glory?
1: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
0: You must stay close to that glory.
1: அந்த மகிமைக்கு மிக அருகிலே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும்.
0: You must live in that glory.
1: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
0: You must live in his very presence.
1: அவருடைய சமூகத்திலேயே நீங்கள் வாழ
0: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
1: ஜீவனுள்ள தேவனுடைய நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
0: Out of the

0: Amen.
1: How does it happen?
0: அது எப்படி நடக்கும்?
1: Not going, giving up everything and wearing a kavi.
0: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவிய மாட்டிக்கிறது நடக்காது.
1: No.
0: கிடையாது.
1: Get with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get close with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get to know God.
0: தேவனை அறிந்து கொள்ளுங்க.
1: His intimacy with the king makes you start looking more like the king's king.
0: ராஜாவோடு நெருக்கமா இருந்தால் தான் உங்களே அதிக அதிகமாக ராஜாவை போல ஆக்குகிறது.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம்.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும்
1: இருக்கிறோம். Oh my dear friend, we are kings and priests.
0: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம்.
1: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
1: I've heard that all my life and I'm sick and tired of that.
0: வாணல்ல இதே கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
1: You know, I rebelled against that.
0: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
1: I don't like that.
0: எனக்கு அது பிடிக்கல.
1: Christian life is not that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல.
1: Christian life is about intimacy with our God.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
1: Christian life is not going to church.
0: கிறிஸ்தவ வாழ்க்கைனு சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
1: It is not going to pilgrim places of pilgrimage.
0: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
1: Christian life is not doing some ceremonies and rituals.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
1: Even though we do the so such things.
0: ஆனா அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: We have a marriage ceremony for example.
0: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
1: Oh, we have the ritual of communion.
0: அல்லது இந்த திருவிருந்தேன்னு ஒரு சடங்கு இருக்கு.
1: See, we do certain things.
0: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: But all with a great meaning.
0: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கு.
1: Not a life of rituals and ceremonies.
0: கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள்
1: கிடையாது. Just going to church and coming.
0: அதுசமா கோயிலுக்கு போணுமா வந்தோமா அது கிடையாது.
1: Not just giving money to the church.
0: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
1: It is not just singing some songs.
0: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
1: It's not just carrying a membership.
0: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
1: Christian life is knowing the living God.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
1: Our God is a living God.
0: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: We were created for him.
0: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
1: And to live with him and to know him intimately is the purpose of this life.
0: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
1: Now this is what the blood of Jesus does.
0: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிறது.
1: It brings an intimacy which otherwise would not be there.
0: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமலான நெருக்கம் நமக்கு வராது.
1: Amen.
0: Amen.
1: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
0: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை, பெலன், முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
1: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யார்கிட்டயே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
1: No, we can do that.
0: பாருங்க, நாம அப்படி செய்றோம், செய்யலாம்.
1: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all
0: ana kristo vaalkan sonna enna edana aachina avargitta poranga aaradhal irukum apdiye vaalvadhu kedaiyadhu.
1: Christian life is not about that.
0: Kristo vaalkan nal adu illa.
1: It is about knowing God,
0: devanai arivadhu dhaan,
1: and living out of that intimacy.
0: Peraga andha nerukathilirundhu nammudaiya vaalkaiya na vaalvadhu.
1: What is Christian ministry?
0: Kristo ooliyam endral enna?
1: What is the ministry that I do or any other minister does?
0: Naan seigira ooliyam endral enna? Mattra ooliyakkaral seigira ooliyam endral enna?
1: It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
0: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
1: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
0: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமா இருப்பதுதான்.
1: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
0: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டிலிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
1: The things that we learn teaches us about God.
0: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
1: It makes us intimate with God.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்படி செய்கிறது.
1: Out of that intimacy we minister.
0: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம்.
1: You see, it is all flowing out of that intimate relationship.
0: பாருங்கவே எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வருவது.
1: You see, this is something that we need to understand.
0: பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: You see, we are called to serve the living God.
0: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம்
1: அழைக்கப்பட்டிருக்கிறோம். How are you going to live for God?
0: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழ போகிறீர்கள்?
1: You're going to live for God only when you first get intimate with him.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
1: That is when Christian life begins.
0: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது.
1: That is where the power is.
0: அங்கதான் வல்லமை இருக்கிறது.
1: That is where everything is.
0: எல்லாமே அங்கதான் இருக்கிறது.
1: The way you are going to live your spiritual life depends upon that intimacy.
0: உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு வாழ போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
1: And that intimacy depends upon the precious blood.
0: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now when you are intimate,
0: நீங்கள் நெருக்கமா இருக்கும்போது
1: with God,
0: தேவனோடு கூட,
1: and know your God,
0: உங்கள் தேவனை நன்றாய் அறிந்து
1: and walk with him,
0: அவரோடு கூட நடக்க

0: and have his attitude.
1: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது.
0: Paul says, let this mind be in you.
1: பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தையுங்களில் இருக்க கடவுள்.
0: Which was in Christ Jesus.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை.
0: You see, you become more and more like him.
1: நீங்கள் அதிக அதிகமாய் அவரை போல மாறுகிறீர்கள்.
0: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror, we are changed into the very image that we are beholding.
1: 2 Corinthians 3:18 பவுல் சொல்லுகிறார், இந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது அதை எப்படி பார்க்கிறோமோ அதே போல நாம் மாறிக்கொண்டே வருகிறோம்.
0: In this mirror we behold the inner glory of God, the glory of God who lives in us.
1: இந்த கண்ணாடியிலே தானே நமக்குள்ளே வாழ்கிற தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம்.
0: The more we behold,
1: நாம் அதிகமாக பார்க்க பார்க்க,
0: the more we are changed into that glory.
1: நாம் அந்த மகிமைக்கு ஏற்றபடி அதிக அதிகமாக மாறுகிறோம்.
0: So that is what intimacy brings.
1: அது நெருக்கம் அதை தான் கொண்டு வருகிறது.
0: And then as a result of that,
1: அதன் விளைவாக,
0: you begin to procure the blessing for others.
1: நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: Amen.
1: Amen.
0: You are not there to just get blessed.
1: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
0: Not me and my four.
1: நானோ என் குடும்பம் மட்டும் கிடையாது.
0: No, no, no.
1: கிடையாது.
0: You are there to get intimate with God and to know him so that you may be a blessing to others.
1: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமாக இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாக.
0: In what way can you be a blessing to others?
1: எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்?
0: One, you become a blessing to others by intercession.
1: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம்.
0: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
1: பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு யந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம்ல.
0: நோ நோ, இட்ஸ் இன்டர்செஷன் இஸ் நாட் லைக் யூ நோ ஐம் கோனா ப்ரே 1 2 3 4 ஃபார் திஸ்.
1: பாருங்க, பரிந்து பேசுற ஜெபம்னா 1 2 3 4 இருக்குது, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படி
0: கிடையாது. இன்டர்செஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமாண்ட்ஸ் தட் யூ பி இன் எ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட்.
1: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவைய நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
0: தி பிரேயர் ஃபார் தி வீக் அண்ட் தி நீடி அண்ட் தி சிக் அண்ட் தி சஃபரிங் அண்ட் தி பெர்சிக்யூட்டட் ஆர் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் அ ஹார்ட் that is intimate with God.
1: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள், உபத்திரவப்படுகிற மக்கள், மற்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே, அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
0: Intercession never works well when you are not intimate with God.
1: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
0: You will never be fruitful in prayer without being intimate with God.
1: தேவனோடு கூட நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
0: That is why Jesus said.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார்,
0: if you abide in me,
1: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்,
0: words abide in you,
1: பிறகு வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்,
0: ask what you will and it will be done unto you,
1: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
0: In this way you bear much fruit, he said.
1: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
0: Now abide in me,
1: என்னிலே நிலைத்திருங்கள்.
0: How do you bear prayer fruit, prayer answers?
1: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக் கொள்வது?
0: How do you get multiplied answers to prayer?
1: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமாக பெறுவது?
0: It is by intimacy with him,
1: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பதன் மூலமாக.
0: Intercession flows out of intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்போதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம் புறப்பட்டு வரும்.
0: The person who has intimacy with God,
1: தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர்,
0: when he prays,
1: அவர் ஜெபிக்கும்போது,
0: he is able to lay hold on the promises of God.
1: அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுந்தரித்துக் கொள்ள முடிகிறது. அவரால்
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார். He just holds on to the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார்.
0: He feels so close to it.
1: அதற்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது போல உணர்கிறார்.
0: He believes it.
1: அதை விசுவாசிக்கிறார்.
0: He believes that if God has said it, he will do it.
1: தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்.
0: He believes that God never lies.
1: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
0: He knows his God.
1: தன்னுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
0: He knows the promises of God are always good.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
0: So this intimacy with God makes that person in intercession lays hold on the hold on the promises of God.
1: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம் தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு பற்றிக்கொள்ள உதவுகிறது.
0: Amen.
1: Amen.
0: When you're close with God,
1: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது,
0: you will always be grabbing the promises of God.
1: எப்பொழுதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அப்படியே பறித்துக் கொள்வீர்கள்.
0: You will feel like they're yours.
1: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
0: For me,
1: அது எனக்காக தான்.
0: It's for these people that I'm praying for.
1: நான் ஜெபிக்கிறேனே இந்த மக்களுக்காக தான் அது.
0: It is for my situation.
1: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
0: It is God's word for me.
1: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
0: Let me claim it.
1: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
0: Let me stand on it.
1: நான் அதன் மீது நிற்கட்டும்.
0: Let me drive out the devil on the basis of this.
1: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
0: And they stand on it and they lay hold of it.
1: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
0: You see, that is what this intimacy brings.
1: நெருக்கம் இதை தான் கொண்டு வருகிறது.
0: And that intimacy is brought by the blood of Jesus.
1: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
0: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
1: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம் வாழ்கிறோம்.
0: Why does it say it like that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: The blood must be shed.
1: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The conscience must be clear.
1: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: We must be put in an intimate relationship with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
0: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
1: நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவை.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: We are changed by it.
1: நாம் அதனால மாற்றப்படுகிறோம்.
0: The blood brings us to God.
1: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
0: The blood puts us in intimacy with God.
1: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
0: And as a result we begin to be changed.
1: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
0: We walk like kings.
1: நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம்.
0: We walk as priests.
1: ஆசாரியர்களை போல வாழுகிறோம்.
0: We are able to minister to others.
1: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
0: We are able to touch the life of others.
1: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
0: It comes out of that knowing God.
1: தேவனை அறிந்து கொள்கிறோமே அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Oh thank God for the blood of Jesus.
1: Oh இயேசுவின் இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்க.
0: Without the blood of Jesus I can never imagine an intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
0: When that intimacy comes.
1: அந்த நெருக்கம் வரும்போது
0: nothing can break that.
1: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
0: No situation can break
1: எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க
0: முடியாது. No problem can break
1: எந்த பிரச்சனையும் அதை உடைக்க
0: முடியாது. No difficulty break
1: எந்த கஷ்டமும் அதை உடைக்க
0: முடியாது. Nothing can break that.
1: எதுவும் அதை உடைக்க முடியாது.
0: When that intimacy comes
1: அந்த நெருக்கம் உண்டாகும்போது
0: you know your God and you begin to do great exploits.
1: நீங்கள் தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
0: That is what we are called for, my friend.
1: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்
0: நண்பர்களே. The blood is to bring you near.
1: இரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்காக.
0: The blood is to make you dear to God.
1: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
0: இரத்தம். The blood was shed to seal your fellowship and relationship with God.
1: தேவனோடு உள்ள உங்களுடைய உறவை, ஐக்கியத்தை முத்திரையிடுவதற்காக தான் இரத்தமே.
0: The blood was shed to remove everything that hindered it.
1: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
1: தேவனோடு கூட நெருக்கமாய் வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed so that you can come to God and know God and serve God.
1: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: It was shed so that you can become strong.
1: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
0: Strong by knowing God.
1: தேவனை அறிவதன் மூலமாய் பலவான்கள்.
0: And serving God.
1: பிறகு தேவனை சேவிக்கிறது.
0: Living for God.
1: தேவனுக்காக வாழ்வது.
0: And ministering to others.
1: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
0: It flows out of that.
1: அது எல்லாமே இதிலிருந்தான் புறப்பட்டு வருகிறது.
0: So the thing that you pay attention to is your intimacy with God.
1: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
0: That comes only through the knowledge of what the blood of Jesus
1: is. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு அறிந்து கொள்கிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
0: Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Let us all lift up our hands and confess this.
1: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
0: Everybody say this with me.
1: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
0: சொல்லுங்க. Lifting up your hands.
1: உங்கள் கரங்களை உயர்த்தி
0: with all your voice.
1: உங்கள்
0: from the bottom of your heart.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
0: Everybody say.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: I thank God for the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The blood that was shed for me.
1: எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
0: On the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே.
0: Purges my conscience.
1: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
0: Brings me to God.
1: தேவனோடு என்னை கொண்டு வருகிறது.
0: Puts me in fellowship with God.
1: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
0: To know God.
1: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
0: To love him.
1: தேவனை நேசிக்க.
0: To enjoy him.
1: அவரை அனுபவிக்க.
0: To appreciate him.
1: அவரை பாராட்ட.
0: To rejoice in him.
1: அவரிலே களிகூர.
0: To have his peace.
1: அவருடைய சமாதானத்தை
0: பெற்றுக்கொள்ள. To be changed like him.
1: அவரை போலவே மாறும்படியாக.
0: To be conformed to his very image.
1: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
0: Intimacy.
1: நெருக்கம்.
0: Through the blood brings this.
1: இரத்தத்தின் மூலமாய் இதை கொண்டு வருகிறது.
0: And out of that
1: adilirundhu
0: my life becomes strong.
1: என்னுடைய வாழ்க்கை பலனடைகிறது.
0: I become mighty through God.
1: தேவன் மூலமாக நான் வல்லவனாய் மாறுகிறேன்.
0: I overcome obstacles.
1: நான் தடைகளை மேற்கொள்ளுகிறேன்.
0: I win victories over the devil.
1: பிசாசின் மீது வெற்றி பெறுகிறேன்.
0: I am triumphant over circumstances.
1: சூழ்நிலைகளின் மீது நான் ஜெயம் அடைகிறேன்.
0: I am joyful.
1: நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
0: I am happy.
1: நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: I walk with the king.
1: நான் ராஜாவோடு நடக்கிறேன்.
0: I am a priest and a king.
1: நான் ஆசாரியனும் ராஜாவுமாய் இருக்கிறேன்.
0: I am blessed.
1: ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
0: I have the abundance of God.
1: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு.
0: And the glory of God fills me.
1: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Lift up your hands and praise God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
0: Thank him for that.
1: அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
0: Thank him for what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
0: Oh the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: For what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறது.
0: Oh the blood that never loses its power.
1: Oh தன்னுடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத இரத்தம்.
0: Let it cleanse you tonight.
1: அது இன்றைக்கு இரவு உங்களை கழுவட்டும்.
0: If you're far away from God.
1: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா.
0: Don't keep going far away.
1: தூர போய்க்கொண்டே இருக்க வேண்டாம்.
0: Come near my friend.
1: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.
0: Oh, let the blood cleanse you.
1: ஓ இரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
0: Let it make you whole.
1: அது உங்களை சுத்தமாக்கட்டும்.
0: Let it put you in intimacy with God.
1: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்.
0: Be made whole by the blood.
1: இரத்தத்தினாலே நீங்கள் சுகமாகுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Praise you Jesus.
1: ஸ்தோத்திரம் கிருபை.
0: Thank you Father.
1: நன்றி பிதாவே.
0: Thank you Lord.
1: நன்றி ஆண்டவரே.
0: Thank you Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: You see our whole Christian life depends on the shed blood.
1: பாருங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது.
0: Through that we come.
1: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
0: Through that we are intimate.
1: அதன் மூலமாக நாம் நெருக்கமாக
0: இருக்கிறோம். Through that we flow in life.
1: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
0: Amen. Amen. Life flows out of that.
1: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Oh, thank God for the blood.
1: இரத்தத்துக்காய் தேவனை
0: ஸ்தோத்திரம். Continue to meditate upon it.
1: தொடர்ந்து இதை தியானம் பண்ணிக் கொண்டிருங்க.
0: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood.
1: அடுத்த வாரம் எப்படி இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச போறேன்.
0: Not entering.
1: வெறும் நுழைவது மட்டுமல்ல.
0: We have talked a lot about.
1: அத பத்தி நிறைய பேசிட்டோம்.
0: Living there.
1: அங்கேயே வாழ்வது.
0: Staying there.
1: அங்கேயே தங்கி இருப்பது.
0: That is our dwelling place.
1: அதுதான்

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால் சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம் ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 18:18 பாருங்கள். கொலோசியர் 18:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம் ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் இல்லை லார்ட்ஷிப் ஆளுகை என்ன, ஒன்று தலைமைத்துவத்துக்கும் ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதுக்கும் இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப் இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில் ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதான் நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை ஆண்டவராய் ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னென்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம் த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர்தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி? எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 18:22-23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யார்? தலையாகிய கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23வது வசனம் பாருங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லேயே 3 இடத்துல, 1வது அதிகாரம் 22-23, 4வது அதிகாரத்தில் 13வது வசனம், 5வது அதிகாரம், இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யார்? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யார்? கிறிஸ்து. கொலோசே 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19வது வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18வது வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது. த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன? கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யார்? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம் பாருங்கள், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதேபோல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் 31வது வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன? உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10வது அதிகாரத்தில் 9வது வசனம் 13வது வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 1 கொரிந்தியர் 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நலகவனிய ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதாக லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்கள், யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையா இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையா இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் என்னன்னா, இந்த

செய்து விட்டார்னா நீ ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழா வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு, ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டா தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழே வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா நீ உங்களால் வந்து மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில், இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதரு இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசமெல்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது. இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும்போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து, கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்தை கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க. இப்படி 157 முறை இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர்னு, டு ஒன் அனதர்ங்கிற வார்த்தை. எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய், ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுக்காக நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட, ஆண்டவரே, கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு சீஷனுக்குரியது. தலைமையாக தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது, சபைக்கு, கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான்
நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறைய பேருக்கு புரியாதனால தான் அவங்களால வந்து யார்

0: யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன, இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவு கீழே இருக்கிறது. சரியா, இந்த கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். எப்படி இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமாக என்ன, இப்போ உமன் லிபரேஷன், அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு, பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா அந்த நிலமையிலே இருக்குது, ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Cor 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அனுப்பிச்சோம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம் ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சு கொள்ளுங்கள். சரியா, இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறைய வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது, இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. என்ன, ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா, அவர் தன்னை தானே தாழ்த்தி, பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னென்னா, அந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு, யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருன்னா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க? உங்கள் தலையில் இருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்டில் இருந்தால் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும். அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா? தலையாக யார் கொண்டு போய் வச்சா? தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:17-23 உள்ள வசனங்கள் பாருங்கள். எபேசியன்ஸ் 1:17-23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்கு, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்த ஆவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன? தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு. இதை செஞ்சதெல்லாம் யாரு? தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய இரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது கொலோசியர் 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன? தேவன் தான் கொண்டு போய், தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. கொலோசியர் 2:18 பாருங்கள். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன? தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன? தலை என்பது ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை. அந்த தலைக்கு தலையாக வச்சது யாரு? தேவன் வச்சாரு. அதுதான் சரீரம். இந்த சரீரம் எது? கிறிஸ்துவின் சரீரம். என்ன செய்யும்? என்ன செய்யணும்? என்ன சபை என்ன செய்யணும்? 5 காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு? தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும்? 5 காரியம் மட்டும் பார்ப்போம், சரியா? முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு? சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன, நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு, கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யார் கொடுக்குறா, தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது, ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம். சரியா, முதலாவது காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்ல, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ, அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும். சரியா, ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன, எல்லாம் செய்கிறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம், அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே, ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம். மேலும் எதுக்காக, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னென்னா, நமக்கு நிறையா நேரங்களில் அயலான நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு சொன்னார் ஆண்டவர். யாரும் கூட சபையில் இருக்க ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல, நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணால் சொல்லுவோம், நமக்கு சொன்னால் உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையாக கிறிஸ்தவன் அல்லாதவனையாக சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன், கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன் சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸும் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும். அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைனாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த தலை கௌரவப்படும், அப்போ தான் அந்த தலைக்கேற்றாறு போல் சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறாரு. கொலோசியர் 3:4 வசனம் பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டேருந்து வருதுன்னா ஜீவன் வந்தால் அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்று செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோம்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை, சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்குது, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டேய் அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாட்டுக்கு போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், ஏப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போடு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்தர் 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா? நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 பாட்டு தான் பாடுவோம், ஏன் 3 பாட்டு பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறாரு, அதுக்கு நம்ம அலோ பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாட்டு பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்கள், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன், நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க? வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது. அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது, இந்த தலை என்ன பண்ணுது, கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது, அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது. தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வசனம் வாசிங்க.
1: அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
0: சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எது? எபேசியர் 4:16-5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு? சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார். அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன? அவருடைய வார்த்தை. அவர் தான் நமக்கு போஜனம் பண்றாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாய் இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்றார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும் போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியும்? முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும். எல்லாமே அவர் தான் செய்வார். 4வது, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமா என்ன செஞ்சாரோ, அதை இப்ப யார் மூலமா செய்யறாரு? சபை மூலமா செய்யறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரத்தில் 2 வாசிங்க.
1: தேயோப்பிலுவே,
0: பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன? அவர் செய்தது, உபதேசித்தது. வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட். எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச, கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ 2வது புஸ்தகம் எழுதுறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 வசனத்தில் சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்யறதா? சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மறித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதாக. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு? ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்கள் நோட்ஸில். 1வது, அப்போஸ்தலனுடைய 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுலு அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னேலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னேலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்கிட்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தல நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம்ல, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1, 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 திமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க. சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:7 சொல்லுது, God will not do anything until unless he reveals to his prophets and to his servants. அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16:16 கடைசி வசனம், 20வது வசனம் என்ன பார்க்குறோம்? கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும். எழுந்து போ, எழுந்து போ, எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போ, போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது? தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய், அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய், அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய், அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம்னு சொல்லியாச்சு. அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை? கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும்? சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை. எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபைகளும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது, அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேரை சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அள வைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு தேட வேண்டியிருக்கு. எது கிறிஸ்து எங்கே இருக்காரு தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவதில் தவறு இல்லை. ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னா தேட வேண்டியிருக்கு. ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறார். தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
2: என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: கவலைகள் உன்னை அழுத்துகிறதா? Fix your eyes on Jesus. உனக்கு முன் ஓடி ஜெயமெடுத்தவர்கள் கோடி கோடி பேர்.
4: எபிரேயர் 12:1-3 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

பரிசுத்த நம் தெய்வத்தின் குணங்கள், நாமங்கள், அற்புத செயல்கள் இவைகளை சொல்லி உயர்த்துவதுதான் பிரேஸ், அதாவது புதித்தல் அல்லது புகழ்தல். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பாடி நம் தேவனை உயர்த்துவோம்.

பலனாயிருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தி இருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.

மகிழ்ச்சியோட கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன். நாதனே.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாயிருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார்.

நம்மை காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! செற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். செற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவிலே அவரை பாடும் பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!

அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து

0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, ஏன்னா கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்ட, நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும் என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெள்ள தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது. என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என் இடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும், கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு அவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களிலையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை. ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கச்சு போன ஒரு நிலைமை, அநாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கு யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அநாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் கெஞ்சினேன், யாரு கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
1: பதினஞ்சு வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கச்சு போனவரான ஆதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல. நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோட அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டையான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ 3 வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும்போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், 3 வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம நான் அதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு 12:30 இருக்கும் உட்காந்து வீட்டில் பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இத குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக, 18 வயசுல ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 வயசுல என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இந்த கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ தானே சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் இனே பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா, 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளைகிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடுதான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மறித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், நான் நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னார். நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிற, 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னோட வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன், என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல, மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய இயக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமே. தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர் அவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமே. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்திலே வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டில் வச்சிருப்பேன்.

இயேசு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா ஏசப்பா உன்னை பாத்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கர்த்தர் அப்படியாய் நடத்தினார், என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நான் ஆண்டவராக இயேசு, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார், நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜெபம் பண்ணேன், அதே போல ஒரு திருநங்கையினோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கல, நீங்களா கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னுட்டார். அவ்வளவு வேதனையா இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, என்னடா இது நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுட்டு, ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமால உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன், வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்துச்சு, என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட சின்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்னைகிட்ட பேசவே மாட்டாங்க, என்ன திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டயுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையோ நம்ம போய் பாக்குறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும், 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிழலுடைய அருமை புரியும். அதே போலதாங்க யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இவ்வளோ வேதனையா இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே வேண்டான்னு தோணுச்சு. நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம், நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம், அவர் மட்டும்

0: போதும். அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்தில் இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராக இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க. என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன். அவர் என்னை கேட்டரும். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் நேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் நேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார். ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டு கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க இடத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. ஓ, எவ்வளோ நல்லவர்ல பேசு. பாவத்திலிருந்து மீட்டவர், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவன் உள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவன் உள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல். மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லையை அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்ற, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை, அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை. ஆசை நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. அவளை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாதீங்க, சொல்றீங்க கவலை வந்தாலும் கண்ணீர் விடாத, அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும், அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலை படாத, நீ வாட்டுக்கு கூட சேர்ந்து டிராவல் பண்ணு, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி கத்த

ஜாதி நெருக்குதா சொன்ன போயிடாதீங்க. ஜாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குடத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறமா படுக்க என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன வாங்க நடந்தால உஷ்ணரோகியை பார்த்து கை நீட்டினோன்ன உஷ்ணரோகம் சரியாச்சுல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்படியே வியாபார மரணம் அப்பா அவர் நினைச்சேன் நான் தோல்ல சாந்தி நடப்பேன் அவர் சுமக்கிறதுக்கு ரெடி நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கணும்னா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க, சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமாக இருங்க, மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, அந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

பாரியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே, என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் என் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடைக்கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள்லாம் வரும். ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன். அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்தில் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டு உன்னை பார்த்து சொல்ற, நீ அக்னியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீ சூப்பரா இருக்குல்ல. எங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

0: அற்புதங்களை செய்தவர் அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
1: நான் தான்.
0: நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்.
0: அட, நான் தான்,
2: நான் தான்.
0: அட, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தாம்மா,
2: நான் தான்.
0: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
0: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா, அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் வாசிராசா.

யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு, இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

0: நான் அடிக்கடி ஸோ இவ்வளோ நேரம் ஜபத்திலேயே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி
1: முடிச்சிட்டேன்.
0: கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான்.
1: இட் இஸ் போத் ஆர் ஈக்குவல் வென் வி
0: அல்லேலூயா
1: ஓபன் தி ஐ அண்ட் ப்ரீச்.
0: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
1: ஐ ஹவ் गिवन தி மெசேஜ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நான் ஒன்று கதை சொல்லல.
1: ஐ டிட் டெல் எனி ஸ்டோரி.
0: ஜோக் அடிக்கல.
1: நோ ஜோக்.
0: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
1: இஃப் ஐ டெல் சம் ஸ்டோரி அண்ட் ஜோக் அண்ட்
0: அது மாதிரி இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது இடம் இல்லை.
1: நோ என்டர்டெயின்மெண்ட் ஹியர்.
0: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
1: This is the church of the living God.
0: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடியது.
1: It is the church.
0: மறுபடியும் சொல்லுகிறேன்.
1: I repeat it.
0: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்த நாள்,
1: marriage,
0: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: and house
0: சோத்திர கூட்டம்,
1: pricing meeting,
0: இது செய்யணும் அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வருவியா? ஆனால்
1: if you don't
0: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா, இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேறு வேறு சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: அண்ட் மெனி தே லெஃப்ட் த சர்ச்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போகலாம்.
1: அண்ட் மெனி லெஃப்ட், யூ கேன் ஆல்சோ கோ.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் போதும்.
1: ஈவன் ஃபைவ் ஆர் டென் என்ஃப் தோஸ் ஓபே டு த ட்ரூத்.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில் இருக்கணும்.
1: It should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: ஒரு ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy Spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்,
1: have the determination,
0: ஆண்டவரே நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: let me obey to the
0: உண்மை உத்தமமான விசுவாசியா இருக்க விரும்பறேன்.
1: I want to be faithful.
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
1: doing rebelliousness,
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
1: disobey,
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்ல, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the
0: account. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at.
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை.
1: Pray to the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில் நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given message.
0: அல்லேலூயா.
1: Amen.
0: Amen. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here, it is the message of God.
0: சும்மா வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
1: No vain
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றத தான் நம்ம சொல்றோம்.
1: We tell whatever the Lord tells.
0: எங்கஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த கால வேளையிலே,
1: In this morning,
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது,
1: லூக் 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: are சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: those who are not prepared by knowing the will, and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால் நின்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சுட்டு போறீங்க.
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை.
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உள்ள பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of
0: அலங்காரம்,
1: the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனி பிள்ளையே,
1: dear children of God,
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி,
1: Luke 1:17,
0: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளை எழுத்துக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு, ஹல்லேலூயா,
1: to turn the hearts of the fathers.
0: நான் தான் உங்களுக்கு சொல்றேன்,
1: that's why I say,
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்
1: maybe little people,
0: பதருங்க, எனக்கு தேவையில்லை.
1: I don't need chaff.
0: பதர்னா யாருன்னு கேட்டிங்களா?
1: Who are they?
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
1: Monthly once they come and take the Lord's communion.
0: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
1: They give the tithe.
0: ஏன்னா தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
1: When they give the tithe and take communion, they think that they will not face any problems.
0: Hallelujah. ஆனா தசமபாகம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையாக இல்லை.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and taking.
0: Hallelujah. வேசி மார்க்கத்தார்.
1: And the way,
0: வேசி மார்க்கன்னா தெரியல உங்களுக்கு.
1: The way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையாக இல்லைன்னா அவன் பேர் வேசி.
1: If not truthful to the
0: ஒரு சபைக்கு உண்மையாக இல்லைன்னா ஒரு வேசி.
1: If you are not truthful to the church.
0: இந்த சபைக்கு உண்மையாக இருக்கணும்.
1: You have to be
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வரக்கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடிச்சாலும் போதும்னு ஓடக்கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள்னு வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல.
1: Not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்.
1: The very pious mother.
0: Hallelujah. ஒரு பயபக்தியுள்ள ஒரு தாய்.
1: பயஸ் மாதர்.
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது,
1: இன் ப்ராவெப்ஸ்,
0: அங்கே வாசிக்கிறோம்,
1: தேர் வி ரீட்,
0: 31 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 31,
0: நம்ம அங்கே என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, பிள்ளைகள்லாம் எழும்பி சொல்கிறாங்களா, அவளை பாக்கியவதி, 28 வசனத்தில் பிள்ளைகள் எழும்பி சொல்கிறாங்களா, பாக்கியவதி,
1: ஹர் சில்ட்ரன் ரைஸ் அப் அண்ட் கால் ஹர் பிளஸ்ட்.
0: புருஷன் சொல்கிறார் அவளை பார்த்து,
1: ஹஸ்பண்ட் சேஸ்,
0: அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ. அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்,
1: டு த சில்ட்ரன் குட் மதர்,
0: அவதான் பாக்கியவதி,
1: சி இஸ் பிளஸ்ட்.
0: ஹல்லேலூயா. த சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா,
1: த சர்ச் இஸ் லைக்,
0: ஹல்லேலூயா, ஒரு தாயை போல,
1: லைக் மதர்,
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: த லார்ட் இஸ் கைடிங் அஸ்.
0: ஹல்லேலூயா.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி, அல்லேலூயா,
1: as the mother cherishes the children.

0: For the understanding I am saying the shopping mall
1: ஒரு குழந்தையை தள்ளிட்டு போறாங்க அந்த தள்ளு வண்டியில.
0: They are taking the child on the
1: அந்த குழந்தை கத்துற கத்து இருக்கு பாருங்க.
0: The sound of that child.
1: அந்த மாலே ஒண்ணா கூட்டுற மாதிரி கத்துது.
0: It is shouting like anything in the mall.
1: ஆனா அந்த குழந்தை எவ்வளவு சொல்லி என்ன செய்யல. போறவங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தையை தான் பாக்குறாங்க.
0: Everyone is looking at the child.
1: Appo inda amma oru vaarthai sollinae varudhu.
0: Mother is telling a word.
1: Enna solduna?
0: What does it say?
1: Rose amaidalaaru.
0: Be quiet.
1: Appdin solli thallin podu.
0: And it is saying
1: mani konjam kattudha andha kulandha.
0: Again it is crying.
1: Rose amaidalaaru.
0: Rose keep quiet.
1: Unna konjam thooram podu.
0: Again for some time.
1: Rose.
0: Oh Rose
1: amaidalaaru.
0: Keep quiet.
1: அமைதலா ரோஸு.
0: Keep quiet, Rose.
1: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
0: Man coming behind.
1: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
0: Mother, you are patient.
1: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
0: whatever Rose
1: அமைதலாருன்னு சொல்லினே வரீங்களே.
0: He kept on saying keep quiet.
1: அப்ப அம்மா சொல்லுச்சா.
0: Mother said.
1: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
0: My name is Rose, not
1: Rose. கோவம் அப்படி பத்திட்டு வருது.
0: The anger is coming.
1: அமைதலாரு அமைதலாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
0: I am saying about myself.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மேலாக
0: more than that
1: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
0: Since
1: தாய் சபை,
0: it's a love as a mother church.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
0: taking baptism, growing.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: எல்லாம் முடிச்ச பிறகு,
0: after finishing everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது.
0: Going to another church.
1: தாயை இட்டு வதச்சிட்டு. Hallelujah.
0: Hallelujah.
1: 1 தெசலோனிக்கேயர்
0: 1 Thessalonians
1: 2வது அதிகாரம்
0: chapter 2
1: 8வது வசனத்துல
0: 8
1: அவர் சொல்றார், பவுல் சொல்றார், கவனிங்க.
0: Paul says,
1: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்படியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம். எப்படி? 7வது வசனத்தில் பாருங்க,
0: verse 7,
1: உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க? சபைன்றது என்னது?
0: The church means
1: தாய், பால் கொடுக்கிற தாய்
0: the mother
1: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல.
0: Cherishes her children.
1: பால் கொடுக்கிற தாய்
0: then mother
1: தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல.
0: And cherishes her children.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
0: Mother should eat well, then only she can feed the
1: அப்போ சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
0: the church
1: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு,
0: the revelation
1: பெற்று,
0: receiving
1: சத்தியத்தை பெற்று,
0: receiving the truth
1: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
0: It gives us.
1: Hallelujah. இதான் தாய் சபை.
0: That is the mother church.
1: இந்த தாயானவள்,
0: this mother
1: அருமையானவர்களே, உங்களை வளர்த்து,
0: I'm bringing up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எதற்காக?
0: For what?
1: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
0: There are lots of mother.
1: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
0: the important mother
1: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
0: The Moses
1: mother.
0: Second chapter Exodus.
1: அந்த மோசே பிறந்த உடனே
0: when child is
1: அழகுள்ள குழந்தை என்று கண்டு
0: being beautiful
1: அதை மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்.
0: Hiding 3 months.
1: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது. பார்வோன் கட்டளை போட்டார், எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்லிட்டார்.
0: And Pharaoh commanded to kill all the children.
1: இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சா.
0: They were hiding the child.
1: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க.
0: So look at that mother.
1: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
0: not fearing God.
1: நல்ல தைரியமான அம்மா.
0: Very bold mother.
1: Hallelujah. 3 மாதம்.
0: 3 months. Hallelujah.
1: அழுத அழு சத்த கூட வெளியில கேட்காதபடிக்கு
0: she was
1: 3 மாசம் ஒளிச்சு வச்சா.
0: Hiding the child for 3 months.
1: Hallelujah. கொஞ்சம் அழு சத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க.
0: If the weeping sound comes out, others will find out.
1: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா. 3 months
0: very carefully she brought.
1: Hallelujah. அப்புறம் முடியல.
0: She could not.
1: என்ன செய்தா?
0: What did she do?
1: ஒரு நாணல் பெட்டி செய்தா.
0: She made a box.
1: அதை செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சுட்டா.
0: She just left it on the
1: Nile. Hallelujah. பிறகு அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்.
0: The daughter of Pharaoh came to take.
1: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க.
0: She looked at the box.
1: என்ன இது, ஒரு பெட்டி இருக்குது இங்க.
0: There is some box here.
1: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா.
0: When she opened it.
1: பாருங்க, அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்.
0: And she really covered
1: ஆண் குழந்தை வெட்டி போட்டுறணும்.
0: If it is male child,
1: ஆனா மோசேயை பார்த்த உடனே,
0: after seeing Moses,
1: ஆ என்ன அழகான குழந்தை,
0: what a beautiful child,
1: இது ஒண்ணு செய்ய கூடாது,
0: we should not do anything
1: என்று இத வளக்கணுமே போ,
0: we have to bring it up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ அவங்க தங்கை அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா.
0: Moses sister was there.
1: ஓடி போய் கேக்குறா.
0: She was asking,
1: இந்த குழந்தைய வளர்க்கிறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு?
0: Do you need any mother to feed?
1: நான் கூட்டி வரேன்னு சொல்றா.
0: Let me bring.
1: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா.
0: She brought her mom.
1: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கிறாங்க.
0: The mother took the child.
1: Hallelujah. அருமையானவள அந்த குழந்தை வளர்கிறது.
0: The child was growing.
1: ஒரு பெரிய மோசே.
0: A big Moses.
1: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்.
0: The great man.
1: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்.
0: Great servant of God.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்.
0: The mother has taken responsibility to bring him up.
1: பாருங்க.
0: Look at that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: குழந்தை சாகவும் கூடாது.
0: The child should not die.
1: பிழைச்சுக்கணும்.
0: It should live.
1: அவள் விசுவாசத்தாய்.
0: She believed.
1: விசுவாசத்திலேயே அந்த நாணல் பெட்டியை செய்தா.
0: She made the box by faith.
1: எப்படி செய்தா?
0: How did she make?
1: அந்த பெட்டி நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி.
0: She made the box.
1: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி.
0: She applied all the gum.
1: ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள.
0: The water should not penetrate inside.
1: Hallelujah.
0: The box.
1: அவ்வளோ அருமையாக செய்து அங்கே தண்ணியில் வைக்கிறாள்.
0: She made it beautiful and left it on the Nile River.
1: அப்போ அந்த தாய்கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்திட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்த பிறகு,
0: the daughter of Pharaoh, she brought the child.
1: அவள் என்ன சொல்ற, மோசே என்று பெயரிடுகிறாள்.
0: She named him.
1: ஏன் மோசே பெயரிட்டான்னா,
0: why did she do that?
1: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன், எடுத்தேன்.
0: I have taken him from the water.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: இந்த ஜலம்,
0: this water,
1: அது பாவத்திற்கு ஒப்பானது.
0: It says
1: அதுல நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப, மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப.
0: And you would have drowned.
1: ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ.
1: Hallelujah. அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு,
0: the water should not penetrate.
1: உன்னை காத்தார்.
0: The Lord protected you.
1: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்.
0: You have taken from the water.
1: ஜலத்துக்குள்ள போனே.
0: ஜலத்திலிருந்து
1: வெளியே வந்த.
0: You came out.
1: அதுதான் ஞான ஸ்நானம்.
0: That is baptism.
1: ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள்,
0: the children of God,
1: ரட்சிக்கப்பட்டு
0: being saved,
1: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்,
0: the sin should not penetrate,
1: அவர்கள் மனம் திரும்பி,
0: they should repent,
1: அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று,
0: taking baptism,
1: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்,
0: they are coming out from baptism,
1: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்,
0: they have to be brought.
1: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க.
0: You are growing.
1: அருமையானவர்களே, ஏன் வளர்க்கப்படுகிறோம்?
0: Why we are bringing up?
1: அநேகருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு,
0: யூ கால் சம்வன்,
1: தம்பி அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன,
0: What is the purpose of your life?
1: அவங்க என்ன பதில் சொல்வாங்க?
0: What answer
1: they say? வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
0: What is the purpose of your life?
1: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
0: Shall we ask someone?
1: லேட் ஆகும்.
0: No.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
0: We born, that's it.
1: வாழறோம்.
0: We are living.
1: அது ஒரு கூட்டம்.
0: One group like that.
1: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
0: I can live as I like.
1: எப்படியோ வாழ்கிறோம்.
0: We love.
1: அப்படி ஒரு கூட்டம்.
0: We live as we like.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஏன் வாழறோம்? எதுக்காக வாழறோம்? எதுக்காக பிறந்தோம்?
0: Why did we born? Why did we live?
1: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
0: My parents brought forth, that's why I have come to the world.
1: அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
0: Not because of your parents.
1: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
0: You have to understand.
1: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
0: The world may say you are.
1: ஆனா கர்த்தர் பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
0: the child of God.
1: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
0: before I was formed in the
1: mother's womb. உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே,
0: before the foundation of the
1: தேவன்
0: world.
1: என்னை தெரிந்து கொண்டார்.
0: God has chosen me.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: முன்னாலேயே,
0: before that.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
0: The Lord has chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
0: He only knows why he is keeping in this world.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பரம குயவன்.
0: And he is the potter.
1: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார்,
0: to Jeremiah.
1: நீ போப்பா அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
0: You go to the potter's house, I will say.
1: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
0: In Jeremiah 18, Jeremiah is going.
1: என்ன நடக்கிறது?
0: What is happening?
1: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
0: He took the clay, put it on the wheel and it was.
1: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
0: But it was spoiled in his hand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உடனே அதை எடுத்து போட்டுட்டு
0: He just
1: வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
0: He made it another vessel.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உடல.
0: He didn't leave it.
1: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
0: There the Lord said,
1: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
0: You are as the clay in the potter's hand.
1: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
0: As the clay in the
1: நீ ஒரு களிமண் தான்.
0: You are the clay.
1: யாரு?
0: Who are you?
1: வெறும் கேக்குறாங்க. ஆண்டவர் தானுக்கு மனுஷனை படைச்சாரு.
0: God has created the man.
1: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க?
0: Why the people have
1: become sinners? கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்ட்டா தான இருக்கணும்.
0: God should have made perfectly.
1: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
0: God has created.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ஆனா
0: பட்
1: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
0: God created mankind.
1: ஆனா எதுல இருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றத நல்லா கவனி.
0: You understand how did you?
1: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
0: Not from heaven.
1: கீழே தூசி, தூசி.
0: From the dust.
1: நீ யாரு?
0: You are dust.
1: தூசி.
0: You are the dust.
1: மண்டு கூட இல்ல.
0: Not even mud.
1: தூசியிலிருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
0: You came out from dust.
1: அந்த தூசியினுடைய சுபாவம்,
0: the nature of that dust.
1: அந்த மண்ணுடைய சுபாவம்,
0: the nature of the mud.
1: அது கெட்டு போற சுபாவம,
0: it is defiled.
1: அது உடைஞ்சு போற சுபாவம்,
0: it will be broken.
1: அது பாவ சுபாவம்,
0: nature of sin.
1: அது பூமிக்குரிய சுபாவம்,
0: earthly nature.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
0: Jesus came down from heaven.
1: அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்.
0: And it is nature of.
1: ஆகவே மனுஷன் கெட்டு போறது காரணம் அவன் மண்ணில் இருந்து வந்ததுனால.
0: The man came from mud, that's why.
1: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
0: The purpose of God.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: children of God.
1: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணில் இருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
0: The Lord made us as a man from
1: dust. இப்ப நான் கேட்ட ஒரு கேள்வி,
0: I asked a question.
1: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
0: What is the purpose of your life?
1: எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
0: Why do you live?
1: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
0: What for you are living?
1: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
0: Do you know the purpose of
1: Hallelujah.
0: your life?
1: Amen.
0: Amen.
1: என் வாழ்வின் நோக்கம்,
0: the purpose of
1: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
0: The Lord knows.
1: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
0: He has a plan about me.
1: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
0: There is a purpose.
1: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்,
1: அநாதி தீர்மானத்தின்படி,
0: அகார்டிங் டு ஹிஸ் டிட்டர்மினேஷன்,
1: அநாதி தீர்மானத்தின்படி,
0: அகார்டிங் டு ஹிஸ் எவர்லாஸ்டிங்,
1: அவர் என்னை முன்குறித்தார்,
0: ஹி ஃபோர் ஆர்டைன்ட்,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஆமென்,
0: ஆமென்.
1: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Hallelujah. அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழறான்.
0: People live 100 years.
1: அவனுடைய வாழ்நாள் குறுகினது தான்.
0: The days are shortened.
1: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
0: Why the span of years are given?
1: டெய்லி எதுக்காகன்னா,
0: What for it daily?
1: ஆயத்தப்படு.
0: Be prepared.
1: ஆயத்தப்படு.
0: Be prepared.
1: பரவாயில்ல, நாளைக்கு ஆயத்தப்பட்டு.
0: Be prepared tomorrow.
1: எந்த நேரத்தில் எடுப்பாரோ தெரியாது.
0: We don't know at what time he will take.
1: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினே இருக்கிறார்.
0: Every day he is
1: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்.
0: Every day he is preparing.
1: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்.
0: Every day he is preparing.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு?
0: For what?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு.
0: He will not keep the mud in
1: the மண்ணு என்னவா மாற போகுது?
0: The mud will become
1: மகிமையா மாற போகிறது.
0: Become glory.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது.
0: The mud will become glory.
1: அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்.
0: Then we will enter into heaven.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவன் அழைத்த அழைப்பு.
0: The calling of the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ரோமருக்கு நிருபம்.
0: In Romans
1: 8:29
0: 8:20
1: நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன செய்தார்? முன் குறித்தார்.
0: God has made man upright, but they have sought out many inventions.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: முன் குறித்தார்.
0: He foreordained.
1: எதுக்காக?
0: For what?
1: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. Hallelujah.
0: According to his likeness.
1: நீ உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், தடியா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம்.
0: You may be tall or short or fat.
1: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்.
0: Whatever it may be.
1: ஆனா கடைசியில் ஆண்டவர் திட்டம் என்ன?
0: The plan of God.
1: அவரை நாம் சந்திக்கும் பொழுது,
0: when we meet him,
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: as he is, we will be.
1: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்?
0: We are going to become.
1: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றிக் கொண்டிருக்கிறார்?
0: Every day how he is making us.
1: இயேசுக்கு ஒப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
0: Like Jesus.
1: Hallelujah. இந்த சத்தியம் எல்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க.
0: No such truth in
1: this. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில,
0: the church of the living
1: God, கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியருக்கு நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க.
0: The favor of his will.
1: முதலாம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது,
0: 1 and 6,
1: நம்முடைய தயவு

0: தீர்மானத்தின்படி. மூணு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
1: Three things are told here.
0: ஒன்று, ஆறாவது வசனம், தயவுள்ள சித்தத்தின்படி.
1: According to his favorable will.
0: இரண்டாவது, ஏழாவது வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி.
1: According to the riches of his grace.
0: பன்னெண்டாம் வசனத்தில், அவருடைய தீர்மானத்தின்படி.
1: According to his determination. Three things.
0: தயவுள்ள சித்தம்,
1: the will of favorable.
0: அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்,
1: the riches of grace.
0: அடுத்து,
1: next,
0: அவருடைய தீர்மானம்,
1: the determination.
0: Yeah, ishtam illa, un ishtam illa,
1: not your will or
0: avarude
1: my will.
0: Thirmanam,
1: according to his determination.
0: Avar thirmanithar,
1: he determined.
0: Naam yaar,
1: who are we?
0: Avar thirmanithar,
1: he determined.
0: Vaalkai avar thirmanikkirar,
1: he determines.
0: Hallelujah. Appadi thirmanithabadinaale,
1: since he determined like
0: Hallelujah.
1: that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. And the Moses Nile nadiyile adindu pogavillai.
1: Moses did not perish in Nile river.
0: அவளை அந்த மோசே தாயின் இடத்துல கொண்டு வந்துவிட்டு அந்த தாயை வளர்க்கிறார்.
1: The mother of Moses
0: வளர்கிறார்.
1: Bringing up the Moses.
0: ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்கிறார்.
1: He became the servant of
0: Moses. மோசே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்.
1: God is preparing.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
1: what it shows,
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே,
1: in our spiritual life,
0: தேவன் தம்முடைய சபையை கொண்டு, சபையின் மூலமாக,
1: through the church,
0: ஒரு மோசேயை போல,
1: like Moses,
0: ஒரு தீர்க்கதரிசிகளை, விசுவாசிகளை,
1: the prophets,
0: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making the believers. Alleluia.
0: ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
1: It is the time
0: உபத்திரவம்,
1: of trouble,
0: பாடு,
1: sufferings.
0: குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்க.
1: And the babies are dying.
0: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
1: In the midst of that, Moses is coming alive.
0: ஆவியானவர்,
1: the spirit of quickening.
0: Alleluia. உபத்திரம் வரும்.
1: The trouble will come.
0: அடுத்த தாயார்,
1: who is under
0: சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா
1: அன்னாள், in ஹானா,
0: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரியாட்கள் இருக்கிறாங்க.
1: There are three big people in
0: Samuel. ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
1: the prophet, the Samuel.
0: இன்னொன்று சவுல் ராஜா,
1: the king of Saul.
0: இன்னொன்று தாவீது,
1: then David.
0: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
1: great children of God.
0: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
1: how it starts.
0: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
1: It starts from Hannah.
0: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாள்.
1: Hannah plays a mighty role because
0: பெண்ணினால் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறாள்.
1: She brought
0: அவள் சக்காலத்தி,
1: and the Peninnah
0: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
1: She is mocking.
0: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
1: Hannah was weeping.
0: Hallelujah. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
1: You read
0: 1 சாமுவேல் புத்தகத்துல.
1: 1 சாமுவேல்.
0: Hallelujah. யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல?
1: Nobody could comfort.
0: ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள்.
1: She stood up.
0: நேர ஆலயத்துக்கு போனாள்.
1: Went to the temple.
0: அங்கே போய் அவள் என்ன செய்தாள்? இருதயத்தை ஊற்றினாள்.
1: She poured out the heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
1: The Lord commanded Samuel.
0: அருமையானவர்களே,
1: உபத்திரவத்தின்
0: வழியாகத்தான்,
1: through the suffering.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுது பாடுகள், உபத்திரங்கள் வருகிறதோ,
1: when the trouble,
0: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
1: The Lord raises the church.
0: அந்த அன்னாளை போல,
1: like Hannah.
0: மோசேயின் தாயை போல,
1: like mother of Moses.
0: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
1: These are all spiritual mother.
0: விசுவாச தாய்,
1: and a faithful mother.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
1: another mother,
0: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்,
1: the judges,
0: ஐந்தாவது அதிகாரத்தில்,
1: fifth verse,
0: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and seven,
0: தெபோராளை குறித்து வாசிக்க,
1: we read about Deborah.
0: தெபோராள் யார் என்றால்,
1: who is Deborah?
0: அவள் ஒரு தீர்க்கதரிசி.
1: She is prophetess.
0: அவள் ஒரு நியாயாதிபதி.
1: She was the judge.
0: கர்த்தர் அந்த அவளை எழுப்புகிறார்.
1: The Lord raises her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதி எழுப்பினார்.
1: The Lord raised a lot of
0: கடைசியில ஒரு பெண்,
1: the lastly the woman,
0: நியாயாதிபதி.
1: She is the judge.
0: அவள்தான் இந்த டெபோரா.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏழாம் டெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், அல்லேலூயா,
1: the mother of Israel,
0: அல்லேலூயா, ஒரு தாயாக, பெண், பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக,
1: as the mother,
0: அந்த தாயின் உள்ளம்,
1: the heart of
0: mother, அந்த தாயின் சிந்தை,
1: the mind.

0: of mother.
1: அதுதான் சபை.
0: That is the church.
1: தாயாக நான் எழும்பும் அளவும்
0: till I raise
1: அந்த தேசம் பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை ஒரு அவர்கள் அழித்தார்கள்.
0: They destroyed Sisera.
1: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
0: Such a power was given to her.
1: ஞானம் கொடுக்கப்பட்டது.
0: Wisdom given to her.
1: புத்தி கொடுக்கப்பட்டது.
0: Knowledge given to
1: her. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: ஏன்?
0: Why?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட.
0: When Jesus Christ was born.
1: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
0: Why did the Lord choose
1: Mary? Hallelujah.
0: Hallelujah.
1: ஆம் பிரியமான தேவனுடைய
0: பிள்ளைகளே. Yes, dear children of God.
1: இப்படி இந்த கடைசி நாட்களிலே.
0: In the last days.
1: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி.
0: The Lord is using.
1: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்.
0: The purpose of keeping
1: us. அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
0: He is preparing.
1: எதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்?
0: For what?
1: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக
0: உன்னை
1: நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
0: Be prepared.
1: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
0: The horse is prepared.
1: ஜெயமா கத்தரால் வரும்.
0: The victory comes from
1: நீ ஆயத்தப்படு.
0: Be prepared.
1: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
0: Prepare others.
1: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
0: Get ready to meet God.
1: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
0: Get ready.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
0: The Lord's coming is soon. Not let me to
1: see tomorrow. ஆயத்தப்படு.
0: Be prepared now.
1: ஆண்டவர் பேசும் பொழுதே ஆயத்தப்படு.
0: The Lord speaks to you.
1: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
0: Yes, I am here.
1: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: I am ready.
1: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: I am ready.
1: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
0: Lord, you prepare me.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பரிசுத்தாவி அனுப்புகிறார்.
0: He sends the Holy Spirit.
1: வல்லமை அனுப்புகிறார்.
0: He sends the power.
1: அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
0: He sends the anointing.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார்.
0: God makes you to be qualified.
1: எழும்ப வேண்டும்.
0: You have to rise up.
1: எழும்ப வேண்டும்.
0: You have to rise up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: யாரோ என்று யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கர்த்தர் சொல்கிறார் எழும்பு.
0: அல்லேலூயா.
1: உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்.
0: உன்னை
1: கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். யார் என்னை அனுப்புவார்கள் கேட்டுக் கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை அனுப்புகிறேன். Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த காலவேளையிலே
0: in this morning
1: கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார்.
0: The Lord wants to anoint you.
1: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
0: You have to be prepared.
1: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is preparing.
1: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
0: Making you holy.
1: உன்னை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
0: He is renewing.
1: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
0: Transforming.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னை முன்குறித்தார்.
0: He foreordained.
1: உன்னை அழைத்தார்.
0: He called you.
1: உன்னை தெரிந்து கொண்டார்.
0: He has chosen you.
1: உன்னை மகிமைப்படுத்துவார்.
0: He will glorify.
1: Hallelujah. மகிமை மேல் மகிமைப்படுத்தி.
0: He will.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும்.
0: He will bring you.
1: விட மாட்டார்.
0: He will not leave you.
1: ஆகவே தான் பிரியமானவர்களே.
0: That's why children.
1: நமக்கு இருக்கு ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
0: The great assurance.
1: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: We will not get fear.
1: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
0: I did not born.
1: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல.
0: I didn't leave.
1: என்னை அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்திலே என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பர்யந்தம் தொடங்கினவர்
0: அவர்தான்.
1: எபிரேயர் 12
0: விசுவாசத்தை
1: தொடங்கினவர்
0: அல்லேலூயா.
1: அவர்தான் தோங்குவார்.
0: He will start it.
1: அவர்தான் முடிப்பார்.
0: He will finish it.
1: அவர்தான் ஆரம்பிக்கிறார்.
0: He will begin.
1: நீயா வரல இங்க?
0: Why did you come?
1: உன் இஷ்டம் இல்ல.
0: Not your wish.
1: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
0: The Lord has started.
1: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
0: He started it.
1: அவர்தான் முடிப்பார்.
0: He will finish.
1: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: Okay, come on.
1: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: Come on.
1: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: You commit yourself.
1: ஆரம்பித்தவர் அவர்.
0: He started it.
1: துவங்கினவர் அவர்.
0: He started it.
1: முடிக்கிறவர் அவர்.
0: He will finish.
1: அல்பாவும் ஒமேகாவும் அவர். ஆதியும் அந்தமும் அவர். அவரே ஆரம்பிக்கிறவர். அவரே முடிக்கிறவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வின் நோக்கம் என்ன? உன்னை கர்த்தர் எங்கெதுக்காக வைத்திருக்கிறார்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம்
0: என்று
1: உலகத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம் குடிப்போம் சாவோம் என்று அல்ல, நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக மரிப்பேன், அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன். என் பலன் அவருடையது, என்னுடைய ஞானம் அவருடையது, என்னுடைய எல்லாம் அவருடையது, என்னுடைய குடும்பம் அவருடையது, என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்காக அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபா ராஷந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
0: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Jo aayatha padu, unnodu kuda irukkralle aayatha paduthu endru sonna devan thagappune, andavare, naangal ummai sandhikkumbadiyaga karthave, neerengal aayatha paduthi kondirukkireer, adarkaal ummai stotrikkirom. Jo ulaga thotrathukku munbe neerengal munkurithir, engalai peyar solli azhaithir, andavare, adarkaai naangal ummai stotrikkirom. Hallelujah, stotram, stotram, stotram. Jo karthave, oru thaai thetruvathu pola neerengal thetrukkira devan, andavare, தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டபடினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரி ஜனங்களைபடியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தியரே, அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்தீரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும் மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே, நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்த நடத்துகிற தேவன் ஆண்டவரே, அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உடைய சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

Praise sanctifies. Praise unifies. Praise magnifies. ஆம், துதி நம்மை தூய்மையாக்கும், ஒன்றுபடுத்தும், தேவனை உயர்த்தும். இதுதான் சங்கீதம் 34.